கண்டுர கடம்புடன் கந்த மகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்து வேலும் கண்களும் முகங்களும்

கண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கியழ வெங்களம் கொண்ட போது பொங்கிரியன சிறந்தெங்கனும் வளர்ந்து முன் புண்டரிக தந்தையும்

0: கரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கியள வெங்களம் கொண்ட போடு பொங்கிரிய நக்கிரந்தெங்கனு வணங்கு முன் கொண்டரிக தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம் பதம் செந்திலு வெல்வன் முன் கொங்கி நடனம் கொடும் கந்த வேளேன் பொங்கை குற மங்கையின் சந்த மனம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே.
1: புலரும் பொழுது நிகழ்ச்சியில் தொடர்ந்து லவகுசா திரைப்படத்திற்காக ஜே வி ராகவன், ஏ பி கோமலா, கே ராணி பாடியுள்ள பாடல்

நிகழ்ச்சியில் தொடர்ந்து திருடாதே பணம் படைத்தவன், தர்மம் தலைக்காக்கும் திரைப்படங்களுக்காக டி எம் சௌந்தரராஜன் பாடியுள்ள பாடல்கள் தொடர்ந்து ஒலிக்கும்.

நேய நெஞ்சங்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மதியலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிலைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்று சக ஆண்டு 1948, பாத்திரவத மாதம் 28 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 19 நாள், பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 2 நாள் சனிக்கிழமை. வள்ளுவன் வாக்கிலே ஒன்றாய் இன்றைய குறள் அமுதம்:

0: ஒருவன் தன்னுடைய பொருள் அழியாமல் இருக்க வேண்டும் என்று கருதினால் பிறருடைய பொருளை கவராமல் இருக்க வேண்டும். குறள் எண் 178, அதிகாரம் வெகாமை.
1: அகாமை செல்வத்திற்கு யாதெனில் வெகாமை வேண்டும் பிறன் கை பொருள்.
0: ஒருவன் தன்னுடைய பொருள் அழியாமல் இருக்க வேண்டும் என்று கருதினால் பிறருடைய பொருளை கவராமல் இருக்க வேண்டும். குறள் எண் 178, அதிகாரம் வெகாமை.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். சுற்றுச்சூழல் தொடர்பான சர்வதேச மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியாவில் சிப் வடிவமைத்து தயாரிப்பது தொடர்பாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் சர்வதேச நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள 6000 உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப விரைவில் தேர்வு நடத்தப்பட உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் பிரதமரின் மீன்வள மேம்பாடு திட்டத்தின் கீழ் மீனவ பெண்களுக்கு இருசக்கர வாகனத்துடன் கூடிய குளிர்காப்பு பெட்டிகளை மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் நேற்று வழங்கினார். ஹிந்தி உட்பட எந்த மொழியையும் திமுக எதிர்க்கவில்லை என்றும் இருமொழிக் கொள்கையைத்தான் வலியுறுத்தி வருவதாகவும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதி பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா கிராமத்தில் சிப்காட் அமைக்க நிலங்களை கையகப்படுத்த பிறப்பிக்கப்பட்ட அறிவிக்கையை மாநில அரசு திரும்பப் பெறப்பட்டுள்ளது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுடன் பேச்சு நடத்த கேரள அரசு தயாராக உள்ளதாக அம்மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு மோன்ஸ் ஜோசப் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடல் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் வகையில் மாவட்ட ஏற்றுமதி மேம்பாட்டுக் குழு சார்பில் ஏற்றுமதி விழிப்புணர்வு கூட்டம் நேற்று நடைபெற்றது. சென்னையில் விநாயகர் சிலைகளை கரைக்க மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாடு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். ரஷ்யா மற்றும் ஈரான் மீது கூடுதலாக பொருளாதார தடை விதிக்கும் சட்டத்தில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பன்மலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் நேரம் 6:03 நிகழ்ச்சியும் நேரமும் மக்களை இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகளையும் அதற்கான நேரங்களையும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க, காலை 6:10 இணைத்தானும் நல்லவைக்கு உரை வழங்குபவர் நா சாவித்ரி அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:45 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் எஸ் பிரியதர்ஷினி அவர்கள். காலை 7:00 வணக்கம் வரணியில் தொழில் தொடங்குவோம் உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழை அமுதே வழங்குபவர் பா இளங்கோ அவர்கள். காலை 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் எஸ் முத்தையா அவர்கள். இன்று காலை 8:02 வழக்கென்று வந்தால் உரை கேட்கலாம். திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள் பங்கேற்கிறார். 8:15 வேதமும் நாதமும் உரை கேட்கலாம் வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். இன்று காலை 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். காலை 9:02 ஆனந்த பூங்காற்று. சமூக ஊடகங்கள் இல்லாத வாழ்க்கை சாத்தியமா? இந்த பொருண்மையில் தான் இன்று காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நேரலை நிகழ்ச்சியில் நீங்கள் பேச இருக்கிறீங்க. காலை 10:02 மனம் விரும்புதே மனம் விரும்பிய பாடல்களை நேரலையாக நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். முற்பகல் 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் அக்னிஃபை பற்றிய தகவல்கள். 11:30 ஸ்டெம் சீசன் 7 கிரிக்கெட் நிகழ்ச்சி. 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று பகல் 12:10 பெண்கள் மட்டுமே பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி ஸ்நேகிதியே உங்களால் வெற்றியடைந்தவர் யார்? பகல் 1:00 நலம் தானா நிகழ்ச்சியில் கர்ப்பப்பையில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகளை வழங்குகிறார் சித்த மருத்துவர் டாக்டர் ரோஹிணி ராஜா அவர்கள். 1:05 தொடர்ந்து நலம் தானாவில் கருவீலத்தின் மருத்துவ பயன்கள் குறித்து அறியலாம். பிற்பகல் 2:00 குக்கு நெய்யர் விருப்ப பாடல்கள். 3:02 திரையருவி. மாலை 4:02 பொதுகை தும்பி. 5:02 ஞாபகம் மருதே முதியோர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. இன்று மாலை 6:02 பக்தி மாலை. 6:30 சேவை செய்திகள். இன்று மாலை 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். 7:00 அறிவியல் தகவல்களுடன் திரையிசை. 7:30 ஆசை அஞ்சல். 8:05 இளங்காற்று வேலை வரும் வேலை. 9:00 இடைவிடாத இசைமழை. 9:30 இலக்கியச்சாரல். இன்று இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் மதுரை காஞ்சி உணர்த்தும் அறங்கள் குறித்து அறியலாம். 10:00 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு கேட்கலாம். 10:20 சுகமான ராகங்கள் தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்கள். மக்களை இதுவரைக்கும் இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகளையும் அதற்கான நேரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நிலை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்கள், கேட்டு மகிழுங்கள். நிலை நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்க அலைபேசி எண் 0462256132 0462256132 நிலைய வாட்ஸ்அப் எண் 9443360794

0: இனி கேட்கலாம் இனித்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சி சென்னை அஞ்சல்.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.
3: கோபம் என்பது மனிதனை அழிக்கும் மிக மிக மோசமான எதிரியாகும். அதனை பொறுத்து கொள்வதும் நல்ல குணங்களை வளர்த்து கொள்வதும் மிக உயரிய அறமாகும். கோபத்தை விடுத்து நற்குணங்களை பின்பற்ற வேண்டும் என்பதை நீதி இலக்கியமான அறநெறிச்சாடம் அழகான பாடலில் அருமையான ஓமையோடு விளக்குகின்றது. அந்த பாடல் என்ன? உயிரும் உடம்பும் பிரிவு உண்மை உள்ளி செயிரும் சினமும் கடிந்து பயிரிடை புல் களைந்து நெல் பயன் கொள்ளும் ஒருவன் போல் நல் பயன் கொண்டு இருக்கற்பாற்று. இப்பாடலுடைய பொருள்தான் என்ன? உயிரும் உடம்பும் வேறு வேறாக பிரிந்து செல்வது உண்மையானது என்பதை நினைத்து உழவன் பயிர்களின் இடையே தோன்றிய களைகளை பிடுங்கி எரிந்துவிட்டு பயிரினை காத்து நெல்லாகிய பயனை அடைகின்றான். அவனைப் போல் மயக்கத்தையும் கோபத்தையும் நீக்கிவிட்டு இன்பத்துக்கு காரணமாகிய நல்வினையை மேற்கொண்டு நடத்தல் நல்லது என்று கூறுகின்றது. இப்பாடலின் ஆழமான கருத்து என்ன தெரியுமா? கூடுவிட்டு உயிர் உடலை விட்டு பிரியும் நாள் வருமே, தேடறிய உண்மை நெஞ்சில் தினமும் நினைக்கணுமே. நெல் விளையும் வயலினிலே நெருங்கி வளரும் களைகளைப் போல் நம்முள் வளரும் சினத்தினையும் தீய வினையையும் களைந்திடணுமே. புல்லை நீக்கி நெல் மணிகள் போற்றிச் சேர்க்கும் உழவன் போல் தீமையை நீக்கி நன்மைகளை சேர்த்து மன அமைதி கொள்ளணுமே. எனவேதான் வள்ளுவரும் வெகுளாமை என்ற அதிகாரத்தையே அமைத்துள்ளார். கோபம் என்பது உன்னை மட்டும் அழிப்பதல்ல, உன்னை சேர்ந்தவரையும் அழிக்கும் நெருப்பு. சுற்றம் நட்பு எல்லாவற்றையும் அழிக்க வல்லது என்பதையே வள்ளுவர் சினமென்னும் சேர்ந்தாரைக் கொல்லி என்று தனது திருக்குறளில்

0: கூறியுள்ளார். எனவேதான் ஔவையாரும் ஆறுவத சினம் என்று கூறியுள்ளார். ஒருவனுக்கு கோபம் அதிகமானால் அவனிடம் இருக்கும் நற்குணங்கள் யாவும் அழிந்துவிடும் என்கிறது கொன்றை வேந்தன். சிலப்பதிகார காப்பிய நாயகியான கண்ணகி கோபத்தால் மதுரையை எரியூட்டிய பிறகு அதன் உக்கரத்தை அடக்கி அமைதி அடைவதை இளங்கோவடிகள் அழகாக விளக்குகிறார். பாண்டிய மன்னனின் அவசர கோபமே பாண்டிய வம்சத்தின் வீழ்ச்சிக்கு காரணமானது. ராமாயணத்தில் இலக்குவன் மிகுந்த கோபம் கொள்ளும் போதெல்லாம் ராமன் அவனுக்கு அமைதியை போதித்து சினத்தை விடுத்து பொறுமையை கடைப்பிடிக்குமாறு அறிவுறுத்துகிறார். கோபத்தினால் வருவது ஒன்று இல்லை, தர்மமே வெல்லும் என்று ராமன் இலக்குவனுக்கு கூறும் அறிவுரைகள் கோபத்தை விடுவதே வாழ்வை நல்வழிப்படுத்தும் என்பதை ஆணித்தரமாக பறைசாற்றுகின்றன. கோபம் என்பது நம் அறிவை மயக்கி நம்மை சார்ந்தவர்களையும் அழிக்கும் நெருப்பு. அதை அன்பாலும் பொறுமையாலும் அணைத்து நற்குணங்களை வளர்த்து கொள்வதே மனித வாழ்வின் உண்மையான அறம். கோபத்தை கட்டுப்படுத்த பல வழிகள் இருந்தாலும் முடிந்தவரை கோபப்படும் நபரின் ஏதேனும் ஒரு நல்ல குணத்தை நம் மனக்கண் முன் கொண்டு வந்தால் நிச்சயம் கோபத்தை எளிதாக வெல்லலாம். கோபம் என்பது உனக்குள் நீயே வளர்த்து கொள்ளும் தீ. அது அடுத்தவர்களை சுடுவதற்கு முன்னால் உன்னைத்தான் முதலில் சாம்பலாக்கும் என்கிறார் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். மனிதன் தன் கோபத்தை அடக்கி நிதானத்தை கடைப்பிடித்தால் அவனுடைய வாழ்க்கை மிகவும் அமைதியாகவும் தெய்வத்தன்மையுடனும் இருக்கும். எனவே கோபத்தை கைவிட்டு நற்குணங்களை வளர்த்து கொள்வோமாக.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினர் முனைவர் நா. சாவித்ரி அவர்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இது உங்கள் விமான ஆகாஷ்வாணி தொழில் வெளிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 நேரம் 6:16. காதை ஊடுருவும் காலை பணியில் பொழுது புலரும் இந்த பொன்னான வேளியில் இறை தேடும் பறவைகளும் பரமனின் அருள் தேடும் இந்த இனிய காலை பொழுதில் புதிதாய் பிறந்திருக்கும் இந்நாள் அனைவருக்கும் இன்பம் தரும் இனிய நாளாக அமைய வாழ்வு தந்த இறைவனை வாழ்த்தி பணிவோமா பக்தி பாக்களால். பண்பலை 102.6 மலருவன வணக்கப்பூக்கள். ஒவ்வொரு விடியலும் புதிய வாய்ப்புகளின் தொடக்கம். நேற்றைய தோல்விகளை இரவுடனே விட்டுவிடுங்கள். இன்றைய நாளை புதிய நம்பிக்கையோடு தொடங்குங்கள். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியின் முதல் பாடல்

நேரம் 6:20 ஆகாஷ்வாணித்திறனில் வெளி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 உங்கள் இல்லங்கள் தோறும் பக்தி மனம் பரப்பிக் கொண்டிருப்பது வணக்கப்போக்கள். இன்றைய நாள் எப்படி அமையப் போகிறது என்பது உங்களை சுற்றியுள்ள உலகத்தில் இல்லை, உங்கள் மனநிலையிலும் நீங்கள் எடுக்கும் முடிவுகளிலும் தான் இருக்கிறது.

0: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: இது உங்களை பீமன ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 நேரம் 6:32. உங்கள் இல்லங்களில் தோறும் பக்தி மனம் பரப்பிக் கொண்டிருப்பது வணக்க பூக்கள் நிகழ்ச்சி. காலையின் அமைதியைப் போல உங்கள் மனதையும் அமைதியாக வையுங்கள். கோபத்தையும் கவலையையும் தள்ளி வைத்துவிட்டு புன்னகையோடு இந்த நாளை இனிதே தொடங்குங்கள். வணக்கப்புகள் நிகழ்ச்சியில் இனி சிந்து பாடிய பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேரம் 6:38 ஆகாஷ்வாணி தொழில் வெளிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 பக்தி பாக்கலை உங்கள் இல்லங்களில் தோறும் பக்தி மனம் பரப்பிக் கொண்டிருப்பது வணக்கப்போக்கள். உங்கள் எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன. அழகிய சிந்தனைகளுடன் தொடங்கப்படும் இந்த நாள் சிறப்பான வெற்றியில் இன்றைக்கும் முடியட்டும். வணக்கப்போக்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் நாகூர் E.M. ஹனிஃபா பாடியது.

மாதவ தூதர் முஹம்மது நபியின் மகளாய் வந்து பிறந்தார். போதில்லாத முழுமதி எனவே குலக்கொடியாக வளர்ந்தார். தந்தையின் சொல்லை

வாழ்த்த யாவரும் போற்ற வீரர் அலியை மணந்தார். இன்புல பெண்கள் புறவை ஒலிக்க சிறப்புடன் இல்லறம் புகுந்தார். கணவர் அலி

வாழ்வு முடிவதை அன்று இதயத்தினாலே உணர்ந்தார். தம்முடல் குளித்து கபனுடை தரித்து கணவரின் மார்பில் சரிந்தார்.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 பக்தி பாக்களாய் இதுவரை மலர்ந்தன வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. அன்புள்ளங்களே, இந்த நாள் உங்களுக்கு இனிமையாகட்டும். இன்றைய பொழுதுகள் யாவும் உங்களுக்கு இனிமையாகட்டும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு வெற்றியாகட்டும்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 நேரம் 6:45 நேர்களை நீங்க கேட்க இருக்கிறீங்க
2: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: பெரியம்மை நோயானது பொதுவாக பசு மற்றும் எருமை இனங்களை தாக்கும். இருந்தாலும் எருமை இனங்களை காட்டிலும் பசுக்களில் இந்த நோயோட பரவல் அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் கலப்பின மாடுகளை அதிகம் தாக்கக்கூடியது. உண்ணி, கொசு மற்றும் கடிக்கும் கியூலிகாய்ட்ஸ் ஈக்கள் மூலமாக பாதிக்கப்பட்ட மாடுகளிலிருந்து மற்ற மாடுகளுக்கு இந்த நச்சுயிரி பரவுகிறது. மேலும் பாதிக்கப்பட்ட விலங்குகளிடமிருந்து உமிழ்நீர், சளி, பால் மற்றும் இரத்தம் மூலம் இந்த நோய் பரவக்கூடிய தன்மையுடையது. சில சமயங்களில் தீனி மற்றும் தண்ணீர் மூலமாகவும் பரவுகிறது. சுற்றுப்புறத்தில் இந்த நச்சுயிரியானது நோயுற்ற மாடுகளின் கொப்புளங்கள், தடித்த புண் உதிர்வுகளில் 35 நாட்கள் வரை உயிர் வாழ்ந்து மற்ற மாடுகளுக்கும் பரவி நோயை உண்டாக்கும். இதனால் பாதிக்கப்பட்ட மாடுகளில் உற்பத்தி திறன் குறைவு, குறிப்பாக பால் உற்பத்தி குறைவு, தோல் தர குறைவு, கருச்சிதைவு, மலட்டுத்தன்மை, எடை குறைவு போன்ற பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது. ஓரிடத்துல புதிதாக ஏற்படும் நோய் கிளர்ச்சியில 30 முதல் 40 விழுக்காடு மாடுகள் பாதிக்கப்படுகின்றன. மேலும் 10 முதல் 20 விழுக்காடு மாடுகளில் இறப்பு ஏற்படுகிறது. இளங்கன்றுகள் மற்றும் பால் கறவைகளில் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த நோய்க்கு சிகிச்சை கிடையாது. அதனால வருமுன் காப்பதே நல்லது. உடல்ல ஏற்படும் வீக்கங்களுக்கும் காயங்களுக்கும் தகுந்த சிகிச்சை அளித்து வந்தால் மாட்டின் உற்பத்தி திறனை தக்க வைக்கலாம். பெரியம்மை நோயின் அறிகுறிகளாவன கடுமையான காய்ச்சல், சோர்வு, பசியின்மை, கண்களில் வீக்கம் மற்றும் நீர்வடிதல், மூக்கிலிருந்து சளிவடிதல், அதிக உமிழ்நீர் சுரப்பு, கறவை மாடுகளில் திடீர்னு பால் உற்பத்தி குறைதல், நிணநீர் சுரப்பிகள் வீக்கம், தாடை வீக்கம், வயிற்றின் அடிப்பகுதி, இரு முன்னங்கால்களுக்கு இடையில உள்ள நெஞ்சு பகுதி, பின்னங்கால் மற்றும் தொடைப்பகுதிகளில் வீக்கம்,

0: காய்ச்சல் வர ஆரம்பித்த 48 மணி நேரத்தில் முகம், கழுத்து, முதுகு, வயிறு, கால், உடம்பு என அனைத்து பகுதிகளின் தோள்களிலும் 1 முதல் 5 சென்டிமீட்டர் அளவுல கொப்புளங்கள் அல்லது தடிப்புகள் தோன்றும். நோய் அடுத்த நிலைக்கு செல்லும் போது கொப்புளங்கள் கட்டிகள் பெரிதாகி உடைந்து புண்களாக மாறி அவற்றிலிருந்து இரத்தம் மற்றும் சீல் வடியும். இந்த புண்களில் ஈக்கள் மொய்ப்பதன் மூலம் புழுக்கள் உண்டாகி ஆழமான புண்களாக மாறி பெரும் உபாதையை விளைவிக்கும். ஆரிய புண்கள் தழும்புகளாக மாறி பல மாதங்கள் வரை மறையாமல் இருக்கும். சினை மாடுகளில் கருச்சிதைவு ஏற்படும். பாதிக்கப்பட்ட மாடுகளில் தற்காலிக அல்லது நிரந்தரமான மலட்டுத்தன்மை ஏற்படும். உடல் எடை குறையும். அது தீவிர வகையினால் பாதிக்கப்பட்ட மாடுகளின் உடலில் உள்ளுறுப்புகளில் குறிப்பாக வாய், மூச்சுக்குழல் மற்றும் இறைப்பையில் புண்கள் ஏற்பட்டு மாடுகள் இறக்கவும் வாய்ப்புள்ளது. பாதிக்கப்பட்ட கால்நடைகளுக்கு கால்களில் வீக்கம் உண்டாகி அதனால் அவை நொண்டக்கூடும். ஒருமுறை நோய் பாதிப்பிலிருந்து மீண்ட பிறகு மாடுகளில் 1 ஆண்டு வரையில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். எனவே 1 ஆண்டு வரையில் மறுத்தொற்று வர வாய்ப்பில்லை. நோய் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக கால்நடை மருத்துவரை அணுகுவது சாலச்சிறந்ததாகும். வைரஸ் நோயான இதற்கு திட்டவட்டமான சிகிச்சை முறைகள் கிடையாது. கால்நடை மருத்துவரின் அறிவுரையின்றி விவசாயிகள் தாமாகவே சிகிச்சை அளிக்க கூடாது. முதல்ல இந்த நோய் பாதித்த மாடுகளை பிற மாடுகளிலிருந்து தனிமைப்படுத்தி உடனடியாக கால்நடை மருத்துவரிடம் ஆலோசனை பெற வேண்டும். கிருமிநாசினி கொண்ட கழிவு மருந்துகளை கட்டிகள் மீது தடவ வேண்டும். மேலும் மரபுசார் மூலிகை மருத்துவத்தின் மூலம் சிகிச்சை அளிக்கலாம். வாய்வழியாக 10 வெற்றிலை, 10 கிராம் மிளகு, 10 கிராம் உப்பு ஆகியவற்றை அரைத்து தேவையான அளவு வெல்லம் கலந்து சிறிது சிறிதாக நாக்கில் தடவி கொடுக்க வேண்டும். முதல் நாள் 3 மணி நேரத்திற்கு 1 முறை கொடுக்க வேண்டும். 2ஆம் நாளிலிருந்து 1 நாளைக்கு 3 முறை வீதம் 2 வாரங்கள் கொடுக்க வேண்டும். புண்களுக்கு 1 கைப்பிடி குப்பைமேனி இலை, 10 பல் பூண்டு, 1 கைப்பிடி வேப்பிலை, 1 கைப்பிடி துளசி இலை, 1 கைப்பிடி மருதாணி இலை ஆகியவற்றை அரைத்து 500 மில்லி லிட்டர் தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெயில் கலந்து கொதிக்க வைத்து பின்னர் ஆறவிட்டு பயன்படுத்த வேண்டும். காயங்களை சுத்தப்படுத்திய பின் மருந்தை மேலே தடவ வேண்டும். காயத்தில் புழுக்கள் இருந்தால் சீத்தாப்பழ இலைகளை அரைத்து காயத்தில் தடவ வேண்டும். பச்சை கற்பூரத்தை தேங்காய் எண்ணெயில் கலந்து காயத்தில் விட்டு புழுக்களை அப்புறப்படுத்தி பின்னர் மருந்து போட வேண்டும். மஞ்சள் தூள், கொழுந்து வேப்பிலை, வேப்ப எண்ணெய் இவை மூன்றையும் கலந்து காயங்களில் பூசி வந்தால் பாதிப்பை தவிர்க்கலாம். பாதிக்கப்பட்ட மாடுகளை நல்ல ஆரோக்கியமாக உள்ள மாடுகளிடமிருந்து தனிமைப்படுத்தி வைக்க வேண்டும். மாடுகளை ஒன்றாக மேய்ப்பதையும் தவிர்க்க வேண்டும். சுற்றுச்சூழல் மற்றும் மாட்டுக் கொட்டகையில் கிருமிநாசினி தெளித்து தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். மாட்டுக் கொட்டகையில் உண்ணி, ஈ மற்றும் கொசுக்களின் தொல்லை இல்லாதவாறு வைத்திருக்க வேண்டும். தண்ணீர் தேங்காமல் பண்ணையை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். தகுந்த உயிர் பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். கொட்டகையை 3% சோடியம் ஹைபோகுளோரைடு போன்ற கிருமி நாசினிகளால் சுத்தம் செய்ய வேண்டும். 4 மாதத்திற்கு மேற்பட்ட மாடு மற்றும் எருமைகளுக்கு தடுப்பூசி அளிக்கலாம். அசோலாவை கால்நடைகளுக்கு வழங்கும் போது படிப்படியாக பழக்கப்படுத்த வேண்டும். வழக்கமான அடர் தீவனத்துடன் அசோலாவை கலந்து வழங்கலாம். நன்கு பழக்கப்பட்ட பின்னர் கறவை மாடுகள் அசோலாவை தனியாக உட்கொள்ளும். கறவை மாடுகளுக்கு 1 நாளைக்கு 1.5 கிலோ, வெண்பன்றிகளுக்கு 1 முதல் 1.5 கிலோ, ஆடுகளுக்கு 300 முதல் 500 கிராம், முயல்களுக்கு 100 கிராம், கோழிகளுக்கு 25 முதல் 30 கிராம் அசோலா வழங்கலாம்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 54 அடி, மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 59 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க

0: நூறு கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
1: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
2: நெல் அதிகபட்ச விலையாக 2,650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
0: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
3: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
2: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும், லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 14 முதல் 18 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 34% முதல் 65% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 நேரம் 6:55. நேயர்களை நீங்கள் கேட்க இருக்கிறீங்க.
2: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி வழங்க வருகிறார்.
3: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜெருஷா. அரியபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். பறவைகள் என்பவை இயற்கையின் அழகு மட்டுமல்ல, சுற்றுச்சூழல் சமநிலையை பேணும் முக்கிய இனங்கள் ஆகும். அவை உணவு சங்கிலியில் இன்றியமையாத பங்கு வகிக்கின்றன. பறவைகள் இல்லாத சூழல் என்பது சமநிலை குறைந்த, பூச்சிகள் பெருகிய, விதைகள் பரவாத சூழலாக மாறிவிடும். பறவைகள் பழங்களை உண்ணும் போது விதைகளை உட்கொண்டு வெவ்வேறு இடங்களுக்கு எடுத்து சென்று வெளியேற்றுகின்றன. இதனால் புதிய மரங்கள் செடிகள் வளர்ச்சி பெறுகின்றன. மரக்கிளிகள், புறாக்கள், மைனாக்கள் போன்றவை விதைகளை பரப்ப உதவுகின்றன. இது காடுகளின் மறு உருவாக்கத்துக்கு மிகவும் அவசியம். பறவைகள் இல்லையென்றால் பல மர இனங்கள் அழிந்துவிடும்.
2: சூழல் துளிக்காக ஒலித்த குரல்.
3: என் பெயர் ஜெருஷா.
2: இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் முனைவர் எஸ் பிரியதர்சினி அவர்கள்.
4: இயற்கையோடு பயணிக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் பிரியா. இன்னைக்கு குப்ப கதை, அதை எழுதினவங்க ஜியோடாமே. சரி, நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் பண்ணலாம். இன்னைக்கோ நாளைக்கோ இல்ல இந்த வார இறுதி நாட்கள்லயோ நம்ம வீட்டோட குப்பை தொட்டி இருக்கும் இல்லையா, அதை ஒரு காலியான இடத்துல மொத்தமா கீழே கொட்டுவோம். கீழே கொட்டி அதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாப்போம். நான் சொல்ல போற இந்த 10 விஷயங்களுக்குள்ளதான் இருக்கணும். காய்கறிகளா இருக்கணும், இல்ல சாப்பாடு வேஸ்டா இருக்கணும், இல்ல நம்ம மினுமினுக்கிற கவர்ல வாங்கிட்டு வந்த நம்ம மளிகை சாமான்களோட அந்த பேக்கெட்ஸா இருக்கணும், பேனாக்களா இருக்கும், இல்ல இ வேஸ்ட் ரிமோட் பேட்டரி இந்த மாதிரியான விஷயங்கள், பேப்பர்ஸா இருக்கும், நம்ம சாப்பிடுற மருந்து பாட்டில்களா இருக்கும், இல்ல நெகிழியா இருக்கும், இல்ல கிளாஸஸா இருக்கும். இதை தாண்டி ஒரு வீட்டுக்குள்ள குப்பை வர்றதுக்கு வழிகள் பெரும்பாலும் கிடையாது. ஆனா இதுல எதை குறைக்கலாம் அப்படின்னு நம்ம சிந்திக்கலாம். அதுக்கு இந்த புக்ல ஒரு விஷயத்த பத்தி மட்டும் ரொம்ப எலாபரேட்டா பேசுறாங்க. அது என்னன்னா பேனா. ஒரு மாணவர் ஒரு மாணவி என்ன பண்றாங்க, 5 பேனா ஒரு மாசத்துக்கு பயன்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க கிளாஸ்ல 50 மாணவர்கள் இருக்காங்க குறைந்தபட்சம். அப்ப அந்த ஒரு கிளாஸ்ல மட்டும் 250 பேனாக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. எல்லாமே இன்னைக்கு விதவிதமா கலர் கலரா நமக்கு கடைகள்ல கிடைக்கிற பிளாஸ்டிக்கால செய்யப்பட்ட பேனாக்கள். ஒரு பள்ளியில ஒரு வகுப்புல 250 பேனாக்கள் ஒரு மாதம் குப்பையா மாறுது. அப்ப எல்லா பள்ளிகள்லயும் எப்படி இருக்கும், மொத்த மாவட்டத்துல எப்படி இருக்கும், ஒரு மாநிலத்துல எப்படி இருக்கும், நாடு பூரா எப்படி இருக்கும், இந்த உலகம் பூரா ஒரு வாரத்துல அப்ப எத்தனை பேனாக்கள் பயன்படுத்தப்பட்டு தூக்கி எறியப்படுகின்றன அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா அது ஒரு பெரிய கிடங்கு மாதிரி இருக்கும். அப்படியே கண்ண மூடி ஒரு கற்பனை பண்ணுங்க, ஒரு அறை முழுக்க வெறும் பேனா குப்பைகள் மட்டுமே நம்ம மாவட்டத்துல மட்டும் நம்மளால எடுக்க முடியும். ஒரு மாசம் நம்ம கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா அப்போ இதுக்கு என்ன வழி? அந்த காலத்துல எல்லாம் நாங்க சின்ன பிள்ளையா படிக்கும் போதெல்லாம் இங்க் பேனான்னு ஒண்ணு இருக்கும். ஆனா இன்னைக்கு பெரும்பாலும் அதை நம்ம யாருமே பயன்படுத்த

0: பயன்படுத்துறது இல்ல. ஏன்னா அதுல அழகில்லன்னு நினைக்கிறோமா இல்ல பாக்க நல்லா இல்லைன்னு நினைக்கிறோமான்னு தெரியல. ஒரு இங்க் பாட்டிலை நீங்க வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6 மாதத்திலிருந்து 1 வருட காலத்திற்கு அந்த இங்க் உங்களுக்கு பயன்படும். அந்த பேனா இன்னும் பல ஆண்டுகள் கூட உங்களுக்கு அது பயன்படும். அப்போ வெறும் நம்ம பயன்படுத்துற நம்ம குப்பை தொட்டியில வீட்டு குப்பை தொட்டியில வருகிற ஒரு பேனாவை நம்ம மாத்துறோம் அப்படின்னாலே இந்த உலகத்துல எவ்வளவு குப்பையை நம்மளால குறைக்க முடியும் அப்படிங்கறதான் இந்த ஜியோ டாமின் அவரோட புத்தகத்துல சொல்றாரு. நான் இங்க் பேனாக்கு மாறி பல வருடங்கள் ஆச்சு. நீங்க யாரும் அதை முயற்சி பண்றீங்கன்னா கண்டிப்பா பண்ணுங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. நம்மளால முடிஞ்சத இந்த இயற்கைக்கு பண்றோங்கிற ஒரு பெருமிதமும் அதுல கிடைக்கும். வேற என்ன செய்யலாம்? முடிஞ்ச வரைக்கும் தேவையற்ற பொருட்களை வீட்டுக்குள்ள வாங்கிட்டு வராம இருக்கிறதே நம்ம இயற்கைக்கு செய்யற ஒரு பெரிய அர்ப்பணிப்பு தான். அதனால வீட்டுக்குள்ள ஒரு பொருள் வாங்கும் போது இது தேவையா இது தேவையற்றதா அப்படின்னு யோசிங்க. அப்படியும் ஒரு பொருளை நீங்க வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த பொருளை உடனடியா தூக்கி எறியறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. வேற என்னென்ன வகையில அதை பயன்படுத்தி முழுமையா அதை யூஸ் பண்ண முடியுங்கிறத பாத்துட்டு அப்படியும் வேற வழி இல்லைன்னாதான் அது எந்த வகையில அப்புறப்படுத்தணுமோ அந்த வகையில மட்டுமே அப்புறப்படுத்துங்க. சேர்ந்து இயற்கையோடு பயணிப்போம். நன்றி.
1: நாம் இதுவரை கேட்டோம் சூழல் ஒளி. வழங்கினார் முனைவர் எஸ் பிரியதர்சினி அவர்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள். வழங்குகிறார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள்.
1: நிதி நிறுவனத்தை பற்றியோ நாம் பேசி வருகிறோம். இன்று தமிழ்நாட்டில் 15 லட்சத்திற்கு மேல் வாழ்கின்ற முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு மத்திய மாநில அரசுகள் கொடுத்து வருகிற கடனுதவி திட்டங்கள், பயிற்சிகள், சலுகைகளை பற்றி இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு உதவி செய்வதற்காகவே ஒரு இயக்குநரகம் சென்னையிலே அமைக்கப்பட்டுள்ளது. அதன் கீழ் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு உதவி இயக்குநர் இருக்கிறார். அவர்கள் முன்னாள் இராணுவ வீரர்கள் அவர்கள் இறந்துவிட்டால் அவர்களுடைய விதவைகள், குடும்பத்தினர், முன்னாள் இராணுவ வீரர் உயிரோடு இருக்கும்போதே அவருடைய குடும்பத்தினர் அவரோடு வாழ்வார்கள், பென்ஷன் வாங்கி கொண்டிருப்பார்கள், அவர்களுக்கு நிலம் வழங்குதல், அவர்களுக்கு பயிற்சிகள் கொடுத்தல், அவர்கள் தொடங்குகிற தொழிலுக்கு கடனுதவி, அவர்கள் இருக்கக்கூடிய மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடனுதவி என்று பல வகையான மானியங்கள், சலுகைகளை நம்முடைய தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் சேர்ந்து கடனுதவிகளை கொடுத்து வருகிறார்கள். இவற்றை பெறுவதற்கு ஒவ்வொரு குடும்பத்தினர் அல்லது முன்னாள் இராணுவ வீரர் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள எங்கு பதிவு செய்து வைத்திருக்கிறாரோ அதனுடைய உதவி இயக்குநரை அணுக வேண்டும். முன்னாள் இராணுவ வீரர்கள் குடும்பத்தினருக்கு பிரத்யோக கடன் மற்றும் மானியங்களை இந்த துறை வழங்குகிறது. அதுபோல் பல்வேறு கடனுதவி திட்டங்களை, சலுகை திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் வைத்துள்ளன. அதில் இராணுவ வீரர்களும் அவருடைய முன்னாள் வீரர்களுடைய குடும்பத்தினரும் விண்ணப்பிக்க வயது வரம்பை அதிகப்படுத்துவார்கள். இப்போ சாதாரணமாக PMEGP பாரத பிரதமரின் சுய உதவி திட்டத்தில் அவர்களும் விண்ணப்பிக்கலாம். ஆனால் மற்றவர்களுக்கு 45 வயது, இவர்களுக்கு 55 வயது வரை விண்ணப்பிக்கலாம். அதுபோல் நீட்ஸ் திட்டம் 10 லட்சம் முதல் 5 கோடி வரைக்கும் கடனுதவி வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கும் போது 55 வயது

வரை இந்த திட்டத்திலே அவர்கள் கடன் பெறலாம். இப்படி இருக்கின்ற கடன் திட்டங்களிலும் அவர்களுக்கு சலுகைகள், மானியம், வட்டி சலுகைகள் வழங்கப்படுகின்றன. அதேபோல் அவர்களுக்கு இலவச நிலம் வழங்குதல், அந்த நிலத்தை பண்படுத்தி விவசாயம் செய்வதற்கு உதவி, பல்வேறு மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களில் பல்வேறு வகையான கடன் பெறுவதற்கு ஆலோசனை என்று இயக்குனர் அலுவலகம் மட்டுமல்ல, அவர்கள் இந்திய அரசும் தமிழ்நாடு அரசும் இணைந்து தமிழ்நாடு முன்னாள் இராணுவத்தினர் டெவலப்மெண்ட் வளர்ச்சி கார்பரேஷன் என்று சென்னை சைதாப்பேட்டையிலே ஒரு அலுவலகம் தொடங்கப்பட்டு அவர்கள் மூலம் அவர்களுக்கு பயிற்சிகளை கொடுப்பது, யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்து செக்யூரிட்டியாக வேலை செய்வதற்கு அரசு அலுவலகங்களுக்கு அனுப்புவது, அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு அந்த ஓய்வூதியத்தை வாங்குவதற்கு உதவி, அந்த ஓய்வூதியத்தின் மூலமாக கடன் உதவி, அவர்கள் குடும்பத்தினர் என்ன தகுதி பெற்றவர்கள் என்று சான்று வழங்குதல், வேலைவாய்ப்புக்கு பயிற்சி அளித்தல், அவர்களுக்கு நிதியுதவி வழங்குதல் என்பதற்காக இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இயக்குனர் முன்னாள் இராணுவ வீரர் வளர்ச்சி நிறுவனம், 2 மேற்கு மாட வீதி, ஸ்ரீநகர் காலனி, சைதாப்பேட்டை, சென்னை 15, 0044 20 30 17 92 ஆகும். இந்த நிறுவனத்தின் வலைத்தளம் www.exwell.gov.in. இந்த நிறுவனத்தையும் அணுகலாம். இயக்குனர் முன்னாள் இராணுவ வீரர் நலம் சூளை சென்னை 3 இருக்கிறது. அவருடைய எண் ஃபோன் நம்பர் 0442669132. இந்த எண்ணிலும் தொடர்பு கொண்டு இயக்குனர் அலுவலகத்துக்கு சென்று என்னென்ன கடன் உதவி கொடுக்கிறார்கள், அதற்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியே அந்த பிராஸ்பெக்ட் என்று சொல்லக்கூடிய கடன் திட்டங்களை பற்றிய விவரங்கள், வேறு என்னென்ன உதவிகள் வழங்குகிறார்கள், அதை பற்றியெல்லாம் அந்த பிராஸ்பெக்டை வாங்கி படித்து தெரிந்து கொண்டார். இன்றும் ஏராளமானவர் தமிழ்நாட்டில் இருந்து இராணுவத்திலும் இதர ஆயுதப்படைகளிலும் சேர்ந்து வருகிறார்கள். அதேபோல் அந்த படைகளில் இருந்தும் தினந்தோறும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் 38 மாவட்டத்திலும் ஓய்வு பெற்று வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் 60,000 பேர் ஓய்வு பெற்று கொண்டே இருக்கிறார்கள், புதிதாக சேர்த்து கொண்டே இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலும் அதேபோல் முன்னாள் இராணுவ வீரர்கள் அதிகமாகி வருகிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் வங்கிகள் மூலமாகவும் இந்த துறைகள் மூலமாகவும் இதர அரசு துறை நிறுவனங்கள், அதாவது ஒரு 40 வயதிலே ஓய்வு பெற்று விட்டார், அவருக்கு தமிழ்நாடு அரசு மூலமாக நிரந்தர வேலை செக்ரட்டரியேட்டிலே தொடங்கி வங்கிகள் வரை அந்த செக்யூரிட்டியாக பணிபுரிவதற்கு நல்ல சம்பளத்திலே வேலைவாய்ப்பு வாங்கி தரப்படுகிறது. இப்படி அனைத்து உதவிகளையும் செய்து வருகிற முன்னாள் இராணுவ வீரர் நலத்துறையை ஒவ்வொரு முன்னாள் இராணுவ வீரரும் ஆயுதப்படைகளிலே இருந்து ஓய்வு பெற்று வந்தவர்களும் பயன்படுத்தி முன்னேறலாம்.

மக்களே, இதுவரைக்கும் தொழில் தொடங்குவோம் உரை கேட்டீங்க. வழங்கினார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். ஆகாஷ்வாணி தொழில் வெளிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 நேரம் 7:07 நிமிடம் நிகழ்ச்சியில் உங்களுக்காக சுபமான ஒரு பாடல் மெர்சல் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. பாலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: சமண பல்கலை அலியலி வழங்கும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz-ல வணக்கம் வர நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 7:12. இப்போ நீங்கள் கேட்க இருக்கிறீங்க தமிழே அமுதே. உரை வழங்குகிறார் பா இளங்கோ அவர்கள்.
1: உலகில் 16 வகையான செல்வங்கள் சொல்லப்பட்டாலும் அந்த செல்வத்தில் எல்லாம் மிக தலையாய செல்வம், அழியாத செல்வம், நிலையான செல்வம், நீடித்த செல்வம் கல்வியே. பழம்பாடல் ஒன்றில் வெள்ளத்தால் அழியாது, வெண்தளலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவன்றி குறைவுறாது, கள்ளர்க்கோ பயமில்லை காவலுக்கோ மிக எளிது, கல்வி என்னும் உள்ளத்தே பொருள் இருக்க புறம்பாக பொருள் தேடி உழல்கின்றாரே என்று பேசும் அந்த பாடல். பெருவெள்ளம் வந்து விட்டால் செல்வத்தையும் விளை நிலத்தையும் ஏன் மாட மாளிகைகளை கூட வாரி சுருட்டி அடித்து சென்றுவிடும். இந்த செய்தியை நாளும் நாம் பார்க்கலாம். ஆனால் ஒருவன் கற்ற

0: கல்வியை அவனிடம் இருந்து எடுத்து செல்ல முடியாது இந்த பெருவெள்ளத்தால். நெருப்பு பிடித்தாலும் ஊரே எரிந்துவிடும். அப்படி ஊரே எரிந்து விடுகின்ற அந்த நெருப்பு ஒருவனுடைய கற்ற கல்வியை எதுவும் செய்ய இயலாது. ஒரு மனிதனிடம் இருக்கின்ற செல்வத்தை அரசோ அல்லது அரசனோ பறித்து கொள்ள முடியும். ஆனால் அவன் கற்ற கல்வியை எந்த அரசனாலும் அரசாலும் அபகரிக்க இயலாது. இன்னும் ஒரு செய்தி, ஒரு மனிதனிடம் இருக்கின்ற செல்வத்தை பணத்தை இன்னொருவருக்கு கொடுத்தால் அந்த செல்வம் அவனிடமிருந்து குறைந்து போகும். மாறாக அவன் கற்ற கல்வியை மற்றவருக்கு கொடுப்பானே ஆனால் அவனிடம் இருக்கின்ற கல்வி மேம்பாடு அடையும், பெருகுமே தவிர குறைவுறாது. அது மட்டுமல்ல, அவன் வழியிலே செல்லும் பொழுது பொருளை கொண்டு செல்வா சென்றால் கள்வர்களால் திருடிக்கொண்டு செல்ல இயலும். ஆனால் அவனுடைய கல்வியை எவராலும் திருட முடியாது. காவலுக்கு மிக எளிது. பொருளை, செல்வத்தை, பணத்தை பாதுகாப்பாக வைப்பது என்பது மிக மிக கடினம். ஆனால் கல்வி என்ற செல்வத்தை வைத்து பாதுகாப்பது மிக மிக எளிமையானது. இவ்வளவு எளிமையான பொருளாகிய கல்வியை வைத்துவிட்டு மற்றவர்கள் மனிதர்கள் ஏன் ஊர் ஊராக உழலுந்துகின்று கொண்டிருக்கிறார்கள் செல்வத்தை தேடி என்று கேட்பதாக இந்த பாடல் அமைகிறது. மட்டுமல்ல, ஒளவைப்பாட்டி சொல்லுவாள், மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனில் கற்றோன் சிறப்புடையன். மன்னனுக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஒரு மன்னன், அரசன், நாடாளுகின்ற வேந்தன், நால்வகை படைகளையும் உடையவன். அவனையும் ஒரு கற்றவனையும் சீர்தூக்கி ஒரு தராசிலை வைத்து எடை போட்டு பார்த்தால் அந்த அரசனை விட கல்வி கற்றவன் மேன்மையானவன். என்ன காரணம் தெரியுமா? இந்த அரசனுக்கு அவனுடைய நாட்டில் மட்டும்தான் சிறப்பு. பிற தேசத்திற்கு சென்றால் அவனுக்கு எந்த பிரச்சனையும் எதுவும் தெரியாது. அவனுக்கு யாரும் அவனை மதிக்க மாட்டார்கள். ஆனால் கற்றவன் செல்கின்ற இடமெல்லாம் அவனுடைய அறிவு திறத்தால், கல்வியினுடைய மேம்பாட்டினால் அவனை சான்றோர்கள் எல்லோரும் அழைத்து போற்றுவார்கள். எல்லா இடத்திலும் அவனுக்கு சிறப்பு உண்டாகும். அதனால்தான் வள்ளுவர் சொன்னார், கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர். ஒருவனுக்கு இரண்டு கண்கள் இருக்கிறது, கண்களினுடைய பயன் என்ன தெரியுமா? கல்வியினை கற்றல். அப்படி ஒருவன் கல்வியினை கற்கவில்லை என்று சொன்னால் அவனுடைய முகத்தில் இருக்கின்ற அந்த இரண்டு கண் கண்ணாக கருதப்பட மாட்டாது, புண்ணாக கருதப்படும் என்பார். நாலடியாரிலே ஒரு பாடல் உண்டு, கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல தெள்ளிதின் ஆய்ந்து அமைவுடைய கற்பவே நீர் ஒளிய பால் உன் குறுகின் தெரிந்து என்பது அப்பாடல். அதாவது கடலுக்கு கூட ஒரு கரை இருக்கிறது, ஆனால் கல்விக்கு கரையும் இல்லை எல்லையும் இல்லை. கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு என்பர். கற்பவர்களினுடைய வாழ்நாளை நாம் சீர்தூக்கி பார்த்தால் அது மிக மிக சொற்பமானது, குறைவானது. மட்டுமல்ல, நோய் வந்துவிட்டால் அந்த காலத்திலே கல்வி கற்க முடியாமல் போய்விடும். இவற்றையெல்லாம் தெளிவாக புரிந்து கொண்டு ஆராய்ந்து கற்க வேண்டிய முற்களை, அதாவது இம்மைக்கும் மறுமைக்கும் நலம் பயக்கும் அறநூற்களை தேடி கற்க வேண்டும். ஏன் தெரியுமா? நீரும் பாலும் கலந்திருந்தாலும் நீரை அப்படியே விட்டுவிட்டு பாலை மட்டும் அருந்தும் அன்னப்பறவை, அந்த அன்னப்பறவையைப் போல நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லதை விடுத்து நல்லதை கற்றால் நாளும் இன்பமாய் வாழலாம். நாளை பார்க்கலாம்.
1: மகளே, இதுவரைக்கும் நீங்க கேட்டீங்க தமிழே அமுதே. உரை வழங்கினார் பா இளங்கோ அவர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம். இந்த நிகழ்ச்சியில இப்போ உங்களுக்காக சுபமான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.

0: 7:23 நிமிடத்தில் உங்கள் வீட்டில், உங்கள் வாகனத்தில், உங்கள் கடையில், உங்கள் தோட்டத்தில் நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல் விழி வானொலி நிலையத்தின் பன்மலை 102.6. வணக்கம் பரணி. நிகழ்ச்சியில் இப்போ நீங்கள் கேட்க இருக்கிறீங்க, ஆங்கிலம் அறிவோம் வழங்குகிறார் எஸ் முத்தையா அவர்கள்.
1: சக ஆங்கில ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கம்.

0: ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சிக்காக முத்தையா. இங்கிலீஷில் வார்த்தைகளை 8 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதில் ஒரு வகை அட்ஜெக்டிவ்ஸ். அட்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது ஒரு நவுன், அதாவது நவுன் அப்படிங்கிறது ஒரு பெயர்ச்சொல், ஒரு ஆளோட பெயராக இருக்கலாம், ஒரு இடத்தோட பெயராக இருக்கலாம், ஒரு பொருளோட பெயராக இருக்கலாம். அந்த பொருளை பற்றி அல்லது அந்த ஆளை பற்றி அதனுடைய பண்பை குறிக்கிறதுக்குள்ள வார்த்தைகள் தான் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பையன் அப்படின்னா நல்ல பையன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பையனை பற்றி ஒரு பண்பை சொல்கிறோம். இங்கிலீஷில் எ குட் பாய், எ டால் பாய், எ ஹேண்ட்ஸம் பாய். அப்போ இந்த டால், குட், ஹேண்ட்ஸம் இதெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வருது. இது தனியாக அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னே இந்த வார்த்தைகளை நம்ம வச்சுருக்கிறோம். இது போக வெர்போட ரெண்டு ஃபார்ம் அட்ஜெக்டிவாக யூஸ் ஆகுது. அது என்ன அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். நம்ம வேர்ப் 1, வேர்ப் 2, வேர்ப் 3னு படிப்போம். V1, V2, V3. அந்த V3 அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அது அட்ஜெக்டிவாக யூஸ் ஆகும். அதே மாதிரி ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னால் வேறு ஒன்றும் இல்லை, வெர்போட ஐஎன்ஜி சேர்க்குறோம், அவ்வளோதான். இப்போ கோனா ஐஎன்ஜி சேர்க்குறோம் இல்லையா, அது மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. இப்போது நான் கிளாஸில் பசங்கிட்ட கேட்பேன், ஹீ இஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டூடெண்ட், ஹீ இஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட், இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் இன்ட்ரெஸ்ட் தானே சார், ஒன்று தானே அப்படிம்பாங்க. ஆனால் அதில் வித்தியாசம் இருக்குது. இப்போ இந்த இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு இந்த ஐஎன்ஜி ஃபார்ம் வருது இல்லையா, இந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டூடெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், அது ஒரு ஆர் ஒரு ஒரு உணர்வை உண்டு பண்ணுறது. இந்த ஐஎன்ஜி ஃபார்முக்கு என்ன அர்த்தம்னா ஒரு உணர்வை உண்டு பண்ணுறது அப்படின்னா, இந்த பையன் ஒரு ஆர்வத்தை நம்மகிட்ட உண்டு பண்ணுறான், அந்த உணர்வை நம்மகிட்ட உண்டு பண்ணுறான்னு அர்த்தம். ஈஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டூடெண்ட் அப்படின்னா அந்த பையனை பற்றி நம்ம மனசில் ஒரு ஆர்வம் எழுது அப்படின்னு அர்த்தம். ஹீஸ் அன் இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட் அப்படின்னா அவன்கிட்ட அந்த ஆர்வம் இருக்குது, அந்த உணர்வோடு இருக்கிறான், அதில் அந்த உணர்வை தன்னிடம் கொண்டிருக்கிறான் அப்படின்னு அர்த்தமாயிருது. அவன்கிட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஹீஸ் அன் இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட் அப்படின்னா படிக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறான், ஒன்று ஆர்வத்தை உண்டு பண்ணுறது. ஹீஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டூடெண்ட், ஹீஸ் அன் இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட் அப்படின்னா அவன்கிட்ட ஆர்வம் இருக்குது அப்படின்னு அர்த்தமாயிருது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன், த லெசன் வாஸ் போரிங். த லெசன் வாஸ் போரிங் அப்படின்னா அது சளிப்பூட்டுவதாக இருக்குது அப்படின்னு அர்த்தம், அந்த எண்ணத்தை மட்டும் உண்டு பண்ணுது. The student was bored அப்படின்னா அவன் சலிப்பாக உணர்கிறான் அப்படின்னு அர்த்தமாயிருது. அப்போ ஒன்று உண்டு பண்ணுது, ஒன்று அந்த உணர்வை தன்னிடம் வச்சிருக்கிறான் அப்படின்னு அர்த்தமாயிருது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், த ஃப்ரைட்டனிங் டாக். த ஃப்ரைட்டனிங் டாக் அப்படின்னா அந்த பய உணர்வை நம்மகிட்ட உண்டு பண்ணுது அப்படின்னு அர்த்தம், அந்த நாயை பார்க்க நமக்கு பயமாக இருக்குது, அது நம்மகிட்ட பயத்தை உண்டு பண்ணுது. த ஃப்ரைட்டன்ட் சைல்டு அப்படின்னா அந்த நாயை பார்த்து இந்த குழந்தை பயந்துருக்கு, பயந்த குழந்தை அப்படின்னு அந்த பயம், அந்த உணர்வு அது வச்சிருக்கிறது அப்படின்னு அர்த்தமாயிருது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எ கன்ஃபியூசிங் கொஸ்டின். எ கன்ஃபியூசிங் கொஸ்டின் அப்படின்னா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற ஒரு கேள்வி. கோழியிலேருந்து முட்டை வந்ததா, முட்டையிலேருந்து கோழி வந்ததா, அது மாதிரி ஒரு கேள்வி. எ கன்ஃபியூஸ்டு ஸ்டூடெண்ட், இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டால் ஸ்டூடெண்ட்டு கன்ஃபியூஸ் ஆயிடுறான், அந்த குழப்ப உணர்வு அவன்கிட்ட இருக்குது. அப்போ இனி இதில் உங்களுக்கு எந்த வித உங்களுக்கு டவுட்டும் வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, டவுட் அப்படிங்கிற ஒரு விஷயம், இது நம்ம ஸ்கூல் காலேஜிலேருந்து நம்மகிட்ட அப்படியே ஒட்டிக்கிட்டு சில விஷயங்கள் விடாது கருப்பு மாதிரி தொடர்ந்து வரும். நம்ம கிளாஸில் கேட்போம், உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா? அது ஆக்சுவலாக டவுட் இல்லை. இங்கிலீஷில் என்ன பண்ணுவான்னா, உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்கா அப்படின்னு தான் கேட்குறது. டவுட் அவர் அப்படின்னு நம்ம வச்சுருக்கான் சில சென்டரில் பார்த்தீங்கன்னா, அது டவுட் இல்லை. ஸோ அப்போ இங்கிலீஷில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடாது. டு யூ ஹாவ் எனி க்வெஸ்சன்ஸ்? ஐ திங்க் யூ ஹாவ் நோ க்வெஸ்சன்ஸ். பை, தேங்க்யூ, நாளை பார்க்கலாம்.
1: மக்களே, இதுவரைக்கும் நீங்கள் கேட்டீங்க ஆங்கிலம் அறிவோம், வழங்கினார் எஸ் முத்தையா அவர்கள். நேர்மேழு மணி 28 நிமிடம், ஆகாஷ்வாணி திறனில் வெளிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.2 புள்ளியர்களை உங்களுக்காக சுபவன ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க.

என்ன தெரியாது, நீ யாருன்னே தெரியாது, பரவாயில்ல தேவையில்லவா வரலாறு, என லவ் பண்ணவே முடியாது என்றே சொன்னாலும் கூட பரவாயில்ல.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: விடுமுறை அப்படிங்கறதே வாழ்க்கையில இல்லமா, எப்ப பார்த்தாலும் வேலைதான் அப்படின்னு கூட சொல்லியிருப்பீங்க. இருந்தா கூட இந்த நாளை இனிமையாக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம நிலைப்பண்பலை 102.6 டியூன் பண்ணுங்க. சூப்பரான நிகழ்ச்சிகள், சூப்பரான பாடல்கள் உற்சாகமூட்ட உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. மக்களே, உங்கள் நினைவிற்கு வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் இபிஎஃப்ஓ மற்றும் தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகம் இஎஸ்ஐசி இணைஞ்சு நடத்தக்கூடிய வருங்கால வைப்பு நிதி உங்கள் அருகில் 2.0 நிகழ்ச்சி செப்டம்பர் 28 இந்த மாதம் 28 அன்னைக்கு எல்லா மாவட்டங்கள்லேயும் நடைபெற இருக்குது. இந்த திட்டம் திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி இந்த 3 மாவட்டங்களில் வர்ற திங்கட்கிழமை காலையில் 9 நடக்க இருக்கு. எந்தெந்த இடங்களில் நடக்க இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி டவுன் கோட்டீஸ்வர நகர் அருகில் சேரன் மகாதேவி ரோட்டில் இருக்கக்கூடிய லிட்டில் ஃப்ளவர் மெட்ரிக் உயர்நிலை பள்ளியில் நடக்க இருக்குது. தென்காசி மாவட்டத்தில் கொடிக்குறிச்சி யூஎஸ்பி நகர் யூஎஸ்பி கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியில் வச்சு நடக்க இருக்குது. தூத்துக்குடி மாவட்டத்தில் நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கேஆர் நகர் இந்த பகுதியில் வச்சு நடக்க இருக்குது. இபிஎஃப்ஓ மற்றும் இஎஸ்ஐசி சார்ந்த சந்தாதாரர்கள், ஓய்வூதியம் பெறுவோர், தொழிலதிபர்கள், தொழிற்சங்கங்கள், தொழில் நிறுவன அமைப்புகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய குறைகளை நிவர்த்தி செஞ்சுக்கலாம்.

பார்க்கலாம். இந்த தகவலோட இப்போ உங்களுக்காக சுபவனம் ஒரு பாடல். காற்று வெளியீடு திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, வாழை கீழுங்க தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6.

7:38 உங்கள் வீட்டில், உங்கள் வாகனத்தில், உங்கள் கடையில், உங்கள் தோட்டத்தில் நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 வணக்கம் பரணி. தேசிய நல்வாழ்வு நலவாழ்வு திட்டத்தின் கீழ் காலியாக இருக்கக்கூடிய செவிலியர் பணியிடங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிக மாவட்ட நலச்சங்கம் மூலமாக பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட இருக்கிறாங்க. இதற்கான கல்வித் தொகுதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசு அல்லது அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் செவிலியர் கல்லூரியில் செவிலியர் பட்டய படிப்பு GNM அல்லது இளங்கலை செவிலியர் பட்டம் BSc நர்சிங் வந்து படிச்சிருக்கணும். தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலில் பதிவு செய்யப்பட்டு புதுப்பித்திருத்தல் கட்டாயம். ஸோ இந்த பணியிடத்திற்கு விண்ணப்ப படிவத்தை நீங்கள் திருநெல்வேலி மாவட்ட வலைதளமான திருநெல்வேலி.NIC.IN அதில் வந்து நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சு பூர்த்தி செய்யணும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை இந்த மாதம் 25 அன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ளே நேர்லேயோ தபால் மூலமாகவோ மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம்,

பதினாறின் கீழ் 22 பழைய போலீஸ் ஆஸ்பத்திரி தெரு, சமாதானபுரம், பாளையங்கோட்டை திருநெல்வேலி 62700002 அப்படிங்கிற முகவரிக்கு நீங்கள் சமர்ப்பிக்கணும். சாயங்காலம் 5 மணிக்கு அப்புறமா பெறக்கூடிய விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள். ஓகே மக்களே, இந்த தகவலோட இப்போ உங்களுக்கு சுபமான ஒரு பாடல் சிவா மனசில் சக்தி திரைப்படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்கு. பாடலை கீழுங்க தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

பிரகாசமான பல்கலை அல்லி வழங்கும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல வணக்கம் மறுநீ நிகழ்ச்சிதா இணைஞ்சிருக்கிறீங்க மக்களே. திருநெல்வேலி மாவட்ட பாளையங்கோட்டை மகாராஜ் நகர் உழவர் சந்தையில் காய்கள் பழங்களுடைய இன்றைய விலை நிலவரம் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? கிலோ ஒன்றுக்கு எவ்வளோன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. தக்காளி 20 ரூபாய், கத்தரிக்காய் 38 ரூபாய், வெண்டைக்காய் 40 ரூபாய், புடலங்காய் 20 ரூபாய், சுரைக்காய் 14 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், பூசணிக்காய் 12 ரூபாய், அவரைக்காய் 100 ரூபாய், பாகற்காய் சிறியது 60 ரூபாய், பெரியது 45 ரூபாய், பெரிய வெங்காயம் 63 ரூபாய், சின்ன வெங்காயம் 106 ரூபாய், வெள்ளரி சாம்பார் 25 ரூபாய், இஞ்சி 180 ரூபாய், முள்ளங்கி 35 ரூபாய், உருளைக்கிழங்கு 29 ரூபாய், கேரட் 48 ரூபாய், ரிங் பீன்ஸ் 120 ரூபாய், சவுச்சவ் 36 ரூபாய், முட்டைக்கோஸ் 28 ரூபாய், பீட்ரூட் 46 ரூபாய், காலிஃப்ளவர் 44 ரூபாய், பச்சை பட்டாணி 180 ரூபாய், சேனைக்கிழங்கு 40 ரூபாய், சீனிக்கிழங்கு 60 ரூபாய், பனங்கிழங்கு 60 ரூபாய், பழ வகைகளில் வாழைப்பழம் செவ்வாழை 110 ரூபாய், கற்பூரவள்ளி 60 ரூபாய், கோழிக்கூடு நாடு 60 ரூபாய், ஆப்பிள் 200 ரூபாய், அன்னாசிப்பழம் 70 ரூபாய், மாதுளை 200 ரூபாய், சப்போட்டா 50 ரூபாய், கொய்யா சிவப்பு 80 ரூபாய், வெள்ளை 60 ரூபாய், திராட்சை 120 ரூபாய், சீதாப்பழம் 100 ரூபாய், தர்பூசணி 30 ரூபாய். இப்போ இந்த தகவலை பாளையங்கோட்டை மகாராஜ நகர் உழவர் சந்தையினுடைய நிர்வாக அலுவலர் தந்திருக்கிறாங்க. சத்தான காய்கறிகளையும் சுவையான பழங்களையும் வாங்கி சாப்பிடுங்க, தேக ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியம். ஓகே மக்களே, இப்போ உங்களுக்காக சுபமான ஒரு பாடல், உள்ளம் கொள்ளை போகுதை திரைப்படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்கு, பாலை கீழுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: இசையால் இதயம் நிரப்பும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.7 வணக்கம். வர்ணி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவான தகவல், சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருதுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுறதா நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. சமூக நீதிக்காக பாடுபடுபவர்களை சிறப்பு செய்வதற்காக சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது 1995 வழங்கப்பட்டு வருது. சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது பெறுவோருக்கு 500,000 மட்டும் விருது தொகையாகவும் ஒரு சவரன் தங்கப்பதக்கம் தகுதியுரையும் வழங்கப்படுது. இந்த விருதாளர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தேர்வு செய்யப்படுறாங்க. 2026 தமிழக அரசோட சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது வழங்குவதற்கு உரிய விருதாளரை தேர்ந்தெடுக்க பரிந்துரைகள் வரவேற்கப்படுது. ஸோ சமூக நீதிக்காக பாடுபட்டு பொதுமக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திட மேற்கொள்ளப்பட்ட பணிகள் என்ன, அதன் பொருட்டு எய்திய சாதனைகள் என்ன, அதுக்கான தகுதி உடையவர்கள் உங்களுடைய விண்ணப்பம், சுய விவரம், முழு முகவரி, தொலைபேசி எண், சமூக நீதிக்காக பாடுபட்ட பணிகள் குறித்த விவரம், அதற்கான ஆவணங்களோடு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலகத்தில் இதற்கான விண்ணப்ப படிவத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். 2026 சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருதிற்கான விண்ணப்பங்களை மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலர், மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக தரைத்தளம், திருநெல்வேலி அப்படிங்கிற முகவரிக்கு நீங்கள் அனுப்பி வைக்கணும். விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் அக்டோபர் 20. மேலும் தகவலுக்கு மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலகத்தில் நீங்கள் நேரில் வந்து தொடர்பு கொள்ளலாம், தொலைபேசி மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம். நம்பர் சொல்லியிருக்கிறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. 0462-25001. என்ன மறுபடியும் சொல்கிறேன், 0462-25001.
0: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
4: மக்களை வணக்கம்.

சுமரணி நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் ஏய் நீ ரொம்ப அழகாக இருக்க திரைப்படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு. பாடலை தொடர்ந்து 8 மணிக்கான செய்தி சுருக்கம், அதனை தொடர்ந்து வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சி கேட்கலாம். இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6.

0: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சலாக.
1: நேரம் 8 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை தொடர்பான சர்வதேச மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். வேளாண் தொடர்பான திட்டங்களையும் இலக்குகளையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள 6000 உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப விரைவில் தேர்வு நடத்தப்பட உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் மீனவ பெண்களுக்கு இருசக்கர வாகனத்துடன் கூடிய குளிர்காப்பு பெட்டிகளை மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் நேற்று வழங்கினார். ஹிந்தி உட்பட எந்த மொழியையும் திமுக எதிர்க்கவில்லை என்றும் இருமொழி கொள்கையைத்தான் வலியுறுத்தி வருவதாகவும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள கோவில்களுக்கு அசாமிலிருந்து 5 யானைகளை கொண்டு செல்ல தடை விதிக்க முடியாது என்று குவஹாத்தி உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா கிராமத்தில் சிப்காட் அமைக்க நிலங்களை கையகப்படுத்த பிறப்பிக்கப்பட்ட அறிவிக்கையை மாநில அரசு திரும்ப பெற்றுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடல் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் வகையில் மாவட்ட ஏற்றுமதி மேம்பாட்டுக் குழு சார்பில் ஏற்றுமதி விழிப்புணர்வு கூட்டம் நேற்று நடைபெற்றது. சென்னையில் விநாயகர் சிலைகளை கரைக்க மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாடு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். ரஷ்யா மற்றும் ஈரான் மீது கூடுதலாக பொருளாதார தடை விதிக்கும் சட்டத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியின் டிராப் பிரிவில் இந்தியாவின் யோகன் சக்திவேல் முத்துக்குமார் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காலை வணக்கம் அன்பு நேர்களே, நேரம் காலை 8:03 ஆயிட்டிருக்குது. நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை ஃப்ரம் ரெயின்போ 102.6. மனிதர்களோடு பழகி பழகி இயற்கையும் தன் குணத்தை மாற்றிக்கிட்டே இருக்குது. ஒரு நாளில் தூறல் வருது, வெயில் வருது, வானம் மந்தமாகவும் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பளிச்சனும் இருக்குது. இப்படி இயற்கையே தன்னுடைய உருவங்களை மாற்றிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் சிரிப்பாகவே இருந்தாலும் இயற்கையை பேணுகிற வேலையை நம்ம இப்போ தொடங்கணும். அப்படி இல்லாட்டி இயற்கை நம்மளை பாதுகாக்காது. ஸோ நம்மளும் பார்த்துருப்போம், இயற்கையும் பாதுகாப்போம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நேரம் 8:03. நேர்கள் இப்போ கேட்க போகிறீங்க வழக்கென்று வந்தால் உரை. உரை வழங்குவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் கேட்கலாம், தொழிலாளர்களுக்கான சம்பளம் மற்றும் கூடுதல் நேர வேலைக்காக வழங்கப்படும் சம்பளம் மற்றும் தாவா குறித்த விவரங்கள் காற்றலைகளில்.

0: இதோ.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இந்த தொழிலாளர் நலச்சட்டங்கள் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது வேலை நேரத்திற்கான சம்பளம், அதே மாதிரி ஓவர் டைமுக்கான சம்பளம், இதை பற்றி சட்டம் என்ன சொல்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்தியாவில் தொழிலாளர்களின் வேலை நேரம், கூடுதல் வேலை நேரம் அதாவது ஓவர் டைம் மற்றும் சம்பளம் ஆகியவை தொழிற்சாலைகள் சட்டம் 1948 அதாவது ஃபேக்டரிஸ் ஆக்ட் 1948 அப்படின்னும், மற்றும் மாநில அளவிலான கடைகள் மற்றும் நிறுவனங்கள் சட்டம் ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ஆக்ட் ஆகியவற்றின் கீழ் முறைப்படுத்தப்படுகின்றன. இந்த வேலை நேரம் பற்றிய விதிகள் என்னவென்று பார்த்தால், ஒரு தொழிலாளியின் சாதாரண வேலை நேரம் ஒரு நாளைக்கு 8 முதல் 9 மணி நேரம் மற்றும் வாரத்திற்கு 48 மணி நேரம் ஆகும். தொடர்ந்து 5 மணி நேரம் வேலைக்கு பிறகு குறைந்தபட்சம் 30 நிமிடங்கள் இடைவேளை வழங்கப்பட வேண்டும் அந்த தொழிலாளிக்கு. வாராந்திர விடுமுறையாக வாரத்திற்கு ஒரு நாள் கட்டாய ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிக்கப்பட வேண்டும். அதேபோன்று அந்த ஓவர் டைம் வேலை வந்து எப்படி சம்பளத்தை கணக்கிடுகிறார்கள் என்றால், சாதாரண வேலை நேரத்தை தாண்டி அதாவது ஒரு நாளைக்கு 9 மணி நேரத்திற்கு மேல் அல்லது வாரத்திற்கு 48 மணி நேரத்திற்கு மேல் வேலை செய்தால் அது ஓவர் டைம் ஆக கருதப்படும். இவர்களுக்கு தொழிலாளர் நல சட்டத்தின் கீழ் ஓவர் டைம் வேலைக்கு இரட்டிப்பு சம்பளம் வழங்க வேண்டும். அப்ப அந்த ஓவர் டைம் என்றாலே அவர்களுக்கு கட்டாயம் சம்பளம் கொடுத்து தான் வாங்க வேண்டும். இந்த ஓவர் டைம் கணக்கீட்டில் அடிப்படை சம்பளம் மற்றும் அகவிலைப்படி மட்டுமே எடுத்துக்கொள்ளப்படும். இந்த வீட்டு வாடகைப்படி இருந்தால் அதெல்லாம் சேர்த்து கொள்ள முடியாது. அதே மாதிரி சம்பளம் ஒழுங்காக வழங்கப்படாவிட்டால் யாரை அணுக வேண்டும் என்பதை பற்றி தொழிலாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சம்பளம் அல்லது ஓவர் டைம் தொகை வழங்கப்படவில்லை என்றாலோ அல்லது அந்த சம்பளத்தை கொடுப்பதற்கு தாமதப்படுத்தப்பட்டாலோ தொழிலாளி உடனடியாக தொழிலாளர் உதவி ஆணையர் அல்லது தொழிலாளர் ஆய்வாளர் லேபர் இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர், இவர்களை அணுகலாம். உங்கள் பகுதிக்கு உட்பட்ட தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தை அணுகி சம்பளம் அதாவது பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் 1936 கீழ் புகார் அளிக்கலாம். தொழிலாளர் ஆணையர் மூலம் தீர்வு கிடைக்காத பட்சத்தில் தொழிலாளர் தகராறு சட்டம் 1947 அதாவது இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் 1947 அதோடைய பிரிவு 33C கீழ் நிலுவையில் உள்ள சம்பளத்தை மீட்டெடுக்க தொழிலாளர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யலாம். இணைய வழியிலும் புகார் செய்ய முடியும். மாநில தொழிலாளர் நலத்துறையின் அதிகாரப்பூர்வமான இணையதளம் அல்லது சமதான் போர்ட்டல் அதாவது மத்திய தொழிலாளர் அமைச்சகம் வழியாக ஆன்லைனிலும் புகார் பதிவு செய்யலாம். தொழிலாளர் நலத்துறையில் புகார் அளித்து நிலுவையில் உள்ள சம்பளத்தை மீட்பதற்கான படிநிலைகள் என்னவென்று பார்த்தால், முதலில் தேவையான ஆவணங்களை தயார் செய்ய வேண்டும். புகார் அளிப்பதற்கு முன்பாக நீங்கள் அந்த நிறுவனத்தில் பணியாற்றியதற்கான ஆதாரங்களை சேகரிக்க வேண்டும். அதே மாதிரி பணி நியமன கடிதம் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்துருப்பாங்க அது, அல்லது அடையாள அட்டை, அந்த தொழிலாளருக்கு வழங்கப்பட்டுள்ள ஐடி கார்டு அடையாள அட்டை, அதே மாதிரி சம்பள சீட்டு சேலரி ஸ்லிப், இல்லைனா அந்த சம்பளம் வந்து வங்கியில் வந்து வரவு வைக்கப்பட்டால் வங்கி கணக்கு அறிக்கை அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் சொல்லக்கூடியது, அதே மாதிரி வருகை பதிவேடு அட்டண்டன்ஸ் சீட்டு வந்து ஒவ்வொரு நிறுவனத்திலும் வச்சுருப்பாங்க, அதே மாதிரி ஓவர் டைம் செய்ததற்கான பதிவு அதனுடைய ஆதாரம் அதுவும் வேணும். சம்பளம் தொடர்பாக நிர்வாகத்திடம் நீங்கள் பேசியது எந்த எப்படி, கடித பரிமாற்றமாக, மின்னஞ்சல் மூலமாக அல்லது தொலைபேசி மூலமாக அல்லது நேரடியாகவோ, அது பற்றிய விவரங்கள் முழுமையாக இருக்க வேண்டும். இந்த புகார் கடிதத்தை வந்து அந்த ஏரியா அதாவது வேலை செய்யக்கூடிய கம்பெனி இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு உட்பட்ட தொழிலாளர் உதவி ஆணையரிடம் அசிஸ்டன்ட் கமிஷன் ஆஃப் லேபர் சமர்ப்பிக்க ஒரு மனு தயாரிக்க வேண்டும். அந்த மனுவில் தொழிலாளரின் பெயர், முகவரி மற்றும் தொடர்பு எண், அந்த நிறுவனத்தின் முழு பெயர் மற்றும் முகவரி, அந்த தொழிலாளி வேலை செய்த பதவி மற்றும் சேவையில் சேர்ந்த தேதி, கடைசியாக வாங்க வேண்டிய சம்பளம் அதாவது ஓவர் டைம் இருந்தால் அது அந்த தொகை எவ்வளவு மற்றும் எத்தனை மாதங்களாக இது நிலுவையில் உள்ளது என்ற முழு விவரமும் அதில் வேண்டும். இந்த பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் 1936 அல்லது தொழிலாளர் தொழில் தகராறுகள் சட்டம் 1947 இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் இதன் கீழ் நடவடிக்கை எடுக்குமாறு அதில் குறிப்பிட வேண்டும். இந்த புகாரை நேரடியாகவும் சமர்ப்பிக்கலாம், அதே மாதிரி நகல் அந்த புகாருடன் சேர்ந்த

0: அனைத்து ஆவணங்களை நகல்களுடன் அந்த மாவட்ட தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தில் நேரடியாக சமர்ப்பிக்க வேண்டும். மனுவை கொடுக்கும்போது அதன் ஒரு நகலில் பெறப்பட்டது என்ற முத்திரையுடன் கூடிய ஒப்புகை சீட்டையும் பெற்றுக் கொள்ள வேண்டும். இணையவழியிலும் சமர்ப்பிக்கலாம். தமிழ்நாட்டில் உழைப்பாளர் இணைய போர்ட்டல் அல்லது மத்திய அரசின் சமதான் போர்ட்டல் வாயிலாக ஆன்லைனிலையும் புகார் செய்ய முடியும். இந்த புகாரை பெற்றுக்கொண்ட அந்த விசாரணை அதிகாரி அந்த புகாரை பெற்ற பிறகு தொழிலாளர் ஆணையர் ஆய்வாளர் நிர்வாகத்திற்கு சம்மன் அனுப்புவார். இருதரப்பையும் தொழிலாளி மற்றும் நிர்வாகம் ஒரே நாளில் நேரில் வரவழைத்து விசாரணை நடத்துவார். விசாரணை முடிவில் நிர்வாகம் நிலுவை சம்பளத்தை தொழிலாளிக்கு வழங்கிட வேண்டும் என்று ஆணையர் உத்தரவிடுவார். ஆணையரின் விசாரணைக்கு பிறகும் நிர்வாகம் சம்பளம் தர மறுத்தால் தொழிலாளர் ஆணையரே இந்த விவகாரத்தை தொழிலாளர் நீதிமன்றத்துக்கு பரிந்துரைப்பார். நீதிமன்றம் மூலம் நிர்வாகத்தின் சொத்துக்களை பறிமுதல் செய்தோ அல்லது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுத்தோ சம்பளத்தை பெற உத்தரவிடும். இன்னொன்று என்னன்னா, அந்த நிறுவனத்தில் தொழிற்சங்கம் இருந்தால் அதன் மூலமாகவும் நிர்வாகத்திடம் முறையிடலாம். முதலாக தொழிற்சங்கத்தின் மூலம் முறையிட்டு அங்கே நடக்காத போது இந்த தொழிலாளர் ஆணையரை நாம் சந்திப்பது நலம். இது போன்ற இன்னும் தொழிலாளர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் நாளை தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் வழக்கென்று வந்தால் உரை. பங்கேற்றவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். நேரம் 8:10 ஒரு சூப்பரான பாடல் ஒன்று கேட்டுடலாம். வேலைக்காரன் திரைப்படத்தில் இருந்து அனிருத் ரவிச்சந்தர் இசையில்.

0: நேரம் காலை 8:15 ஆயிட்டு இருக்குது. நேர்கள் கேட்டு இருக்கிறீங்க ஃப்ரம் ரெயின்போ 102.6. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கலாம் வேதமும் நாதமும் உரை. உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
1: 72 மேளகர்த்தா ராகங்களில் 7வதாக இடம்பெறும் ராகம் சேனாவதி. சேனாவதி ராகத்தின் சுரஸ்தானங்கள் சஜ்ஜமம், சுத்தரிஷபம், சாதாரண காந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், சுத்த தெய்வதம், சுத்த நிசாதம்.

0: கோடீஸ்வர ஐயர் அவர்கள் சேனாவதி ராகத்தில் வந்தருள் என்ற கீர்த்தனையை மிஸ்ர சாப்பு தாளத்தில் அமைத்திருக்கிறார். டி கே கோவிந்தராவ் அவர்களோ சேனாபதி ராகத்தில் சேனாபதி வள்ளி நாயகா என்ற தான வர்ணத்தை ஆதி தாளத்தில் அமைத்திருக்கிறார். தொடர்ந்து சிந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் வேதமும் நாதமும் உரை. வழங்கியவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். தொடர்வது திரை இசை பாடல் பொன்னியின் செல்வன் 2 திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில்.

நேரிலே நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பதனால விநாயகர் சதுர்த்தியுடைய சிலைகள் எல்லாத்தையுமே கரைக்கிறதுக்காக ஆங்காங்கே நடவடிக்கைகள் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால் நாளைக்கு கொஞ்சம் இருக்கும்போது நீங்கள் அந்த மாதிரியான நிகழ்வுகளில் கலந்துக்கும்போது கொஞ்சம் பாதுகாப்பாக கலந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மாவட்ட நிர்வாகம் அதுக்கான நடவடிக்கைகள் எல்லாமே சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு நம்ம ஒத்துழைச்சி சூப்பராக இயற்கையும் நம்ம பாதுகாத்து ஆற்றங்கரை மற்றும் குளத்தங்கரையும் நம்ம வந்து பாதுகாக்க வேண்டிய சூழலில் இருக்கிறதுனால கொஞ்சம் பிளாஸ்டிக் அந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுத்துகிட்டு போகாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்கலாம். மெய்யழகன் திரைப்படத்தில் இருந்து வந்துட்டே இருக்குது கோவிந்த் வசந்தாவோட இசையில் கார்த்திக் மேத்தா அவங்களுடைய வரிகளில் வி எம் மகாலிங்கம், செந்தில் கணேஷ் மற்றும் கோவிந்த் வசந்தா பாடியிருக்கிறாங்க பாடல்.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசைமலைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.
5: சைவாரி.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேர்களே, நேரம் காலை 8:29 ஆயிட்டிருக்குது. சாலையில் போகும்போது கண்டிப்பாக அவங்களுடைய தலையை கவசம் வந்து அணிஞ்சுக்கோங்க. காரில் போகிறீங்க, 4 சக்கர வாகனங்களில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட்டை கண்டிப்பாக அணிந்து போங்க. அது மட்டும் உங்களுக்கு மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கும் அது பாதுகாப்பு. சிக்னலில் எங்கேயாவது திரும்புகிறீங்க அல்லது

வாழ்க்கையிலையும் சரி சாலையிலையும் சரி ரொம்பவே கவனமாக இருங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இன்னும் அடுத்ததாக கேட்கலாம் இன்றைக்கான குறுஞ்செய்தி. இன்றைய குறுஞ்செய்தி வந்துட்டே இருக்குது காற்றலைகளில்.

0: இன்றைய குறுஞ்செய்தி. மன்னா மன்னா, புலி இறங்கி விட்டது, புலி இறங்கி விட்டது. புலியை பார்த்து மக்கள் அனைவரும் பதட்டத்திலும் பயத்திலும் இருக்கிறார்கள்.
1: என்ன மந்திரியாரி, புலி இறங்கி விட்டது என்றால் உடனே வேலையாட்களை அனுப்பி அவற்றை மரத்தில் இருந்து பறித்து பதப்படுத்தி வைக்க கூறுங்கள். நாளை அரண்மனையில் புலி குழம்பு வைக்க சொல்லிவிடுவோம், நல்ல ருசியாக இருக்கும்.
0: இதற்குத்தான் குருகுலத்தில் படிக்கும் போது தமிழ் வகுப்பை கட்டடித்து விட்டு விளையாட செல்லாதீர்கள் என்று கூறினேன். கேட்டீர்களா? இப்போது புலிக்கும் புலிக்கும் வித்தியாசம் தெரியாமல் நம்ம இசை செய்வது.
1: மந்திரியாரி, ராஜ ரகசியங்கள் எல்லாம் எதற்கு இப்போது வெளியே கசிய விடுகிறீர்? அட்டக்கி வாசியும்.
0: மன்னா, வந்திருப்பது காட்டுக்குள் இருக்கும் புலி. மன்னா,
1: அப்படியா? நிஜ புலியா? நான் ஏதோ குழம்பில் போடும் புலி என்றல்லவா நினைத்தேன். புலி என்றாலே நமக்கு கிளி வந்து விடுகிறது, சமாளிப்போம். மந்திரியாரே, அந்த புலி ஏன் காட்டை விட்டு நாட்டிற்கு வந்தது என்று நீரே நேரடியாக சென்று புலியிடம் விசாரணை செய்து விட்டு வாரும். அதன் குறையை போக்கி தேவையான ஏற்பாடுகளை செய்து விடுவோம்.
0: புலிக்கு இன்று பிரேக்பாஸ்ட் ஆக்கி விடலாம் என நினைக்கிறார் போல. புலிக்கு என்ன பலியாக்கலாம் என நினைக்கிறாரோ அதுதான் நடக்காது. மன்னா, தாங்கள் தான் இந்த நாட்டை ஆள்பவராயிட்டே, தாங்களே நேராக சென்று புலியிடம் விசாரணை நடத்தினால் என்ன, மிக சிறப்பாக இருக்குமே.
1: நோ நோ நோ, இந்த 73 எலியேசி மன்னர் ரொம்ப பிஸி. அதனால் வேட்டைக்காரர்களை அனுப்பி புலியை பிடித்து காட்டிற்குள் திரும்ப அனுப்ப ஏற்பாடு செய்து விடுவோம்.
0: அப்படி ஒரு முடிவுக்கு வாருங்கள்.
1: மந்திரியாரி, இப்போதெல்லாம் அடிக்கடி காட்டுக்குள் இருந்து புலிகள் நாட்டுக்குள் வந்து விட்டன என்றும் அவ்வப்போது மனிதர்களையும் விலங்குகளையும் தாக்குகின்றன என்றும் செய்திகளை நாம் இப்போது அடிக்கடி கேட்க முடிகிறதே, இதற்கு காரணம் என்ன?
0: எல்லாம் காடுகள் குறைவதுதான் காரணம்.
1: காடுகள் குறைவதற்கும் புலிகளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று இப்படி கூறுகிறீர்?
0: மன்னா, ஒரு காட்டின் ஆரோக்கியம் அந்த காட்டில் எத்தனை எண்ணிக்கையில் புலிகள் என்பதை வைத்துதான் கணக்கிடப்படுகிறது.
1: மந்திரியாரி, வர வர புலிகளின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது என்று கேள்விப்பட்டேன், அதை வைத்து எப்படி காட்டின் ஆரோக்கியத்தை கணக்கிடுகிறார்கள்?
0: மன்னா, ஒரு புலி வாழ 1000 சதுர கிலோமீட்டர் காடு தேவை. அத்தனை பெரிய பரப்பளவை ஆண்டு ஆட்சி செய்கிறது ஒற்றை புலி. இப்படித்தான் புலிகளின் எண்ணிக்கையை வைத்து ஒரு காட்டின் ஆரோக்கியம் கணக்கிடப்படுகிறது.
1: ஓஹோ, அப்படியெனில் புலிகள் அதிகமாக இருக்கிறது என்றால் காட்டின் ஆரோக்கியம், அதாவது காடுகள் அதிக அளவு செழிப்பாக இருக்கின்ற அர்த்தம்.
0: அதேதான் மன்னா, அதனால் தான் ஒரு புலி இறந்தாலும் நாம் பதற வேண்டியிருக்கிறது.
1: ஆக புலிகள் இல்லையெனில் மேற்கு மலை காடுகள் இல்லை, காவேரியும் இருந்திருக்காது.
0: ஆம், கரிகாலன் கல்லனை கட்டி இருக்க முடியாது.
1: ராஜராஜ சோழன் பெரும் சாம்ராஜ்யத்தை அமைத்திருக்க முடியாது.
0: ராஜேந்திர சோழன் கடல் கடந்து வென்றிருக்க முடியாது.
1: இயலிசை நாடகமே இருந்திருக்காது.
0: ஆம் மன்னா, எனவேதான் சோழர்கள் தங்கள் கொடியில் புலியை அடையாளமாக வைத்திருந்தனர்.
2: வரி வரி புலி அஞ்சா தடா துஞ்சா தடா, சோழா சோழா மர மர புலி வீடா தடா.
0: மாடு கட்டி போரடித்தால் மாளாது என்று யானை கட்டி போரடித்த தஞ்சை நெற்களஞ்சியத்தின் தொல்குடி மக்கள் தமது கடவுளாக புலிகளை வணங்கினர்.
1: ஆமா மந்திரியாரே, கோயில்களில் கூட அவர்கள் வடிவமைத்த முதல் சிற்பம் புலியாகத்தான் இருந்தது.
0: ஆமனா, திருவிழாக்களில் கூட முதல் ஆட்டமாக புலி ஆட்டத்தை தான் வைத்திருந்தனர். காட்டுக்கு போகாமல் புலியை காணாமல் புலியின் அருமை பெருமைகளை அவர்கள் அறிந்து வைத்திருந்தனர்.
1: ஆமா மந்திரியாரே, நீர் கூறுவதும் சரிதான். காட்டு விலங்கான புலிகள் இல்லாவிட்டால் காவேரி, தென்பண்ணை, வைகை இவையெல்லாம் நமக்கு கிடைத்திருக்காது.
0: அதனால் தான் வனவிலங்குகளை, அதுவும் குறிப்பாக நம் தேசிய விலங்கான புலிகளை காப்பதில் நம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும்.
1: வனவிலங்கான புலிகளை காத்த மன்னன் என்று இந்த 73 எலியேசி மன்னரை பார்த்து இல்லை இல்லை இல்லை, 73 புலிகேசி மன்னன் என்று சொல்லும் அளவிற்கு நான் எத்தனை நடவடிக்கைகளை எடுக்கிறேன் என்று பாரும். வரலாறு ரொம்ப முக்கியம் மந்திரியாரே.
0: மன்னர் வசனம் எல்லாம் நன்றாகத்தான் பேசுவார். புலி வேட்டை என்று வரும்போது கிளி வந்து அரண்மனை அடைந்து கிடப்பார், இது தெரியாதா?
1: என்ன முணுமுணுப்பு!
0: அது வந்து மன்னா, புலிகளுக்காக புறப்பட்ட எங்கள் எலிகேசி மன்னர் வாழ்க என்று தங்களை பற்றி மனதிற்குள் பாராட்டி பேசிக் கொண்டிருந்தேன்.

நேர்கள் கேட்டிருக்கீங்க ஃப்ரம் ரெயின்போ 102.6 நிகழ்ச்சிகள். நேர்கள் அடுத்ததாக சூப்பரான ஒரு பாடல் கேட்டிடலாம். நூறுசாமி திரைப்படத்தில் இருந்து பாலாஜி ஸ்ரீராம் இசையில் மோகன் ராஜன் வரிகளில் மற்றும்

இன்னொரு சாமி திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்டு முடித்த நேரம் 8:43 நிமிடங்கள் ஆயிட்டு இருக்குது. நேர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீங்க. சமூக வலைதளம் அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையில் தினசரி நம்மளுடைய காலையிலிருந்து இரவு வரைக்குமே நம்ம கூடயே இருக்குது. ஆனால் அந்த சமூக ஊடகங்களில் விளைக்கூடிய பாதிப்பு அப்படின்றது நம்ம இன்னும் ஒழுங்காக யோசிக்கலையோ அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம மறுபடியும் பேசிகிட்டே இருக்கிறோம். அதே மாதிரியே இன்றைக்கி காலையில் 9:02 ஒளிபரப்பாக இருக்கிற ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் கூட சமூக ஊடகங்கள் இல்லாத வாழ்க்கை சாத்தியமா அப்படின்றது தான் நம்ம இன்னும் கேட்க போகிறோம். நேர்கள் தொடர்பு கொண்டு அழைக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க 0462256113 என்கிற எண்ணிலையும், 0462256113 என்கிற எண்ணுக்கும், ஆனால் இப்போ இல்லை, 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் எடுத்தா காந்தாரா லெசன்ட் 1 திரைப்படத்துலேருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். பி. அச்சனீஸ் லோகேஷ் இசையில்

0: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
2: சைபால்.
3: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
2: சைபால்
4: சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து
5: ஒரு பள்ளிக்கூடம் வகுப்பு நடந்துகிட்டு இருக்கு. ஆசிரியர் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறார். நடத்தி முடிச்ச உடனே கேட்டார், மாணவர்களே, இதுவரைக்கும் நான் நடத்தின பாடத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்டார். அப்புறம் ஒவ்வொருத்தராக கேட்டார். ஒரு மாணவன் எழுந்திருச்சான், சார் எனக்கு சந்தேகம் எதுவுமே இல்லைன்னா. ஏன்னு கேட்டார். ஏன்னா எனக்கு நீங்கள் நடத்தின பாடம் தெளிவாக புரிஞ்சுட்டுது, அதனால் சந்தேகம் வரலன்னா. இன்னொரு மாணவன் எழுந்திருச்சான், சார் எனக்கும் சந்தேகம் எதுவும் இல்லைன்னா. ஏண்டான்னு கேட்டார். ஏன்னா எனக்கு நீங்கள் நடத்தின பாடம் எதுவுமே புரியல, அதனால் சந்தேகம் வரல அப்படின்னா. இந்த இடத்துல நாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இந்த உலகத்தில் எல்லாம் புரிஞ்ச ஒருத்தனுக்கும் சந்தேகம் வராது, எதுவுமே புரியாத ஒருத்தனுக்கும் சந்தேகம் வராது. அறகுறையாக புரிஞ்சுக்கிட்டவன் இருக்கான் பாருங்கள், அவனுக்கு தான் அடிக்கடி சந்தேகம் வரும். ஆக மாணவர்களை இந்த மூணு வகையாக பிரிக்கலாம். அதே மாதிரி தான் மனிதர்களையும் மூணு வகையாக பிரிக்கிறாங்க ஆன்மீகவாதிகள். ஒரு ஆன்மீக பெரியவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இந்த உலகத்தில் மூணு வகையான மனிதர்கள் இருக்கிறாங்களாம். முதல் வகை எப்படி தெரியுமா? இவங்களுக்கு எதையும் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு எல்லாமும் தெரியும். இவங்க வந்து ஞானத்தின் முழு வடிவாக இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை, எந்த கேள்விகளும் கிடையாது. இந்த நிலையில் இருக்கிறவன் கிருஷ்ணன். எல்லாத்துக்கும் விட தெரிஞ்சுக்கிட்ட நிலையில் அவன் வந்து விடையாக மாறிவிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது நிலையில் இருக்கிறவன் அர்ஜுனன். இவனுக்கு எப்போ பார்த்தாலும் கேள்வி தான், சந்தேகம்தான். பதில் சொல்ல சொல்ல அவனுக்கு இருக்கிற சந்தேகமும் அதிகமாகிட்டே இருக்கும், குறையவே குறையாது. அர்ஜுனன் மாதிரி உள்ளவங்க எப்பவும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கேள்விக்கு விட கிடைச்சிடுதுன்னு வைங்க, உடனே இன்னொரு கேள்வி அவங்ககிட்ட இருந்து வரும். கிருஷ்ணனுடைய நிலை எப்படின்னா அது கேள்விகளே அற்ற ஒரு நிலை. அர்ஜுனனுடைய நிலை எப்படின்னா அது கேள்விகளை தவிர வேறு எதுவும் அற்ற ஒரு நிலை. இவங்களை தவிர இன்னொரு ஆள் இருக்கிறான், அவனுக்கும் கேள்விகள் அற்ற ஒரு நிலை தான். அவன் யாருன்னா துரியோதனன். இவனுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணமே சுத்தமாக கிடையாது, ஆவலே இல்லைங்கிறதுனால அதை புரிஞ்சுக்கணுங்கிற அவசியமும் இல்லை, அதனால் அவனுக்கு கேள்விகள் அற்ற ஒரு நிலையில் அவன் இருந்துகிட்டு இருக்கிறான். எல்லா பதிலும் தெரிந்து கொண்ட நிலையில் கிருஷ்ணனும் கேள்விகள் அற்ற நிலையில் இருக்கிறான். தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவலே இல்லாத துரியோதனனும் கேள்விகள் அற்ற நிலையிலே இருக்கிறான். இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் ரெண்டும் கட்டான நிலையில் இருக்கிறானே அவன் தான் அர்ஜுனன். அதனால் பெரியவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் அர்ஜுனன்களாக இருக்கிறவங்க ஒன்று துரியோதனனாக மாறிடணும், இல்லைன்னா கிருஷ்ணனாக மாறிடணும். இதை தவிர வேறு வாய்ப்பு இல்லை. துரியோதனன் மாதிரி உள்ளது விலங்கு நிலை, கிருஷ்ணன் மாதிரி உள்ளது தெய்வ நிலை. அர்ஜுனன் வந்து விலங்காகவும் ஆக முடியல, தெய்வமாகவும் ஆக முடியல. இப்படி ரெண்டும் கெட்டானா இருக்கிற வரைக்கும் இந்த கேள்விகளும் பிரச்சனைகளும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுதான் பெரியவர்கள் சொல்லுகிற அனுபவ உண்மை. ஒரு ஆசிரியர் ரொம்பவும் விரிவாக விளக்கமாக பாடம் நடத்தின பிறகு, மாணவர்களே ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கன்னாரா. ஒரு மாணவன் எழுந்திருச்சான், சார் எனக்கு ஒரு சந்தேகம்னா. என்னன்னு கேட்டார். இது வரைக்கும் என்ன பாடம் சார் நடத்தினீங்க அப்படின்னா அந்த பையன்.
4: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
0: சைபாலின் இன்று ஒரு தகவல்.

0: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
1: சைபால்
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: சூப்பராக நாள் போயிட்டு இருக்குது. நம்ம இன்று ஒரு தகவலும் கேட்டு முடிச்சாச்சு. நேரம் 8:55. நேர்களே, ஒழிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து 9:02 கேட்க போறீங்க. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. இன்றைய ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நம்ம பேச போறோம், சமூக ஊடகங்கள் இல்லாத வாழ்க்கை சாத்தியமா அப்படின்ற தலைப்புல தான் நம்ம பேச போறோம். நேர்கள் என்ன மாதிரியான கருத்துக்களை பதிவு பண்றாங்க அப்படின்றதையும் கேட்டுடலாம். அதுக்கு முன்னாடி சூப்பரான ஒரு பாடல், கருப்பு திரைப்படத்திலிருந்து சாய் அபியங்கர் அவங்களுடைய இசையில் மற்றும் குரலில் வந்துட்டே இருக்குது. கானா முத்துவும் இணைந்து பாடியிருக்கிறாங்க. பாடல் காற்றலைகளில் வந்துட்டே இருக்குது, கேளுங்க.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை தொடர்பான சர்வதேச மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். வேளாண் தொடர்பான திட்டங்களையும் இலக்குகளையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. முல்லை பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள 6000 உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப விரைவில் தேர்வு நடத்தப்பட உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். ஹிந்தி உட்பட எந்த மொழியையும் திமுக எதிர்க்கவில்லை என்றும் இருமொழி கொள்கையைத்தான் வலியுறுத்தி வருவதாகவும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள கோயில்களுக்கு அஸ்ஸாமிலிருந்து 5 யானைகளை கொண்டு செல்ல தடை விதிக்க முடியாது என்று குவஹாத்தி உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா கிராமத்தில் சிப்காட் அமைக்க நிலங்களை கையகப்படுத்த பிறப்பிக்கப்பட்ட அறிவிக்கையை மாநில அரசு திரும்பப் பெற்றுள்ளது. சென்னையில் விநாயகர் சிலைகளை கரைக்க மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாடு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். ரஷ்யா மற்றும் ஈரான் மீது கூடுதலாக பொருளாதார தடை விதிக்கும் சட்டத்தில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ராணிப்பேட்டை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியின் டிராப் பிரிவில் இந்தியாவின் யோகன் சக்திவேல் முத்துக்குமார் தங்கப்பதக்கம் வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இசையோடு என்றும் காலை வணக்கம் அன்பு நேர்களே. நேரம் காலை 9:03 ஆயிட்டிருக்குது. நேர்கள் கேட்டிருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. தொடர போகிற நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு தலைப்பில் நம்ம வந்து கருத்துக்கள் கிட்டிருக்கிறோம் நேர்கள் கிட்ட. அந்த மாதிரியே இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயமும் வந்து ரொம்ப எல்லாருக்குமே பிரபலமான, பரிச்சயமான, இல்லை அடிக்கடி கேட்டுட்ருக்கக்கூடிய ஒரு சொல்லாகவே இருக்கலாம், உள்ள கருத்தாகவே இருக்கலாம். ஆனால் நம்ம ஏன் அடிக்கடி அதை பற்றி பேசிகிட்ருக்கோம்? ஏன்னா அது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கையில் எஃபெக்ட் ஆகிற விஷயம் அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதுதான் அந்த சமூக வலைதளம். சமூக வலைதளம் முதல்ல வந்து நம்மளுடைய பொழுதுபோக்கிற்காக ஆரம்பித்து, தொடர்புக்காக ஆரம்பித்து, இப்போ என்ன அப்படின்னா அதில் வியாபாரங்கள், நிறைய விளம்பரங்கள், அதையும் தாண்டி இன்ஃப்ளூயன்சர் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் நிறைய வந்துகிட்டே இருக்குது. அப்படி நம்ம இருக்கிற இந்த வேளையில், இந்த காலகட்டத்தில் சமூக வலைதளங்கள் இல்லாத வாழ்க்கை சாத்தியமா அப்படின்ற கேள்வி தான் நம்ம இன்றைக்கி கேட்க போகிறோம். நேர்கள்கிட்ட இருந்து பல மாதிரியான கருத்துக்கள் வரும் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்களும் உங்களுக்கான கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 04-6-2-2-5-6-1-1-3-3 என்கிற எண்ணிலையும், 04-6-2-2-5-6-1-1-3-3 என்கிற எண்ணுக்கும் நீங்கள் கால் பண்ணி சமூக வலைத்தளங்கள் இல்லாத வாழ்க்கை சாத்தியமா அப்படின்ற தலைப்பில் நீங்களும் பேசலாம், பங்களிக்கலாம். நிகழ்ச்சியின் முதல் நேர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க என்பதையும் கேட்டுக்கலாமா? வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம், தேனி மாவட்டம் பெரியகுளம், டாக்டர் எம்ஏ இளமன். காலை வணக்கம் ஐயா.
0: காலை வணக்கங்கள் ஐயா, நீங்க சொல்லுங்க.
1: இன்றைய சமூகத்துக்கு பாத்தீங்கன்னா சமூக ஊடகங்கள் இல்லாம இருக்க முடியாது. ஏன்னா இப்ப நானே பாத்தீங்கன்னா ஆன்லைன்லதான் நம்ம தலைப்பை கேட்டுட்டு
0: இணையதளம்
1: இல்லாம நம்ம இப்ப நாங்களே மருத்துவம்

0: பார்த்தீங்கன்னா இந்த இணையதளத்தில் ஒரு சில விஷயங்கள் தெரியல, அந்த இணையதளத்தை தான் பார்க்குறோம். அதே மாதிரி இந்த ஊருக்கு போனதுனால இணையதளம் மூலமாக தான் மேப்பை போட்டு வீடு வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால இன்றைய காலகட்டத்தில் வந்து இணையதளம் இல்லாமல் நம்ம
1: நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி
0: நன்றி வணக்கம் வணக்கம்
1: நன்றி. அது நம்ம மறுபடியும் சொல்லிடலாம். அதாவது இணையதளம் இல்லை, சமூக வலைதளம், இந்த சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த இணையதளத்தில் இருக்கக்கூடிய அந்த சமூக வலைதளங்கள், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். இணையதளம் அப்படின்றது கிடையாது. சமூக வலைதளங்கள் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க, அதற்கான ப்ரைவேட் பேர்லாம் நிறைய இருக்குது. அதில் சொல்கிறேன், இந்த ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணுறாங்கல்ல, ஃபோட்டோ ஷேர் பண்ணுறதுலேருந்து அவங்க எங்கே போகிறாங்க, என்ன சாப்பிட்றாங்க, என்ன நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கிற சமூக வலைதளங்கள் பற்றி தான் நம்ம கேட்டிருக்கிறோம். இணையதளம் கிடையாது. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் என்ன சொல்றாங்க அப்படின்றதையும் கேட்டுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் நலம் இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கிறோம், நலம் பேசாததற்கு நன்றி. காலை வணக்கங்கள் சொல்லுங்க.
2: கண்டிப்பா கண்டிப்பா சமூக வலைதளங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை இப்போ நினைச்சு பார்க்கவே முடியாது. ஏன்னா டெக்னாலஜியோட நம்ம எல்லாரும் பயணிக்கிறோம். சமூக வலைதளங்கள் அத வந்து ஒரு பக்கம் இருக்கத்தான் வேணும். நிறைய சமூக வலைதளங்கள் இருக்கு, அதுல ஏதாவது ஒன்னோ அல்லது ரெண்டோ இது காலத்தினுடைய கட்டாயம் கூட சொல்லலாம். அதுவும் இன்றைய இளைய தலைமுறையினர் ஒரு சோசியல் மீடியால ஒரு பக்கம் இல்லைன்னா என்னங்க இன்னும் நீங்க அப்டேட்டட் ஆகலையா அப்படின்னு சமுதாயத்தினர் நம்மள கேக்குறத பாக்குறோம். ஒரு கம்பல்ஷன் அப்படிங்கறதுனாலயாவது நம்ம சமூக ஊடகத்துல பயணிக்கணும். அதை நம்ம யூஸ் பண்றோம் பண்ணல, ஆனா அந்த பக்கம் அப்படிங்கறது ரொம்ப நெசசிட்டியா இருக்கு.
1: எனக்கு ஒரு அக்கௌண்ட் வேணும் அப்படின்றது
2: வேலை நிமித்தமாக இந்த சோசியல் மீடியா அப்படிங்கறது கட்டாயம் தேவைப்படுகிறது. ஏன்னா அதுலதான் நம்ம வேற இருக்கக்கூடிய ஜாப்ஸ் அப்படிங்கறதையும் தேட வேண்டிய ஒரு நிர்பந்தம். அன்றைய காலகட்டத்துல வாக் இன் வந்தது அப்படின்னா நம்ம ஆன்லைன் எல்லாம் பண்ண மாட்டோம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய பிரத்யேக சில வெப்சைட் அந்த பேர் முதற்கொண்டு அதுலதான் அப்ளை பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷனுக்கு இருக்கும், அப்பதான் நம்ம போக முடியும் அப்படிங்கும் பொழுது சமூக ஊடகம் இல்லாத ஒரு வாழ்க்கை நிச்சயமா இப்போ இந்த காலகட்டத்துக்கு சாத்தியம் அல்ல அப்படின்ட்டு சொல்ல வரேன்.
1: ஓகே ஓகே, நன்றி நன்றி இணைப்பில் இணைந்தமைக்கு
2: நன்றி நன்றி சகோ
1: நன்றி. அது சமூக வலைதளங்கள் இல்லாத வாழ்க்கை சாத்தியமா அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். கடந்த நேர்களில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சாத்தியம் இல்லை, ஏன்னா அதில் தான் நம்ம நிறைய வந்து விஷயங்களை பார்த்துட்ருக்குறோம், நிறைய விஷயங்கள் தொடர்பு கொண்டுட்ருக்குறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க. நீங்களும் கருத்துக்களை பதிவு பண்ணலாம். அதற்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாடல் கேட்டுக்கலாம். மதராசி திரைப்படத்துலேருந்து அனிருத் ரவிச்சந்தர் இசையில் தான் பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேளுங்க.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6ல் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம கேட்டிருந்தோம், சமூக வலைத்தளங்கள் இல்லாத வாழ்க்கை சாத்தியமா? அதாவது இந்த சோஷியல் மீடியா எனப்படக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ் போடுற விஷயமா இருக்கட்டும், ஃபோட்டோ அப்டேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை விளம்பரங்கள் ரீதியாக நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் அண்ட் அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும், ஷார்ட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ இல்லாமல் இருக்கிறது சாத்தியமா அப்படி தான் நம்ம கேட்டிருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம கூட பேச காத்துட்ருக்கிற மற்றும் ஒரு நேயர் யார் எங்கேருந்து பேசுகிறாங்க கேட்கலாம். வணக்கம்
4: ஐயா. வணக்கம், நலமாக இருக்கீங்களா?
3: நலமாக இருக்கிறோம், நலம் விசாரித்ததற்கு நன்றி. காலை வணக்கங்கள் சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
4: பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி, திருவனந்தபுரம் மாவட்டம்.
3: வணக்கம் ஐயா.
4: சமூக வலைதளங்கள் இல்லாத வாழ்க்கை சாத்தியமில்லை.
3: சாத்தியம் இல்லை, எதனால் அப்படி சொல்கிறீங்க?
4: அதாவது எந்த காலத்திலும் ஒரு தொடர்பை நம்மளை ஏற்படுத்தி கொண்டு விட்டால் அதை பிரிந்து வெளியில் வருவது மிக மிக கஷ்டமான விஷயம்.
3: கஷ்டமான விஷயம்.
4: ஆமா, எந்த ஒரு காரியத்தையும் மிக எளிதாக தெரிந்து கொள்ள வலைதளங்கள் மிக மிக அவசியம்.
3: ஓகே.
4: வலைதளங்களில் நன்மையான விஷயங்கள் எவ்வளவு முக்கியமோ அதை மட்டும் பயன்படுத்தினால் நமக்கு நன்மை கிடைக்கும்.
3: அதனால சாத்தியம் இல்லை அப்படின்றதான் இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது இல்லையா?
4: ஆமா ஐயா. ஆமா ஆமா.
3: நன்றிங்க ஐயா, நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நன்றி.
4: நன்றி ஐயா.
3: நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க? வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம்
3: வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: இனிய சகோதரருக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் கல்விரகமன் சகோதரர், நல்லா இருக்கீங்களா?
3: நலமாக இருக்கிறோம், நலம் விசாரத்துக்கு நன்றி. சொல்லுங்க.
5: வாழ்த்துக்கள் ஐயா. சமூக ஊடகங்கள் இல்லாத வாழ்க்கை சாத்தியமா? உண்மையிலே இந்த காலகட்டத்தில் சமூக ஊடகங்கள் இல்லாத வாழ்க்கை சாத்தியம் இல்லை.
3: சாத்தியம் இல்லை. நீங்க எதனால சொல்றீங்க?
5: இல்லையா,
3: நீங்க எதனால அந்த கருத்துக்களை சொல்றீங்க?
5: காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலங்களில் வானொலியை கேட்டுட்டு இருந்தோம் நம்ம. அதாவது எல்லா வீடுகளிலுமே வானொலிகள் இருக்கும்.
3: நிச்சயம்.
5: வானொலி பெட்டியில பேட்டரியை போட்டு கரண்ட் மின்சாரம் இல்லாத வீடுகள்ல வரைக்கும் இந்த பேட்டரியை போட்டு இந்த அண்ணிய நாடு உள்ள செய்திகளை அதுகளை கேட்டுட்டு இருந்தோம்.
3: ஆமா.
5: அதுக்கு பிற்பாடு பத்திரிகைங்கிறத ஒண்ணு வந்தது. அந்த பத்திரிகையை சில வீடுகள்ல வாசிச்சு எல்லாமே ஊடகங்கள்ல தெரிஞ்சுடுவாங்க. இந்த ரெண்டையுமே ஒதுக்கி வச்சுட்டு இந்த அலைபேசிங்கிற ஊடகங்களை மட்டுமே எடுத்து நம்பிட்டு இருக்காங்க ஐயா.
3: அதனால
5: வர்ற செய்திகள் பாதிக்கு மேல பொய்யாவும் இருக்குது, உண்மைக்கு மாறான தகவல் நிறைய இருக்குது. அதாவது மனித மூளையை அப்படியே செலவு பண்ற அளவுக்கு சில செய்திகளை போட்டு இளைஞர்களை அப்படியே மடக்கிடுறாங்க. அந்த ஊடக

0: அட்டிட்டாகி மக்கள் வந்து காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அதையே உத்து பார்த்துட்டு இருக்காங்க. தோத்துக்கு கூட வயிற்றுக்கு கூட ஒண்ணு வீரர்களுக்கும் பார்க்க போறதில்லை. இந்த ஊடகங்கள்லயே அடிமை ஆயிட்டாங்க. ஆனால் அந்த ஊடகங்கள் இல்லாத வாழ்க்கை இனி சாட்சியம் இல்லைங்கிறது ஐயா என்னுடைய கருத்து. வாய்ப்பளித்த நல்லவர் என்பதற்கு நன்றி ஐயா. நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. இந்த மாதிரியான சூப்பரான கருத்துக்கள் நம்ம கேட்டிருக்கிறோம். அதுக்கு இடையில என்ன அப்படின்னா, உண்மையாகவே சமூக வலைத்தளங்கள் நம்மளை கட்டி போட்டுருது அப்படின்றதான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அதாவது பிரெயின் ராட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, மூளை உங்கள் நாளில் வந்து அப்படி ஒரு அது என்ன அப்படின்னா, அதை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லை. தங்களுக்கு தோணுன வீடியோவையும் சரி கருத்தையும் சரி யாரையும் ஒருத்தர் பதிவு பண்ணிடலாம். 30 செகண்டுக்கு ஒரு வீடியோ நம்மளால் பார்க்க முடியுது, அதை 40 செகண்டுக்கும் பார்க்க முடியுது அப்படின்றதுனால மூளை வந்து அதோடைய கெப்பாசிட்டியை வந்து இழந்து அதை வந்து பிரெயின் ராட் அப்படின்னு சொல்லுவாங்க. மூளை வந்து அழிய தொடங்கிடும் இல்லை, நீங்கள் ரொம்ப நேரம் செலவழிச்சிங்க அப்படின்னா. அந்த ஒரு சமூக வலைத்தளங்களை உங்களை நீங்கள் பாசிட்டிவாக ஆக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சமூக வலைத்தளங்கத்துலேயும் இவ்வளோ டைம் தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இளைஞர்கிட்டையும் சரி நீங்களும் சரி, நான் 15 நிமிஷம் செலவு பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் அதை வந்து செட்டிங் பண்ணி வச்சிடலாம். அந்த 15 நிமிஷம் தாண்டி நீங்கள் போனீங்க அப்படின்னா அது ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் தந்தோடனே ஓகே நம்ம வந்து 15 நிமிஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்றதுனால நீங்கள் அந்த சமூக வலைத்தளங்கள்கிட்ட போகாமையும் இருக்கலாம். அதனால் இப்படி நம்ம சமூக வலைத்தளங்களை பார்த்து யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். குறிப்பாக என்ன அப்படின்றத நான் ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன். ஒரு பாடலுக்கு பின்னால், ஒரு பாடலுக்கு முன்னாடி ஒரு விளம்பரத்தையும் கேட்டு பாடலையும் கேட்டு வந்திருங்க. மாஸ்டர் திரைப்படத்திலேருந்து அனிருத் ரவிச்சந்தர் இசையில் மற்றும் விஜய் குரலில் பாடல் வந்துட்டே இருக்குது, கேளுங்க.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் 1 உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ்.

0: ஜஸ்ட் ஆசம் நோ டென்ஷன் பேபே.
1: சமூக வலைதளங்கள் இல்லாத வாழ்க்கை சாத்தியமா அப்படின்ற தலைப்புல தான் இன்னைக்கு ஆனந்த பூங்காற்ற நிகழ்ச்சியில நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்றதையும் கேட்டுடலாம். வணக்கம்.
2: வணக்கம் பழங்கட்டை.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
2: காலகட்டத்தில் சமூக ஊடகங்கள் இல்லாமல் வாழ்வது சாத்தியமானு கேட்டீங்க. சாத்தியம் இல்லையா?
1: சாத்தியம் இல்லை. நீங்க எந்த மாதிரியான உதாரணங்கள் சொல்லலாம்?
2: ஊடகங்கள் இல்லாம நம்ம வந்து செயல்பட முடியாது. நம்ம சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஊடகங்கள் கண்டிப்பா தேவை. நம்ம தொழில் என்னென்ன பாக்குறோமோ அது தகுந்தாப்ப என்னென்ன வந்து விருத்தியா செய்யலாம், அதுக்கெல்லாம் அந்த ஊடகங்கள் மூலியமா சில கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஊடகங்கள் இருக்கையில பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி எப்படி பார்த்து பார்த்து செய்யலாங்கிறது ஒவ்வொரு தெளிவு கிடைக்கும். ஒரு தப்பு இல்லாத மாதிரி செய்த வரும்
1: வரும் சரி
2: இல்லைன்னா தவறில் நிறைய வந்ததுனாக்கி நம்மள வந்து செத்துக்கிட்டே இருக்கிறது தான் நேரம் தெரியாது. இதன் மூலியமா சில கருத்துக்கள் தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் நல்லபடியா நம்ம செயல்படலாங்கிறது என்னுடைய கருத்து.
1: சூப்பரையா, நன்றி நன்றி. இணைப்பில் இணைந்தமைக்கு
2: நன்றி.
1: நன்றி. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
3: காலை ஒரு பணிவான வணக்கம். ரவிக்குமுதாம் போலகர் பற்றி நல்லா இருக்கீங்களா சார்?
1: வணக்கம் ஐயா, நலமாக இருக்கிறோம். நலம் விசாரித்ததற்கு நன்றி. சொல்லுங்க.
3: நன்றிங்க சார். சார், சமூக ஊடகம் வந்து இப்ப பிள்ளைகள் கையில ரொம்ப திறமையா கொண்டு போறாங்க. சாப்பாடு கொடுத்தா கூட சாப்பாடு வேண்டாம், அதுல நாங்க அறிகுறி கொடுக்க எப்பாவது பார்த்து கண்ணாடி போடக்கூடிய நிலைமை வந்துடும் அப்படின்னு சொன்ன மாதிரி கண்ணாடி போட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம சொல்ற கருத்து கேட்கணும்ல சார். முக்கியமானதை நம்ம பயன்படுத்திக்கலாம், அதுக்கு நம்ம தேவையானதுக்கு மட்டும் பயன். ஏன்னா இது முக்கியமா பிள்ளைகளுக்கு தேவை. இப்போ ஏன்னா காற்றுக்கு வந்து வேலி போட முடியாதுன்னு ஆகி போச்சு. இப்போ
1: சரி, வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரி சொல்றீங்க நீங்க, கரெக்டா?
3: ஆமாங்க சார், கண்டிப்பா சார். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப பிள்ளைகள் கிட்ட நமக்கு நம்ம தான் கையில பிள்ளைகளுக்கு கையில தான் இருக்கு எல்லாமே.
1: அப்போ சமூக ஊடக வலைதளங்கள் இல்லாத வாழ்க்கை வந்து சாத்தியம் இல்ல.
3: சாப்பாடுன்னு சொல்லிட்டாங்க சார், சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல,
1: இருந்தாலும் எங்களுக்கு வேணும் அப்படின்றாங்க. நன்றி
3: வாய்ப்பு. நன்றி சார்.
1: நன்றி நன்றி நன்றி. அதாவது நான் ஒரு உதாரணம் சொல்றேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தேன் இல்லையா. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு இன்னி வரைக்குமே வந்து என்ன அப்படின்னா, அவர் பேருக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்காரு. ஆனால் அந்த சமூக வலைதளங்களுக்குள்ள அவர் போவாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. சமூக வலைதளங்கள் மெயினாக எப்படி செயல்படுது அப்படின்னா, நீங்கள் எந்த விஷயத்த அடிக்கடி நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறதா இருந்தாலும் சரி, அதில் எத்தனை மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து அதுக்கு பின்னாடி அல்காரிதம் என சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து வந்துட்டே இருக்கும், அது சம்மந்தமான வீடியோவே வந்துட்டே இருக்கும். நீங்கள் ஒரு சிரிக்கிற மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டே இருக்கிற மாதிரியான வீடியோ வரும். அழுகிற மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா அழுகிற மாதிரியே வரும். வாழ்க்கை தத்துவங்களை பார்த்தீங்க அப்படின்னா அப்படி வந்துட்டே இருக்கும். இல்லை குட் மார்னிங் மெசேஜை நீங்கள் பார்த்து லைக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே குட் மார்னிங்காக வந்துட்டே இருக்கும் நைட்டு கூட. இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சு தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா சமூக வலைதளங்கள் செயல்பட்டு இருக்குது. ஆனால் அந்த சமூக வலைதளங்களில் நம்ம எப்படி கையாளுறோம் அப்படின்னு சொல்கிறதும் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. கத்தி எடுத்து நம்ம கையில் குத்தும் போது நமக்கு அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயமும் நம்ம கற்றுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம வந்து அதை கற்றுக்கணும். அதில் நீங்கள் பாதுகாப்பாக இருங்க. உங்களை பற்றியான சுய விவரங்களை நீங்கள் வந்து அதில் போடணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது.

அதாவது குறிப்பாக வந்து நீங்கள் மகளிர் அதை வந்து கையாள்றீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குது, பெண்கள் கையாள்றீங்கன்னா அந்த ப்ரைவேட் மோட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. யார் உங்களை ஃபாலோ பண்ணணும், யார் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் கவனித்து செயல்படுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நிகழ்ச்சியில் எடுத்ததா டியூட் திரைப்படத்தில் வந்து சாய் அபியங்கருடைய இசையில் சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேளுங்க காற்றலைகளில்.

0: வசந்த் அண்ட் கோ,
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இன்னைக்கு நம்ம ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் கேட்டிருக்கோம், சமூக வலைதளங்கள் இல்லாத வாழ்க்கை சாத்தியமா? எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இல்லாத வாழ்க்கை சாத்தியம் இல்லை தான் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள்லாம் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்ற விஷயமும் எல்லாரும் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் இருந்து தான் நம்ம கூட பேசக்கூடிய நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்றதையும் கேட்டு

0: எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இல்லாத வாழ்க்கை சாத்தியம் இல்லை தான் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள்லாம் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்ற விஷயமும் எல்லாரும் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் தான் நம்ம கூட பேசக்கூடிய நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்றதையும் கேட்டுடலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். வாழ்க வளமுடன். எட்டேரியிலிருந்து சாந்தி பேசுகிறேன்.
0: வணக்கம்மா.
1: சாத்தியம்தான்,
0: சாத்தியம்தான். எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? முதல் பதில் வித்தியாசம்.
1: அப்போ நாங்கள் 75 அந்த வருஷம்லாம் இல்லாமல் தானே இருந்தோம்.
0: அந்த மாதிரி இப்போ உங்களால இருக்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க.
1: இயற்கை ரசிக்கலாம், இயற்கை இல்லாம நம்மளால முடியாது, அது முக்கியம்.
0: ஆனா போர் அடிக்குது அப்படின்னு சொல்றாங்களே,
1: அவங்களுக்கு அது பழகிருச்சு. ஆனா இல்லாம இருக்க முடியும். சின்ன குழந்தைகள் கூட போன் காமிக்கிறாங்க, அது கெடுதல் தானே கண்ணுக்கு.
0: சரி,
1: கண்ணுக்கு பெரியவங்களே பாக்குறாங்க.
0: இருக்க முடியும். முதல் வித்தியாசமான பதிலும் நீங்க வந்து ஸ்ட்ராங்கா சொல்லிருக்கீங்க. நன்றி, நன்றி.
1: இயற்கை ரசிக்கும். ஆமா, முடியும்.
0: நன்றி, முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க, சொல்லுங்க. யார், எங்க இருந்து பேசுறீங்க ஐயா?
2: நான் கோயில்பட்டி வட்டம் பாண்டர்மங்கலம் மு கோவிந்தராஜன்.
0: சொல்லுங்க ஐயா.
2: உள்ளங்கையில் உலகம், அறியாத விஷயங்களை அறிய தரும் பொக்கிஷம். இணையதளம் வந்து ஒரு ஈடில்லா மகிழ்ச்சிக்குரிய விஷயங்களை எல்லாம் அளித்தருது. அது இல்லாம நாம இனிமே உலகத்துல நடைபெற முடியாது.
0: நடைபெற முடியாது அப்படின்னு சொல்றீங்க.
2: ஆமையா,
0: நன்றி, நன்றிங்க ஐயா, நன்றி இணைப்பில் இணைந்தமைக்கு. இணையதளம் அப்படின்னே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் இணையதளம் இல்லை, சமூக வலைத்தளங்கள் அப்படின்னு தான் நம்ம கேட்டிருக்கிறோம். அது சமூக வலைத்தளங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ சில சில ப்ரைவேட் கம்பெனியோட நேம்லாம் அதில் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும், குறிப்பாக நிறைய பேர் வந்து அதில் வீடியோஸ் போடுவாங்க, நிறைய பேர் அதில் வந்து ஷார்ட்ஸ் அப்படின்ற நேரில் போடுவாங்க. சில பேர் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க, எந்த கடையில் இருக்கிறாங்க, நான் என்ன சாப்பிட்டுட்டுருக்கிறேன், இப்படிலாம் கூட வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சமூக வலைதளங்கள் தாண்டி இதில் என்ன பெரிய முக்கியமான ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா, அதில் மருத்துவம் சார்ந்த விஷயமும் வந்து பிரபலப்படுத்திகிட்டே இருக்குது. யாருமே வந்து தான் இன்னார் அப்படின்னு வந்து நமக்கு தெரியாமல் மருத்துவம் சார்ந்த ஒரு விஷயங்களை போடுறாங்க, இல்லை அதை பதிவு பண்ணுறாங்க. அவங்களுக்கு தொழில் ரீதியாக ஏதோ ஒரு வேணும் அப்படின்னா, இப்படிலாம் இருக்குது, இந்த இது பண்ணால் இப்படி நடந்துடலாம், இப்படி இது வந்தால் இவ்வளோ பெரிய முடி வளர்ந்துடும், இப்படி வெயிட் குறைஞ்சிரும், அந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அப்போது வந்து அது நம்ம கவனத்தோடு இருக்க வேண்டியது அப்படின்றது நம்ம வந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான பதிலையும் ஒரு நேயர் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் வந்து முடியும் சொல்கிறாங்க அப்படின்றத கேட்கலாம், முடியாதுன்னு எத்தனை பேர் சொல்கிறாங்க அப்படின்றதையும் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வந்துடுங்க. காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து விவேக் வரிகளில் ஏஆர் ரகுமான் மற்றும் தீ குரலில் ஏஆர் ரகுமான் இசையில் பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேளுங்க காற்றலைகளில்.

0: சமூக வலைத்தளங்கள் இல்லாத வாழ்க்கை சாத்தியமா அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். நிகழ்ச்சிகள் அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்கலாம். நேரம் 9:37 ஆயிட்டிருக்குது. வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம், நலம் விசாரித்ததற்கு நன்றி. காலை வணக்கங்கள், சொல்லுங்க.
1: ஆமா சார், தொடர்ந்து முத்து ஆசாரி பேசுறேன், குமரி மாவட்டம்.
0: வணக்கம் ஐயா.
1: சிறந்த தலைப்பு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: சமூக வலைத்தளங்கள் சாத்தியமா சாத்தியம் இல்லையானு கேட்டீங்க. உண்மையிலேயே சொல்ல போன சாத்தியம் தான். காரணம் என்னன்னா, இன்னும் காலத்தை 8 மணிக்கு மணிக்காக வரனால பெருமாள் சுவாமி கோயில் எப்படி ஒரு 10 பாட்டு படிச்சு சமூக வலைத்தளம் போட்டு விட யூடியூப்ல போட்டு விட்டாச்சு. உங்களோட பக்கம் அந்த பாட்டு கேட்டு எனக்கு பழி போட்டே இருக்காங்க. சமூக சாத்தியம் சொல்லிக்கொண்டே வாழ்த்து. நன்றி நன்றி நன்றி. வணக்கம் சபாஷ்.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
2: சார். வணக்கம் சார், நான் செல்வம் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: வணக்கம், நலமா இருக்கிறேன், நலம் விசாரத்திற்கு நன்றி. சொல்லுங்க ஐயா.
2: என்ன பொறுத்தவரை என்ன பொறுத்த சாத்தியம் தான் சொல்லுவேன். நம்ம வந்து பொதுவாகவே சார், நான் வந்து பொதுவாக அதுல நான் உள்ள போறது கிடையாது. வேலைகள் அதிகமா இருக்கும் எனக்கு, அந்த வேலைகள் அதிக பழுது காரணமாக நான் அதுல செல் எல்லாம் பெரிய செல்லாம் வச்சிருக்கேன். அதுல பக்கத்துல போறதே கிடையாது. ஏதாவது ஒரு சின்ன சின்ன சந்தைகள் வந்தது, தொழில் மூலியமா இது வந்ததுன்னா என்னுடைய குரு இருக்காரு, அவர்கிட்ட கண்டுடுவேன். அதுலதான் போய் உள்ள பாக்கணுங்கிறது கிடையாது. அதை விட தெளிவா சொல்லிடுப்பாரு, ஒரு தலையத்தோட தெளிவா சொல்லிடுப்பாரு. இதுல என்ன சார் ஒரு லாபம்னா, வந்து நம்மளுடைய மூளை எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு சார். அது உள்ள போகாதனால
0: மூளை போக ஃப்ரெஷ்ஷாவே இருக்குதா நீங்க ஃபீல் பண்றீங்க?
2: ரொம்ப நல்லா இருக்கு சார். தூங்குறது, அந்த யார்ட்டையும் உட்காந்து பேசுறது, எல்லாமே தெளிவான முறையில எல்லாமே செய்ய முடியுது சார். நான் அனுபவப்பட்டு சொல்றேன். அந்த ஒரு உரையாடல் பண்றது, தூங்குறது, பிள்ளைகள்கிட்ட விளையாடுறது, மனைவிட்ட இருந்து எதுனாலும் சரி அவங்க கஷ்டத்தை நம்ம நேரடியா பேசிக்கிறது வச்சிருக்கிறது, அதுல வந்து சமூக உள்ள போகாம இருக்கனால இது எல்லாமே அம்மா அப்பாட்ட கலந்து உரையாடுறது, நண்பர்கிட்ட பேசுறது.
0: நீங்க மனிதர்கள் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க.
2: எல்லாமே நல்லா இருக்கு சார், உண்மையிலே. அது நானு அனு நிறைய பேர் பாத்துட்டே இருப்பாங்க, நான் பாப்பேன். அவங்க அப்படியே வேலையை பாதிக்கப்படுது, சில நேரங்கள்ல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி விடுறது. அதுக்கப்புறம் அதுலயே வந்து ஒரு ஒரு தெளிவில்லாத ஒரு தெளிவு இல்லாம இருக்காங்க சார். நிறைய பார்க்க முடியுது.
0: ரைட், ஓகே, சூப்பர்.
2: அனுபவத்தை சொல்றேன் சார், நல்லா இருக்கு சார். அதெல்லாம் இருந்துக்கலாம் சார், தப்பு கிடையாது சார். இப்போ வந்தது போன, நம்ம எத்தனை காலங்கள் வந்திருக்கோம், ஃப்ரீயா இருந்திருக்கோம், நல்லா நார்மலா இருக்கும் சார், பிரச்சனை கிடையாது சார்.
0: ஓகே, நன்றி நன்றி
2: நன்றி சார்.
0: நன்றி. அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஃபோன் வைப்ரேட் ஆகிற மாதிரி வைப்ரேட் மோடில் இல்லாமல் நம்ம வந்து நார்மல் மோட்லேயே இருக்கலாம், சமூக வலைதளங்கள் இல்லாமல் இருக்கிறது அப்படி தான். ஏன்னா அவங்க சொன்ன கருத்தும் ஏற்புடையதாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, சமூக வலைதளங்கள் இல்லாத நபரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மனிதர்கள்கிட்ட ஈஸியாக வந்து பேசிடுவாங்க. சில பேர் ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய சுபாவம் இருந்தாலுமே சரி, அவங்க மனிதர்கள்கிட்ட என்ன வார்த்தையான பிரயோகிக்கிறாங்க அப்படின்றது வந்து அவங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். முக்கியமாக தூக்கம் வந்து கெட்டு போகாது. சமூக வலைதளங்கள் நம்ம இல்லாதப்போ அவங்களுக்கு வந்து சில பேர் அதை கண்டிப்பாக நான் 9 மணிக்கு மேலாம் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்னு தள்ளி வச்சிருவாங்க. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் வந்து சமூக வலைதளங்களுக்குள்ளே போறீங்க, வீடியோஸ்லாம் அப்படி வரிசையாக தள்ளி விட்டு பார்த்துட்டே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் வந்து தள்ளி போயிடும். உங்களுக்கான கண் விழிகளுக்கான பாதுகாப்பு அப்படின்றது வந்து இருக்காது. ஏன் அப்படின்னா, சில பேர் வந்து ஃபோன் வாங்குறப்போ அதில் இருக்கக்கூடிய லைட் வந்து அவங்களுடைய கண்ணுக்கு செட் ஆகாது. அதனால் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு அவங்கள் தொழில் ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா முதல்ல அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு நபர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். அவர் தான் வந்து லைவால் உண்டாகக்கூடிய அனுபவங்களை சொல்லுவார். அவருடைய கருத்து உங்களுக்கு வந்து ஏற்புடையதாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சமூக வலைதளங்கள் தாண்டி இணையதளத்தில் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். சமூக வலைதளங்கள் தான் பார்க்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்போ சமூக வலைதளங்கள் இங்கே கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வியக்கம் என்னவாக இருக்குது அப்படின்னா, உங்களை நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, உங்களை நல்லா ஆளுமை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வியாபார ரீதியாக உங்ககிட்ட வந்து தேவையில்லாத பொருட்களை வாங்க வைக்கிறதுக்காக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததா வட சென்னை திரைப்படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணன் இசையில் விவேக் வரிகளில் நம்ம பாடல் கேட்டுக்கலாம். காற்றலைகளில் வந்துட்டே இருக்குது பாடல், ஸ்ரீராம் பார்த்தசாரதி குரலில்.

0: செம்மையான ஒரு சாங் கேட்டு முடித்த நேரம் 9:46 ஆயிட்டு இருக்குது. நேர்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. நிகழ்ச்சிகள் வரக்கூடிய அடுத்த நேயர், சமூக வலைதளங்கள் இல்லாத வாழ்க்கை சாத்தியமா இல்லையா அப்படின்னு என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். இணைப்பில் இருக்கிறீங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: அதாவது இப்ப மின் இணைப்பு இல்லாம நம்ம இருக்கோம், கரண்ட் இல்லாம இருக்கிறது, இணையமே திடீர்னு ஒர்க் பண்ண மாட்டேங்குல, நெட்வொர்க் சரியில்லைங்கிறாங்க பாத்துக்கீங்களா?
0: ஆமா, அந்த டைம்ல மழை இருக்க முடியாது.
1: குறிப்பிட்ட நம்ம அந்த நெட்வொர்க் தனியார் நெட்வொர்க் பேர சொல்ல முடியாது.
0: ஆமா, நிச்சயமாக.
1: அதுல வந்து ஒரு 3 மணி நேரம் அந்த குறிப்பிட்ட நெட்வொர்க் இல்லாம இருக்கு. பிறகு இன்னொன்னு, அந்த கைபேசியில வந்து பட்டன் கைபோன் வந்து இந்தியா முழுக்க இருக்கிறவங்க எல்லாத்தையுமே அந்த ஸ்மார்ட் போன் இல்ல.
0: ஆமா,
1: 100% எல்லாரும் வச்சிருக்காங்களா?
0: இல்ல இல்ல.
1: இப்ப உதாரணமா ஒரு பாட்டி வந்து ஒரு குறிப்பிட்ட சமூக வலைதளத்துல அந்த ஒரு சாம்பார் செய்வது எப்படின்னு போடுறாங்க வைங்களா, அந்த பாட்டி அந்த வீடியோ பண்றது இல்ல, அவங்க பேரன் எல்லாம் சப்போர்ட் பண்றான். அதனால அந்த பாட்டிக்கு அது பயன்பாடே தெரியாத.
0: ஆமா, நிச்சயமாக.
1: அதனால அழகா பண்ணலாம், ஆனா இருக்கு அது விகிதாச்சாரம் கூடிக்கிட்டே இருக்கு.
0: ஒரு சிறு முயற்சி தான் இல்லையா நம்ம பண்ண வேண்டியது?
1: அதாவது அதிகமா நாளும் 10 மணிக்கு மேல 10 சுவிட்ச் ஆஃபே பண்ணிடுவேன், அடுத்த ரூமுக்கு அடுத்த ரூம்ல கொண்டு போன வச்சிருவேன்.
0: அருமையான ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க, நன்றி.
1: அதான் அவர் அழகா இருக்கலாம் சார், அதான் என்னுடைய கருத்து. எல்லாரும் இருக்கணும், அதிகமாகவும் பயன்படுத்த கூடாதுங்கிற கருத்தை வலியுறுத்தி வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி, நன்றி, நன்றி. மனந்திருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். இணைப்பில் இருக்கிறீங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஐயா,
2: திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் ஓலப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன்.
0: ஐயா சொல்லுங்கய்யா.
2: இப்ப ஒரு கேள்வி, சாப்பாடு இல்லாம இருக்க முடியுமா அப்படின்னா முடியாதுன்னு தான் சொல்ல முடியும். ஆனா சமூக ஊடகங்கள் இல்லாம இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு இருக்க முடியும் அப்படிங்கறத என்னுடைய பதிலா இருக்கு.
0: ஓகே.
2: என்னன்னா, வானொலி பத்திரிகைகள் இதுமே இருக்கிறது வெகுஜன ஊடகங்கள்ல வந்துருது. இணையத்தை பயன்படுத்தக்கூடிய பேஸ்புக், இன்டர்நெட், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் மட்டும்தான் சமூக ஊடகங்கள்ல வருது. இது இல்லாம இருக்க முடியும். எங்க கிராமத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, பெரும்பான்மையான மக்களுக்கு பேஸ்புக் அக்கௌண்ட் இல்ல,
0: விளம்பரங்கள் நிறைய கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து கிடைப்பாங்க. ஆனா அந்த விளம்பரத்துல நம்ம பாக்குறவங்க வந்து அதை பயன்படுத்துறோமா அப்படின்னு கேட்டா, அதுல வந்து ஒரு சின்ன கேள்விக்குறி இருக்குது. நேரம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சொத்து. அந்த நேரத்தை நம்ம எப்படி செலவழிக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்த்துதான் செலவழிக்கணும். நிகழ்ச்சியில அடுத்ததா டூரிஸ்ட் ஃபேமிலி படத்திலிருந்து சியான் ரோல்டன் அவங்களுடைய இசையில தான் நம்ம பாடல் கேட்க போகிறோம். இந்த பாடலுக்காக வரிகள் எழுதியிருக்கிறாங்க மோகன்ராஜன், மற்றும் இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க சியான் ரோல்டன் மற்றும் சைந்தவி. பாடல் காற்றலைகளில் வந்துட்டே இருக்குது, கேளுங்கள்.

0: நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நேரம் 9:53 நம்ம கூட பேசக்கூடிய நேயர் யார், என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டுடலாம். வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். இணைப்பில் இருக்கிறீங்க, யாருங்க?
1: இனிய காலை வணக்கம்ப்பா.
0: வணக்கம்.
1: இங்க வந்து சசிகலா பேசுறேன்ப்பா.
0: வணக்கம்மா, சொல்லுங்க.
1: சமூக ஊடகம் இல்லாட்டி உலகமே இருண்டு போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு இல்லாம உலகத்துல என்ன நடக்குதே தெரியாம அப்படியே வந்து அறியாமையில இருப்போம்ப்பா.
0: ஆஹா, இருண்டு போற அளவுக்கு சொல்லிட்டீங்களே.
1: என்னைக்குமே வந்து மீளவே சந்தர்ப்பம் இல்லப்பா.
0: ஓகே,
1: காலையில விழிச்சிலிருந்து இரவு தூங்குற தாளாட்ட வைப்பதும் சமூக ஊடகம் தானப்பா. இது இல்லாம எப்படிப்பா வாழ்றது? வாழவே முடியாதுப்பா.
0: வாழவே முடியாது.
1: ஆமாப்பா, வாழவே முடியாதுப்பா. டச் போன் என்னைக்கு வந்துச்சோ உலகம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மனிதர்கள் வந்து உறவுகளோடு நெருங்கி தொடர்பு கொள்ள முடியாம தவிக்கிறப்பா, அதுதான்ப்பா குறைபாடா இருக்குது.
0: நன்றி, நன்றிங்கம்மா. நன்றி,
1: நன்றிப்பா.
0: நன்றி. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நேரம் 9:55 ஆயிடுச்சு. இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்க முயற்சி பண்ண எல்லா நேர்களுக்குமே சரி, கலந்துக்கிட்டு கருத்துக்களை பதிவு பண்ண எல்லா நேர்களுக்குமே நன்றி மற்றும் வணக்கங்களை சொல்லிக்கலாம். இதனை தொடர்ந்து அடுத்ததான் மனம் விரும்புதே நிகழ்ச்சியும் நீங்கள் கேட்க போகிறீங்க. அதில் உங்களுடைய விருப்பப்பாடலாம் நீங்கள் கேட்கலாம். நிறைவாக என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம பாசிட்டிவாகவே முடிப்போமே, சமூக வலைத்தளங்கள் இல்லாத வாழ்க்கை சாத்தியமா அப்படின்னு கேட்டால் நம்ம மனதை பொறுத்த ஒரு விஷயம்தான். வியாபார ரீதியாக நீங்கள் வந்து சமூக வலைதளங்களில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து அதையும் நீங்கள் தேவைக்கு ஏற்ப தான் நீங்கள் பயன்படுத்துவீங்க. அதையும் தாண்டி சமூக வலைத்தளங்கள் இல்லாத வாழ்க்கை சாத்தியமா அப்படின்னு கேட்டால் சாத்தியம்தான். ஏன் அப்படின்னா, இன்னும் பல இளைஞர்கள் வந்து இன்னுமே சமூக வலைதளங்கள் மேலே ஒரு அவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு பிடிக்கல, என்னை பற்றி நான் பகிர்றதும் சரி, மற்றவங்களை பற்றி நான் பார்த்து லைக் பண்ணுறதும் சரி, எனக்கு பிடிக்கல, எனக்கு இன்னும் அக்கௌண்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள் கூட இருக்கிறாங்க. பெரியவங்களும் இருக்காங்க. சில பெரியவங்க வந்து இளைஞர்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அதில் அடிக்ட் ஆகிடுறாங்க. இப்போ நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்து ஏதாவது சமூக வலைதளங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் அவங்க ஸ்வைப் பண்ணி ஸ்வைப் பண்ணி எல்லாத்தையும் பார்க்குறதும் சரி, அக்கௌண்ட்டை வச்சுக்கிட்டு அவங்க யூஸ் பண்ணுறதும் இருக்காங்க. அதனால் சாத்தியம் இல்லையா அப்படின்னு கேட்டால், நிறைய பேர் நம்ம கலந்து வந்ததுனால முடியும் அப்படின்ற வார்த்தையை நம்ம எடுத்துக்கலாம். சமூக வலைதளங்கள் இல்லாத வாழ்க்கை சாத்தியம்தான். இப்பயும் கூட நிகழ்ச்சியில்

நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. குட் நைட் திரைப்படத்திலிருந்து சியான்ரோடன் இசையில் மோகன் ராஜா அவர்களில் நம்ம கேட்க போகிறோம். இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க பிரதீப் குமார். சில் மகா அப்படின்ற பாடல் தான் நம்ம கேட்க போகிறோம். பாடலை தொடர்ந்து நீங்கள் 10:02 ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். 0462256113 என்கிற எண்ணிலையும், 0462256113 என்கிற எண்ணுக்கு சில் மகா வாழ்க்கையில் சில்லாகவே இருங்க, எப்பவும் சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது, கேளுங்க.

மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 51,000 பேருக்கு பணி நியமன கடிதங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்கவுள்ளார். சென்னை அரும்பாக்கத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகனும், சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் திரு சந்திரசேகர் பெம்மசாமியும் கலந்து கொண்டு பணி நியமன கடிதங்களை வழங்கவுள்ளனர். வேளாண் தொடர்பான திட்டங்களையும் இலக்குகளையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. முல்லை பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் கூட்டுறவு கடன் தள்ளுபடி தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு காந்திராஜ், திரு வினோத் உள்ளிட்டோர் முன்னிலையில் சென்னையில் நடைபெற்றது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையை ஒட்டி திருச்சி ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவிலில்

ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்து வருகின்றனர். சென்னையில் விநாயகர் சிலைகளை கரைக்க மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாடு மற்றும் ஆய்வு செய்தார். ரஷ்யா மற்றும் ஈரான் மீது கூடுதலாக பொருளாதார தடை விதிக்கும் சட்டத்தில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ராணிப்பேட்டை உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியின் டிராப் பிரிவில் இந்தியாவின் யோகன் சக்திவேல் முத்துக்குமார் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள். நீங்க கேட்டு ரசிக்கலாம். மக்களை மனம் வரும்போது நிகழ்ச்சியில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பால் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள். 0462-25611-3 0462-25611-3 இன்னைக்கு மனம் வரும்போது நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் அன்பு நேயர் சந்திச்சிடலாமா? ஹலோ, வணக்கம்.
1: வான்வெளியில் வண்ணகாலம் காட்டும் நெல்லை பண்பலைக்கு இனிய காலை வணக்கத்துடன் உங்கள் அன்பு நெஞ்சம் கோவை சிறுவாணிச்சாரல் நரசிபுரம் என் கே கந்தசாமி மேடம்.
0: கந்தசாமி, அதன கோவை சிறுவாணி சாரலாமா?
1: ஆமாங்க, சிறுவாணி பக்கம் தான் ஊருங்க.
0: ஓ, அதனால அப்படி.
1: ஆமாங்க,
0: நாங்களும் தாமிரபரணி சாரல்னு சொல்லலாம். எங்க நெல்லையில பாயக்கூடிய தாமிரபரணி வச்சு.
1: ஆமாங்க, இப்ப தாமிரபரணிக்கு தண்ணி குடிக்க வரணும் போல இருக்குது. எல்லாம் மழை இல்லாம சிறுவாணி எல்லாம் கொஞ்சம் தண்ணி கம்மி தான் இந்த கடு குடிநீர்.
0: சரிதான், இயற்கை ஆதாரங்கள் குறைஞ்சிட்டே வர்றது ஒரு பக்கம் வேதனை தான். சரி, சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சி என்ன பாடல் கேட்கலாம் நம்ம?
1: மேடம், இன்னைக்கு பிகில் படத்துல சிங்கப்பெண்ணே அந்த பாடல்.
0: சிங்கப்பெண்ணே பாடல்.
1: ஆமாங்க.
0: எதனால அந்த பாட்டு பிடிக்குமோ?
1: அந்த பாட்டு கேட்க நல்லா சுறுசுறுப்பா இருக்கும்.
0: சுறுசுறுப்பா இருக்கும், அப்படியே ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் கொடுக்கும். தொகுப்பாய் கேள்விகள் அமைய இருக்குது அப்படின்னா, ஆளும் மேலும் பல்லுக்குருதி, நாலு ரெண்டு சொல்லுக்குருதின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த இரண்டில் அமைந்த சொல்லுக்குருதியாய் அமைந்திருக்கக்கூடிய அந்த இரண்டு, அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம கேள்விகளை கேட்க போறோம். அந்த வகையில அந்த இரண்டு அமையக்கூடியது எது? எப்படி ஆளை அந்த குச்சியும் வேலங்குச்சியும் பல்லுக்கு உறுதியை தருதோ, அது போல் சொல்லுக்கு உறுதியை தரக்கூடிய இரு, அதாவது இரண்டு அப்படிங்கிறது நம்ம திருக்குறள் இல்லையா? ரெண்டு அடியில் அமைஞ்சிருக்கக்கூடியது. இன்னும் தனித்துவமாக சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா 1.75 அடியில் அமைஞ்சிருக்கக்கூடிய திருக்குறள். இந்த திருக்குறளை இயற்றியது யார், அதில் எத்தனை பிரிவுகள் இருக்குது, எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க கேள்வியாக தான் இருக்கும். இருந்தால் கூட அடுத்து வரக்கூடிய நேர்காணல் கேள்வி இதுதான். இப்போ பாடல் மிகில் திரைப்படத்துலேருந்து வந்துட்டே இருக்கு. பாலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: கசமான பல்கலை அந்நி வழங்கும் ஆகாஷ்வாணி திறனில் வெளி வானொலி நிலையத்தின் பன்மலை 102.6 MHz 10:12 இணைஞ்சிருக்கிறீங்க. மனம் விரும்பதே நிகழ்ச்சியில் மக்களே, இந்த நிகழ்ச்சியில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பால்களை நீங்கள் நேரலையாக விரும்பி கேட்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அன்பனையர் என்ன பால் விரும்பி கேட்க போகிறாங்க, கேட்கலாம் அவங்க கிட்டே. வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
2: நலமாக இருக்கிறேன் சார். யார் பேசுகிறீங்க?
3: தென்காசி மாவட்டம் பூலாங்குளத்துலேருந்து சுப்பிரமணியம் பேசுகிறேன் மேடம்.
2: சொல்லுங்க சுப்பிரமணியம் சார், என்ன பால் வேணும் நிகழ்ச்சியில்?
3: தென்கண்ணி கல்யாணி படத்துலேருந்து தன்னந்தனி கட்டுப்பிள்ள அந்த பாட்டு வேணும் மேடம்.
2: உங்கள் தங்க கல்யாணி தானே, உங்களுக்கு தங்கை உண்டா? அப்பெல்லாம் இல்லை
3: மேடம்.
2: ஆ தங்கி தங்கை உண்டு, ஆனா தங்கை பேர் கல்யாணி இல்ல. அப்படியா? அவ்வளவுதான். சரி சுப்பிரமணியம் சார், நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேனே, தெரியுமா? திருக்குறளை இயற்றியவர் யார்? திருக்குறள் இருக்கக்கூடிய பிரிவுகள் என்ன? ஆப்ஷன் கொடுக்கணுமா? திருக்குறளை இயற்றியது பாரதியாரா திருவள்ளுவரா?
3: திருவள்ளுவர்.
2: திருவள்ளுவர், சூப்பர். சரியா சொல்லிட்டீங்க சுப்பிரமணியம் சார். உங்க விருப்ப பல்லவங்களுக்காக ப்ளே பண்றேன். நன்றி. ஆமாம் மக்களே, உலக பொது மறையாக போற்றப்படக்கூடிய திருக்குறள், அதை இயற்றியவர் திருவள்ளுவர். 2 அடிகளில் ஒரு உலகம், 7 சீர்களில் ஒரு வாழ்க்கை, 1330 குறள்களில் மனித குலத்திற்கு தேவையான வாழ்வியல் நெறிய காலத்தால் பழமையாக இருக்கக்கூடிய திருக்குறளில் சொல்லியிருந்தால் கூட கருத்தால் அது என்றைக்குமே புதுமையானது தான். அப்படிப்பட்ட வள்ளுவம் சார்ந்த கேள்விகள் தான் இன்றைக்கு மனமருமதி நிகழ்ச்சியில் மக்கள்கிட்ட நான் கேட்க போகிறேன். 3 பிரிவு சொன்னோம் இல்லையா? ஆமாம், அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் சொல்லக்கூடிய 3 பிரிவு அதில் இருக்குது. 133 அதிகாரம், 1330 குறள்கள். இதெல்லாம் எளிமையான கேள்வி தான். இருந்தால் கூட திருக்குறளுக்கு நிறைய பெயர்கள்லாம் உண்டு, அதில் 1-2 நீங்கள் சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய நேர்க்கான கேள்வி அதுதான், திருக்குறளுடைய வேறு பெயர்கள் என்ன? அதில் ஏதாவது 1-2 நீங்கள் தெரிந்தால் நிச்சயமாக சொல்லுங்கள். இப்போ பாடலை நம்ம கேட்டலாமா? போலாங்களாம் சுப்பிரமணியம் அவருடைய விருப்பத்தில்.

0: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
1: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
0: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
1: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
2: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
1: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
3: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
4: உணர்வுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டுத் தரும் நண்பனாய், நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: பத்து மணி 20 நிமிடத்தில் உங்கள் வீட்டில், உங்கள் வாகனத்தில், உங்கள் கடையில், உங்கள் தோட்டத்தில் நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மனம் விரும்புதே. மக்களை இந்த நிகழ்ச்சியில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பல விரும்பி கேட்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்க. 0462123123 இப்போ நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அன்பணியர், வணக்கம். உடையம் பிளீஸ் சுதா சொல்லுங்கம்மா, என்ன பால் வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில? ஒரு காலத்துல பேருந்துல பயணம் செய்யும் போது ரசிக்கக்கூடிய பாடல்கள், இது ரொம்ப ஹைலைட்டான ஒரு பாடல் இல்லையா?
1: கண்டிப்பா கண்டிப்பா, மறக்க முடியாத நினைவுகள்.
0: சுதா நீங்க சொல்லுங்க, திருக்குறளுடைய வேறு பெயர்கள் ஏதாவது ஒரு ரெண்டு.
1: முப்பால்,
0: முப்பால், அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்து

0: முப்பால்னு மூன்றையும் சொல்கிறதுனால முப்பால். வேற அவ்வளோதான்.
1: ஒன்றுதான் தெரியும்.
0: சூப்பர் சூப்பர். நன்றி நன்றி சுதாமா, நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. உங்கள் விருப்பப்பால் உங்களுக்காக நான் ப்ளே பண்ணுறேன். திருக்குறளுடைய வேறு பெயர்கள், அதனுடைய சிறப்பு கருதியே அந்த பெயர்களை வச்சுருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மூன்று பாலை உணர்த்துவதால் முப்பால் அப்படின்னும், உலகத்திற்கே பொதுவான கருத்துக்களை சொல்லக்கூடிய மறையாக இருக்கிறதுனால பொதுமறை அப்படின்னும், பொய்யாமொழி, தெய்வநூல் அப்படியெல்லாம் திருக்குறள் வந்து அழைக்கப்படுது. இப்போ அடுத்து வரக்கூடிய நேர்கான கேள்வி இன்னும் கொஞ்சம் ஆழமாக அப்படியே திருக்குறளுக்குள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால், திருக்குறளில் ஒரே ஒரு மலரை பற்றி தான் பேசியிருக்கிறார் வள்ளுவர். அது எந்த மலர்? திருக்குறளில் வரக்கூடிய ஒரே மலர். இப்போ பாடல் உடையாம்பொலி சுதா, உங்களுடைய விருப்பத்தில் கேட்கலாமா?

0: இசையால் இதயம் நற்பும் ஆகாஷ்வாணி திருநெல் வெளி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல 10:27 நிமிடத்துல ரொம்ப ரொம்ப ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. மக்களே, மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் இந்த நேயர்கள் இந்த நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கிறாங்க. காலை நேரத்தில் ஒரு பாடலை நமக்கு பிடிச்ச எஃப்எம்ல, அதுவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பாடல் வரிக்காக பிடிக்கலாம், அந்த பாடலை பாடின பாடகர் பாடகிக்காக, அந்த பாடல் காட்சியில் நடித்த நடிகர் நடிகைகளுக்காக, ஏதோ ஒரு காரணத்துக்காக காலை நேரத்தில் இந்த மாதிரியான பாடல்கள் கேட்க பிடிக்கும். அதே சமயம் நம்ம பண்பலையில் கால் பண்ணி கேட்குறது இன்னும் இன்னும் சுவாரஸ்யமாக இன்னும் பிடிக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் நேயர்கள் எல்லோரும் கால் பண்ணி கேட்டுட்ருக்கிறாங்க. அண்ட் அவங்களுடைய விருப்பப்பாடலாக இருந்தால் கூட இந்த நிகழ்ச்சியை கேட்கக்கூடிய எல்லாருடைய விருப்பப்பாடலாகவும் அது இருக்கிறது. அதுதான் அதிசயம். ஓகே மக்களே, இப்போ நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: நீங்கள் காலை வணக்கம். திருப்பூர்லேருந்து மனவைக்கா சந்திரசேகர்.
0: சந்திரசேகர்
1: சொல்லுங்க மேடம்.
0: திருப்பூர் பக்கம்லாம் எப்படி இருக்குது, மழையா வெயிலா?
1: மழை லேஸ்டா இருக்கு, வெயில் தாங்க. மழை அப்படி சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்லைங்க, பயங்கர வெயில்.
0: பயங்கர வெயில் தான். சொல்லுங்க சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: அதாங்க சர்தார் இருந்தீங்க, ஏறு மயில் ஏறு வேறு முருகா, கொண்டு வான்னு கேக்குறீங்க.
0: ஆஹா ஆஹா. திருப்பூருக்கு மட்டுமா, இங்க திருநெல்வேலிக்கும் சேர்த்தா?
1: எல்லாத்துக்கும்
0: சூப்பர் சூப்பர். ஓகே சந்திரசேகர், நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அதுக்கு பதில் தெரியுமா? திருக்குறள்ல வரக்கூடிய ஒரே மலர்,
1: என்ன மலர்?
0: என்ன மலர் நீங்க தான் சொல்லணும். திருக்குறள்ல ஒரே ஒரு பூவை பத்தி தான் பேசியிருக்கிறாரு வள்ளுவர், அது என்ன மலர்?
1: செங்காந்த மலர்.
0: செங்காந்தல் மலர் இல்ல, ஆப்ஷன் கொடுக்கணுமா?
1: இது நெருஞ்சி பூங்களா? நெருஞ்சி
0: நெருஞ்சி பழத்தை பத்தி பேசியிருக்கிறாரு.
1: ஆப்ஷன்
0: கொடுக்க, ஆப்ஷன் ஏ வந்து தாமரை, ஆப்ஷன் பி வந்து அனிச்சம். அனிச்சமலர். சூப்பர் சூப்பர் சந்திரசேகர், நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. உங்கள் விருப்பப்பாடல உங்களுக்காக நான் அப்ளை பண்ணுறேன். ஆமாம் மக்களே, திருக்குறளில் வந்து வரக்கூடிய ஒரே மலர் அனிச்சம். அது என்ன திருக்குறள்னு உங்களுக்கு தெரியுமா? மோப்பக்குழையும் அனிச்சம், முகம் தெரிந்து நோக்க குழையும் விருந்து. அந்த அனிச்ச மலரை முகர்ந்து பார்த்தாலே வாடி போகுமா? அதே போல் நம்ம வீட்டை வரக்கூடிய விருந்தாள்களை, வாங்க வாங்க உங்களை பார்த்து இவ்வளோ நாளாச்சு அப்படின்னு சந்தோஷமாக முக மலர்ச்சியாக நம்ம வரவேற்காமல், வாங்க வந்துட்டிங்களா அப்படின்னு முக வாட்டத்தோடு நம்ம வரவேற்தா அந்த விருந்து எப்படி சிறப்பாக இருக்கும்? இதைத்தான் அனிச்ச மலரை வச்சு அருமையாக சொல்லியிருக்கிறாரு வள்ளுவர். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேர்கான கேள்வி, திருக்குறளில் இரண்டு மரங்களை பற்றி குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் வள்ளுவர், அந்த இரண்டு மரங்கள் என்ன மரங்கள்? இப்போ பாடல் திருப்பூர் சந்திரசேகர் விருப்பத்தில் கேட்கலாமா?
2: கோமரணவ குடியெடுக்க

0: 10:34 ஆகாஷ்வாணி தொடர் வெளி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ்ல மனம் மறுமதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அறம், ஒழுக்கம், அன்பு, கல்வி, நட்பு, ஆட்சி, பொருளாதாரம், குடும்பம், காதல், இப்படி மனித வாழ்க்கையினுடைய பல்வேறு பரிணாமங்களை தரக்கூடிய திருக்குறள் சார்ந்த கேள்விகளை தான் இன்றைய மனம் மறுமதே நிகழ்ச்சியில் மக்களுடைய பாடல் விருப்ப பாடலோடு சேர்த்து நானும் கேள்வியாக கேட்டுட்ருக்கிறேன். நிகழ்ச்சியில் அவர்களுடைய அடுத்த முனையர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: வைக்காலிப்பட்டியிலிருந்து ரேணுகதை மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறீங்கம்மா, சொல்லுங்கள். நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு முதல் மரியாதை படத்துலேருந்து வெட்டி வேறு வாசம்.
0: வெட்டி வேறு வாசம் வருதா?
1: வருது.
0: சொல்லுங்க, நான் கேட்ட கேள்விக்கு பதில் தெரியுமா?
1: வெட்டி வேற பார்க்க முடியுது, எங்க மலைக்குல போனாதான் பார்க்கலாம்.
0: ஆமா, அந்த வெட்டி வேறு தானே தலைக்கெல்லாம் போட்டு தேய்ச்சா முடியெல்லாம் வளருங்கிற மாதிரி எல்லாம் பேசுவாங்க ஒரு காலத்துல.
1: குளிர்ச்சியானது குறையா ரொம்ப போட முடியாங்க, சும்மா மறந்துக்கு மாதிரி ரேசா போட்டு கொண்டாடுவாங்க. இதுக்கு முன்னா வீட்டுல எல்லாம் வச்சு வளர்ப்பாங்க.
0: ஆமா, இல்ல அந்த காலத்து வாழ்க்கையை எல்லாமே பதிவு செய்யக்கூடியதா தான் பாடல்களும் எழுதியிருக்கிறாங்க கவிஞர்கள்னு. தூது வளையல அரைச்சி அப்படிங்கிற பாட்டா இருக்கட்டும், வெட்டி வேறு வாசம்
1: வரும்.
0: சரிம்மா, சொல்லுங்க, நான் கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியுமா?
1: தெரியும் மேடம்,
0: சொல்லுங்க.
1: பனைமரம் மூங்கில் மேடம்.
0: பனைமரமும் மூங்கிலும் அதை பத்தி தான் பேசி இருக்கிறாரு வள்ளுவர். சூப்பர் சூப்பர் மா ரேணுகாதேவி, நன்றி. நீங்க விரும்பி கேட்ட பழங்களுக்காக பிளே பண்றேன், நன்றி. வள்ளுவருடைய திருக்குறளில் பார்த்தீங்கன்னா, பனை துணையாய் கொள்வர் அப்படின்னு அந்த பனை சார்ந்த திருக்குறள் நிறைய எழுதியிருக்கிறாரு. மூங்கில் சார்ந்த திருக்குறளும் அவர் எழுதியிருக்கிறாரு, சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து வள்ளுவர் பயன்படுத்தி இருக்கக்கூடிய குறளில் வரக்கூடிய ரெண்டு மரங்கள். அடுத்து வரக்கூடிய நேர்கான கேள்வி, ஏற்கனவே இந்த கேள்வி நேர்கள்ட்ட கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து நேரே சொல்லிட்டாங்க, நெருஞ்சி பூன்னு சொன்னாங்க, ஆனால் அது நெருஞ்சி பழம். வள்ளுவர் வந்து திருக்குறளில் நெருஞ்சி பழத்தை பற்றி தான் பேசியிருக்கிறார். அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதரடிக்கு நெருஞ்சி பழம் அப்படின்னு. அனிச்ச மலரே ரொம்ப மென்மையானது, அன்னத்தினுடைய தூவிங்கிறது அதனுடைய அந்த ரெக்கைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது அந்த ரெண்டுமே மாதரடிக்கு நெருஞ்சி பழமா, மென்மையான அந்த ரெண்டுமே மென்மையான மாதருடைய பாதங்களுக்கு நெருஞ்சி பழமா குத்தும் அப்படின்னா, அப்போ அந்த பெண்ணினுடைய பாதம் எவ்வளவு மென்மையா இருக்கும் அப்படிங்கிறத வள்ளுவர் எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறார் இல்லையா.

ரொம்ப மென்மையான அனிச்சமலரும் அன்னப்பறவைகளுடைய மெல்லிய இறகுமே இந்த மாதர்களுடைய அடிக்கு நெருஞ்சி பழம் போல துன்பத்தை செய்யுமா. பாருங்க மனுஷன் எப்படி ரசித்து எழுதியிருக்கிறாருன்னு. சரி மக்களே, அடுத்து வரக்கூடிய நேர்கான கேள்வி, திருக்குறளில் வரக்கூடிய ஒரு உலோகம், என்ன உலோகத்தை பற்றி அவர் சொல்லியிருக்கிறார்? இந்த கேள்விக்கான பதிலோடு அடுத்த நேருடைய விருப்ப பாடலை ப்ளே பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இப்போ ரேணுகாதேவி பாடலை கேட்டலாமா? அவங்க விரும்பி கேட்ட பாடலை உங்களுக்காக.

மனதில் ரொம்ப ரொம்ப ஜாலியாக கேட்டுட்ருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. மக்களே, இந்த நிகழ்ச்சியை கேட்கக்கூடிய நீங்களும் இந்த நிகழ்ச்சிக்கு கால் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள். 0462256112 அந்த நம்பருக்கு தான் கால் பண்ணுறோம். பிஸின்லாம் வருது அப்படிங்கிறீங்களா? இன்னொரு நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 0462256112133. ஆனால் அந்த நம்பரும் பிஸியாக தான் இருக்குது அப்படிங்கிறீங்களா? ரைட்டு விடுங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வந்து இணைப்பு கிடைச்சி உங்கள் விருப்பப்பால் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அன்பனியர், வணக்கம். தெரியுமா, திருக்குறள்ல வரக்கூடிய ஒரே உலோகம் ஆப்ஷன் ஏ வைரம், ஆப்ஷன் பி பொன், தங்கம். தங்கம், அதுதான். நன்றிமா, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. உங்கள் விருப்பப்பால் உங்களுக்காக ப்ளே பண்ணுறேன். சுட சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கிருப்பவருக்கு அப்படிங்கிற அந்த திருக்குறளில் சொல்லியிருக்கிறாரு பொன் அப்படிங்கிற அந்த உலோகத்தை. சுடச்சுட ஒளிவிடக்கூடிய பொன் மாதிரி துன்பம் துன்பத்தால் சுட்டு சுட்டு வருத்த வருத்த தவம் செய்பவருக்கும் உண்மையான அறிவுடைமையானது மேன்மேலும் ஒளி பெற்று வரும். துன்பம் அந்த அளவுக்கு சுட்டு சுட்டு வருத்த உண்மையான ஞானம் கிடைக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. அடுத்து ஒரு நேருக்கான கேள்வி, திருக்குறளில் வரக்கூடிய ஒரே இசைக்கருவி, எந்த இசைக்கருவியை பற்றி சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறது இப்போ பாடல் உடையமொழி பத்மா விருப்பத்தில் கேட்கலாமா?

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நேயர்களுக்கும் அம்மா உங்களுக்கும் உற்சாகமான காலை வணக்கங்கள். அம்மா,
3: உற்சாகமான காலை வணக்கம் சொல்றவங்க
2: குரல், என்னுடைய குரல் தங்கவேல், சாத்தூர்சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்திலிருந்து மனம் விரும்பி தங்களிடம் மனம் விரும்பி பாடல் கேட்க வந்துள்ளேன். அம்மா,
3: அருமை அருமை, எப்படி இப்படி எல்லாம் சொல்லுங்க.
2: நம்ம குரல் தான்.
3: என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
2: குரல் பாட்டு தான் கேட்கேன். பல்லாண்டு வாழ்க படத்தில் இருந்து அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்றும் உரியர் பிறர்க்கு, தெய்வத்தாளாகாதெனிலும் முயற்சி தன்னை வருத்த கூலி தரும். உங்க கேள்வியை கேளுங்கம்மா.
3: தங்கவேல் ஐயா பாடலாமா, இல்ல கேஜே இயேசுதாஸ் அவர்களை பாட சொல்லிடலாமா?
2: கேள்வியை கேளுங்கம்மா.
3: கேள்வியை கேட்டலாங்கீங்களா? திருக்குறள்ல வரக்கூடிய இசை கருவி
2: ஆப்ஷன் கொடுங்கம்மா.
3: ஆப்ஷன் ஏ வந்து குழல், ஆப்ஷன் பி வந்து மத்தளம்,
2: புல்லாங்குழல்.
3: புல்லாங்குழல், அது வரக்கூடிய அந்த திருக்குறள் தெரியுமா? இது எக்ஸ்ட்ரா கேள்வி தான்.
2: 1330 குறள்ல 1-2 தெரியுமா? அதுக்காக போறேன், தெரியாதுமா?
3: நன்றிங்க, நன்றி, பரவாயில்ல. உங்களுடைய விருப்ப பல்லவங்களுக்காக நான் ப்ளே பண்ணுறேன். சரியாக தான் சொல்லியிருக்கிறீங்க. குழல் இனிது, யாழ் இனிது என்ப தம் மக்கள் மலரை சொல் கேளாதவர். குழல் இசை இனிமையாக இருக்குது, யாழ் இசை இனிமையாக இருக்குன்னு சொல்லுவாங்களா? தன்னுடைய குழந்தையினுடைய மழலை சொல்ல கேட்காதவங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ரெண்டு இசைக்கருவியும் தோற்று போயிடும். என்ன மாதிரி மழலையான குழந்தைகளுடைய குரலை கேட்கும்போது இது உனக்கே ஓவரா இல்லையா கார்த்திகானு கேட்குறீங்களா? ஓகே மக்களே, இப்போ பாடல் சாத்தூர் தங்கவேல் அவங்களுடைய விருப்பத்தில் கேட்டலாம். அடுத்து வரக்கூடிய நேர்கான கேள்வி, திருக்குறளில் மொத்தம் 133 அதிகாரங்கள் உண்டு. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10-10 குரல்களாக 1330 குரல்கள் உண்டு. அப்படி பார்க்கும்போது திருக்குறளில் 3 பிரிவு இருக்குன்னு சொன்னோம். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு. ஒவ்வொரு பால்லேயும், ஒவ்வொரு அந்த பெரும் பிரிவுலேயும் எத்தனை அதிகாரங்கள் வரும்? அறத்துப்பால் எத்தனை அதிகாரம், பொருட்பால் எத்தனை அதிகாரம், காமத்துப்பால் எத்தனை அதிகாரம்? பாடல் சாத்தூர் தங்கவேல் அவர்களுடைய விருப்பத்தில் கேட்கலாமா?
4: அன்பிலார் எல்லாம் தமக்குரியர்,

0: நேரம் 10:54 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.2 மெகா ஹெர்ட்ஸ்ல மனம் விரும்புதி நிகழ்ச்சியுடைய நிறைவு நேயர். வணக்கம்
1: மேடம். உபவர்லந்து ஜோதி பேசுறேன்.
0: ஜோதி சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்? என்ன சொல்றதே தெரியல, இப்படி எல்லாமா கேப்பாங்க அப்படின்னு. ஓகேவா, திருக்குறள்ல அறத்துப்பால் எத்தனை அதிகாரம், பொருட்பால் எத்தனை அதிகாரம், காமத்துப்பால் எத்தனை அதிகாரம், ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா?
1: கொஞ்சம்
0: ஆப்ஷன் கொடுக்கவா? அறத்துப்பால்ல வந்து 30 அதிகாரமா, 70 அதிகாரமா, 38 அதிகாரமா, 70 அதிகாரமா? 38. அறத்துப்பால்ல 38 அதிகாரம், பொருட்பால்ல 70 அதிகாரம், காமத்துப்பால்ல 25 அதிகாரம். சூப்பர், நன்றி ஜோதிமா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. உங்கள் விருப்ப பல்லவர்களுக்காக ப்ளே பண்ணுறேன். மக்களை, அறத்துப்பாலில் 38, பொருட்பாலில் 70, காமத்துப்பாலில் 25, வள்ளுவத்தில் 1330 குறளுக்கு உள்ளடக்கிய அதிகாரங்கள் 133. இந்த திருக்குறளுடைய சிறப்பை போற்றி பாடப்பட்ட நூல் திருவள்ளுவ மாலை. திருவள்ளுவரையும் திருக்குறளையும் புகழ்ந்து நிறைய புலவர்கள் பாடிய பாடல்களுடைய தொகுப்பாக இந்த நூல் அமைஞ்சிருக்குது. திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியிருக்கிறாரு பரிமேலழகர். இவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் உரை எழுதியிருக்கிறாங்க. இவ்வளோ சிறப்பு வாய்ந்த நம்முடைய தமிழ் மொழிக்கு சொந்தமான திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த புகழ்பெற்ற அறிஞர் ஜியு போப். மக்களை, இன்றைய மனமிருமதி நிகழ்ச்சியில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பால்களை கேட்டதில் உங்களுக்கு மகிழ்ச்சி, வழங்கியதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. நிகழ்ச்சியை மகிழ்ச்சியை வழங்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் செல்ல தோழி கார்த்திகா. நிகழ்ச்சி நிறைவு பாடல் முகவர் ஜோதி அவங்களுடைய விருப்பத்தில் பாடலை தொடர்ந்து 11 மதிக்கான செய்திச் சுருக்கம், அதனைத் தொடர்ந்து மணித்திருநாடு நிகழ்ச்சி. இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை தொடர்பான சர்வதேச மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்தார். மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 51,000 பேருக்கு பணி நியமன கடிதங்களை பிரதமர் இன்று வழங்கவுள்ளார். சென்னை அரும்பாக்கத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகனும், சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் திரு சந்திரசேகர் பெம்மசானியும் கலந்து கொண்டு பணி நியமன கடிதங்களை வழங்கவுள்ளனர். வேளாண் தொடர்பான திட்டங்களையும் இலக்குகளையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. முல்லை பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் கூட்டுறவு கடன் தள்ளுபடி தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு காந்திராஜ், திரு வினோத் உள்ளிட்டோர் முன்னிலையில் சென்னையில் நடைபெற்றது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையை ஒட்டி திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்து வருகின்றனர். சென்னையில் விநாயகர் சிலைகளை கரைக்க மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாடு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். ரஷ்யா மற்றும் ஈரான் மீது கூடுதலாக பொருளாதார தடை விதிக்கும் சட்டத்தில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச்சுடும் போட்டியின் டிராப் பிரிவில் இந்தியாவின் யோகன் சக்திவேல் முத்துக்குமார் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நண்பர்கள் வணக்கங்கள். நேர்களே, நேரம் காலை 11:03 ஆயிட்டிருக்குது. நேயர்கள் இப்போ கேட்க போகிற நிகழ்ச்சி பாரதத்தின் பெருமை பேசும் பண்பலை நிகழ்ச்சியில் மணித்திருநாடு. மணித்திருநாடு நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் இந்தியாவின் பல முக்கியமான தகவல்கள், திட்டங்கள், இப்படி பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சிட்ருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க

வருது அக்னி 5 ஏவுகணை பற்றி தான். கிட்டத்தட்ட இது வரைக்கும் 4 அக்னி ஏவுகணைகள் வந்து பயன்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த வகையில் இப்போ அக்னி 5 வெற்றியை பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் கேட்க போகிறீங்க. சூப்பரான பாடல்களும் உங்களுக்காக காத்துட்டே இருக்குது. ஸ்டே டியூன்ட் வித் 102.6 FM ரெயின்போ. நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்களும் உங்களுக்காக காத்துட்டே இருக்குது. முதல் பாடல் கேட்டலாம் சங்கர் ஈசான் லாய் அவங்களுடைய இசையில் விஸ்வரூபம் திரைப்படத்தில் இருந்து தான் நம்ம முதல் பாடல் கேட்க போகிறோம். இந்த பாடலுக்காக வரிகள் எழுதியிருக்கிறாங்க கமல்ஹாசன் மற்றும் பாடியிருக்காங்க கமல்ஹாசன், நிக்கில் டி சவுசா. பாடல் வந்துகிட்டே இருக்குது, காற்றலில் கேளுங்க.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாள்லயே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு

0: மருத்துவமனை தேரேகால் புதூர் நாகர்கோவில்
1: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: அக்னி 5 பற்றிய விஷயங்கள் தான் இன்றைக்கி மனித நாட நிகழ்ச்சியில் நான் அவங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். இந்தியாவின் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை தான், ஏவுகணைகளில் அக்னி 5 அப்படின்றதும் ஒரு முக்கியமான ஏவுகணையாக இருக்குது. அக்னி 5 என்பது இந்தியாவுடைய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பால், ஆங்கிலத்தில் DRDO அப்படின்ற ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்க, இந்த அமைப்பால் வடிவமைக்கப்பட்டு முப்படைகளின் கட்டுப்பாட்டால் இயங்கக்கூடிய அதிநவீன கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஒரு ஏவுகணை. இந்த வகை ஏவுகணையை வந்து பாலிஸ்டிக் ஏவுகணை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதிகாரப்பூர்வமாக, அதாவது அஃபிஷியலான உள்ள ரிப்போர்ட் படி, 5000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைவை கடந்து தாக்கும் திறன் கொண்டது தான் இந்த அக்னி 5 ஏவுகணை. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய ரேஞ்ச், அதாவது இதனுடைய வரம்பை 7000-8000 கிலோமீட்டர் வரைக்கும் உயர்த்த முடியும் அப்படின்றதும் அதிகாரப்பூர்வ தகவல்களாக இருக்குது. நிகழ்ச்சியில் அடுத்ததா, பாபா திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் இசையில் கார்த்திக் மற்றும் சுஜாதா மோகன் அவங்களுடைய குரலில் நம்ம பாடல் ஒன்று கேட்க போகிறோம். இந்த பாடலை எழுதியிருக்காங்க கவிஞர் வாலி. காற்றலைகளில் பாடல் வந்துட்டே இருக்குது, கேளுங்கள்.

அக்னி ஃபைவ் ஏவுகணை பற்றி தான் இன்றைக்கி மனிதநாடு நிகழ்ச்சியில் நான் அவங்களுடைய தகவல்களை பயன்பட்டுருக்கேன். இதோடய இயக்க முறை எப்படி இருக்கும் அப்படின்னா, மூன்று அடுக்குகளாக கொண்ட திண்ம பொருள், அதாவது நம்ம எரிபொருளில் வந்து நிறைய வகைகள் இருக்குது. சில இது வந்து லிக்விட் ஃபார்ம்னு சொல்லுவாங்கள்ல, அதில் இருக்கும். நம்ம பயன்படுத்தக்கூடிய பெட்ரோல் ஆகட்டும் டீசல் ஆகட்டும் அதெல்லாம் வந்து லிக்விட் ஃபார்மில் இருக்கும். சில இது வந்து கேஸாக நம்ம பயன்படுத்துவோம், சில இதை வந்து சாலிட் ஃபியூலாகவே வச்சுருப்பாங்க. அதாவது திண்ம பொருளாகவே இருக்கும் அந்த எரிபொருள், அதன் மூலமாக தான் இந்த ஏவுகணை வந்து இயங்குது. இதோட அதிகபட்ச வேகம் வந்து Mach 24 அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஸ்பீடை வந்து அளக்கிறதுக்கான ஒரு டேம்னு ஒன்று இருக்கும், அது வந்து இதை Mach 24 அப்படின்னு சொல்கிறக்கூடிய வேகத்தில் இது வந்து செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி வந்து கையாளுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம நார்மலாக வந்து இது பண்ணுற மாதிரி கையிலலாம் அப்படிலாம் பிடிச்சின்னா எடுத்துகிட்டு போயிட முடியாதுல்ல, அதனால் இந்த கேனிஸ்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பாதுகாப்பான உரையில் தான் வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இதில் வந்து கதிர்கள் இருக்கக்கூடிய கதிர் இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்களா, நுண் கதிர்கள் வெளியிடக்கூடிய அந்த ஒரு மெட்டீரியல் எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும். அதனால தான் அது கேனிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பாதுகாப்பான உரையில் வைத்து கனரக லாரிகள் மூலமாக எடுத்துகிட்டு போவாங்க. அந்த லாரிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவே இருக்கும், நம்ம சாலையில் இருக்கிற மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப பிரம்மாண்டமாகவே இருக்கும். அந்த பிரம்மாண்டமான லாரியில் மேலே வச்சு தான் இதை வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் அதை வந்து நகர்த்தி எடுத்துகிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் மிக குறைந்த காலத்திலேயே அதை வந்து செட் பண்ணி இதை வந்து ஏவ முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம பாடல் கேட்கலாம். பாஷா திரைப்படத்திலிருந்து தான் நம்ம கேட்க போகிறோம். வைரமுத்து அவங்களுடைய வரிகளில் தேவாங்களின் இசையில் நம்ம அடுத்ததாக பாடல் வந்துகிட்டே இருக்குது. SP பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வர்ணலதா குரலில் பாடல்.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: அக்னி 5 பற்றி தான் நம்ம தெரிஞ்சுட்டுருக்கணும். மணித்திருநாடு பகுதியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. இந்த தொழில், அதாவது இந்த ஏவுகணை இயங்கக்கூடிய தொழில்நுட்பம் பற்றியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இது வந்து MIRV தொழில்நுட்பம் அப்படின்னு எனப்படக்கூடிய, அதாவது ஒரே ஏவுகணையில் பல அணுகுண்டுகளை பொருத்தி வெவ்வேறு இலக்குகளை ஒரே நேரத்தில் துல்லியமாக தாக்கும் மல்டிபிள் இன்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தொழில்நுட்பத்தை வைத்து தான் இது வந்து இயங்கிகிட்ருக்குது. மிஷன் திவ்யாஸ்திரா அப்படின்ற ஒரு சோதனையின் போது இந்த அக்னிஃபை வந்து வெற்றியும் வந்து நிரூபிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஏவுகணைக்கும் வந்து அதை எங்கே போகணும், எந்த இடத்துல அதை டார்கெட் பண்ணி பண்ணணும் அப்படின்ற விஷயங்களும் இருக்குல்ல. அது வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, ரிங் லேசர் கைரோஸ்கோப் அப்படின்னு எனக்கு கூடப்படிய ஒரு செயற்கைக்கோள் வழிகாட்டுதல் மூலமாக தான் இது வந்து இயங்கும். எந்த இடத்த அது வந்து தாக்கணும், எந்த இடத்துல அது போய் சேரணும் அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையும் செயற்கைக்கோளை வச்சு தான் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆசிய பிராந்தியத்திலேயே இந்தியாவின் தற்காப்பு திறனை வலுப்படுத்தி இருக்கிறது தான் இந்த அக்னி 5 எனப்படக்கூடிய அந்த ஏவுகணை. உலகின் மிகச்சிறந்த வல்லரசு நாடுகளிடம் மட்டுமே உள்ள அதிநவீன ஏவுகணை தொழில்நுட்ப பட்டியலில் இந்தியாவும் சேர்த்திருக்கிறது. நம்ம வந்து ரொம்பவே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. நேர்களே, இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் பகிர்ந்துகிட்ட தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சியோட நிறைவு பாடலை நம்ம கேட்டுக்கலாம். ராவணன் திரைப்படத்திலிருந்து தான் வைரமுத்து அவங்களுடைய வரிகளில் ஏ ரகுமான் இசையில் இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க. கார்த்திக் பாடல் வந்துகிட்டே இருக்குது, காற்றலைகளில் கேளுங்கள்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 11:49 ஆயிட்டு இருக்குது. நேர்கள் இதுவரை ஸ்டாம்ப்ட் சீசன் 6 கிரிக்கெட் நிகழ்ச்சி கேட்டீர்கள். தொடர்வது திரை இசை. திரை இசையில் முதல் பாடல் கேட்டுடலாமா? தியா வேலை செய்யணும் குமார் திரைப்படத்தில் வந்து சி சத்யாவுடைய இசையில் தான் நம்ம பாடல் கேட்க போகிறோம். திரை இசையில் முதலாவதாக பாடல்

நேரம் 11:54 ஆயிடுச்சு. திரையிசை நிகழ்ச்சியில் அடுத்ததா சிவாஜி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். ஏ ரஹ்மான் இசையில் வைரமுத்து, வரிகளில் ஹரிஹரன் மற்றும் மாதுஸ்ரீ, குரலில் பாடல் வந்துட்டே இருக்குது, கேளுங்கள்.

0: நேயர்களே, நிறைவு பெற்றது திரை இசை நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 12 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சலாக.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பருவநிலை சவால்களை எதிர்கொள்ள உலக நாடுகளுக்கு இந்தியா வழிகாட்டியாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சுற்றுச்சூழல் தொடர்பான சர்வதேச மாநாட்டை இன்று அவர் தொடங்கி வைத்தார். நிலையான வளர்ச்சிக்கு சுற்றுச்சூழலை பாதுகாப்பது அவசியம் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். வேளாண் தொடர்பான திட்டங்களையும் இலக்குகளையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் கூட்டுறவு கடன் தள்ளுபடி தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு காந்திராஜ், திரு வினோத் உள்ளிட்டோர் முன்னிலையில் சென்னையில் நடைபெற்றது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையை ஒட்டி திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்து வருகின்றனர். சென்னையில் விநாயகர் சிலைகளை கரைக்க மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாடு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். ரஷ்யா மற்றும் ஈரான் மீது கூடுதலாக பொருளாதார தடை விதிக்கும் சட்டத்தில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியின் டிராப் பிரிவில் இந்தியாவின் யோகன் சக்திவேல் முத்துக்குமார் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இனிய வணக்கம் நேயர்களே, இன்று இனி ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்கலாம். இன்று பிற்பகல் 12:10 சிநேகிதிய நிகழ்ச்சியில் உங்களால் வெற்றியடைந்தவர் யார் என்ற தலைப்பில் சிநேகிதிகள் கலந்து கொண்டு பேசலாம். 1 மணிக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் கர்ப்பப்பையில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவர் டாக்டர் ரோகிணி ராஜா அவர்கள். 1:05 நலம்தானாவில் கருவேலத்தின் மருத்துவ பயன்கள் என்ன என்ற தலைப்பில் சிநேகிதிகள் நிகழ்ச்சியை தெரிந்து கொள்ளலாம். 2 மணிக்கு குக்கு நேயர் விருப்ப பாடல்கள். 3:02 திரையருவி. 4:02 பொதியை தும்பி. 5:02 ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் முதியோர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கடிதங்கள் எழுதிய ஞாபகங்கள் குறித்து தலைப்பில் முதியோர்கள் கலந்து கொண்டு பேசலாம். 6:02 பக்தி மாலை. 6:30 சேவை செய்திகள். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். 7 மணிக்கு அறிவியல் தகவல்களுடன் திரை இசை. 7:30 ஆசையஞ்சல். 8:05 இளங்காற்று நிகழ்ச்சி வேலை வரும் வேலை. 9 மணிக்கு இடைவிடாத இசைமலை. 9:30 இலக்கிய சாரலில் மதுரை காஞ்சி உணர்த்தும் மரங்கள். 10 மணிக்கு 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு. 10:20 சுகமான ராகங்கள். தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்கள் கேட்கலாம். நேரில் இன்று ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்க மறவாதீர்கள்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் 1 உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: 12:11 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க ஸ்நேகிதியே. இன்னைக்கு ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில என்ன தலைப்புன்னு தெரியுமா விஜய்?
1: உங்களால் யார் வெற்றி பெற்றவர்கள்?
0: ஆமா, உங்களால் வெற்றி அடைந்தவர் யார்
1: யார்
0: அப்படின்னு கேட்டிருக்கோம். அதாவது நம்மளால் என்ன வெற்றி அடைகிறது அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, ஒருத்தங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருப்பாங்க, மாரல் சப்போர்ட்டிவாக இருந்திருப்பாங்க, இல்லைனா வந்து அவங்க வெற்றியை விட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த மாதிரி வந்து அவங்களால யார் வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஸ்நேகிதியிட்ட கேட்குறோம். நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னா 0462-256-1136, 2-1-3 அப்படிங்கிற எண்களுக்கு வந்து கால் பண்ணி பேசலாம். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் நேயர் பார்த்துடலாம். வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?

0: தினசரி நான் வெற்றி அடைதேன்.
1: என்னாலதான், எங்களாலதான் வெற்றி அடையுதீங்களா?
0: முதல் நேரம் வந்துருதுனே,
1: அதான் பெரிய வெற்றி. போங்க.
0: ஆமா, என்னால வெற்றி அடைஞ்சது வந்து தீபா. அதாவது இதுல வந்து மாதர் சங்கத்துல வந்து பிளவர் அரேஞ்ச்மெண்ட், அந்த பூக்கள் அலங்காரம் போட்டி வச்சிருந்தாங்க. அவ நிறைய பூ வாங்கிட்டு வந்திருந்தா. நான் சொன்னேன், ஒண்ணு நீ மனமுள்ள மலர்களை வை, இல்லைன்னா மனம் இல்லாத மலர்களை வை அப்படின்னு. என்னக்கா இப்படி சொல்றீங்க, நான் நிறைய ரூபாய் கொடுத்து வாங்கினேன். இல்ல அப்படி கிடையாது, இப்படி வச்சாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு. அழகா உள்ள பூக்களா அதுல வந்து மனம் வராது, வச்சுன்னு அது எப்படி வைக்கணும்னு சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவ அதே மாதிரி வச்சா. அப்புறம் சொன்னேன், ஒரு தலைப்பு எழுதல், தலைப்புக்கு மார்க் கொடுப்பாங்க. பூக்கள் புன்னகைக்க மனசுக்குள் புலகாந்திதான் அப்படின்னு ஒரு இது எழுதி, ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு அதுல வந்து ஒரு பூ உள்ள ஸ்டிக்கர் அந்த பேப்பர்ல ஒட்டுனேன். அதே மாதிரி பண்ணி அவ முதல் பிரைஸ் வாங்கிட்டா. ஜட்ஜ் பண்ணவங்க இதெல்லாம் நோட் பண்ணி சொன்னாங்க, தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. அதாவது ரெண்டு பூவும் கலக்காம தனிப்பட்ட முறையில வச்சுக்கிறாங்க அப்படின்னு. அப்ப அவ என்கிட்ட தனியா வந்து சொன்னா, அக்கா 50% இந்த நான் பிரைஸ் வாங்கின ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினதுக்கு நீங்க தான் காரணம், தேங்க்ஸ்னு சொன்னா.
1: உங்களோட அறிவுரை ஆலோசனையின் பேர்ல வெற்றி அடைந்திருக்காங்க.
0: முதல் பரிசு வாங்கிட்டா.
1: உங்களால் வெற்றி அடைந்தவர் தீபான்னு ஒருத்தங்க வெற்றி அடைஞ்சிருக்காங்க.
0: ஆமா ஆமா, இது வானவில்லாத தினசரி வெற்றி அடைகிறவர் கோமதி நமச்சிவாய்.
1: இந்த பண்பலையால.
2: உங்களால் வெற்றி அடைந்தவர்கள் யார் அப்படின்னு
1: நிகழ்ச்சி தான் கேட்டு இருக்கோம். நான் சொன்ன இந்த மாதிரி ஏதாவது சொல்லி கொடுத்து வெற்றி அடைய வைக்கிறது, இல்ல உங்களுக்கு மாரல் சப்போர்ட்டா இருக்கிறது, இல்லைன்னா வந்து விட்டு கொடுக்கறது, தன்னோட வெற்றியை கூட ஒருத்தங்களுக்கு விட்டு கொடுக்கறது, இந்த மாதிரி யாரையாவது வெற்றி அடைய வச்சிருப்பாங்க. கோமதி நமச்சிவாயம் வந்து முதல் நேரம் வந்து சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்த நேரம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுருவோம். வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுறீங்க?
3: ஏர்வாடியிலிருந்து சுல்தானி பேசுறேன்.
1: ஏர்வாடி சுல்தானி, சொல்லுங்க, உங்களால் வெற்றி அடைந்தவர் யார்?
3: அதாவது நான் ஒரு துரும்பு
1: தான்.
3: அது அந்த பையனுக்கு, ரெண்டு படிக்கிற பையனுக்கு வசதி கிடையாது. அப்ப இங்கிலீஷ் மீடியத்துல அவங்க கிட்ட கேட்காம நான் அவங்க இதை எனக்கு கொஞ்சம் அந்த பையனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த பையன் பிளஸ் டூ வர ஃபீஸ் கட்டாம
1: படிச்சுட்டான்.
3: அது எனக்கு ஒரு பெரிய வெற்றி. அதே மாதிரி சரி இதை இன்னும் தொடரணும் அப்படின்ட்டு இந்த சோமலாம இருப்பாங்க பத்தியலா, அவங்களுக்கும் அவங்களோட இதை பேரை சொல்லி எல்லாம் சொல்லி உருவாக்கி எழுதி போட்டுருவேன், சொல்லிடுறேன், போன்ல
1: சொல்லிடுவேன்.
3: அதுலயும் ஒன்னு ரெண்டு வெற்றி கிடைச்சிருக்கு. வெற்றி மீது வெற்றி வந்து எண்ணெய் சேரும். அதனால வெற்றி இதாவது ஏதாவது ஒண்ணு செய்துகிட்டே இருக்கணும். என் வீட்டுல ஒரே ஒரு ரோஸ் செடி தான் வச்சிருந்தேன், அது நாட்டு ரோஸ். அத 10-15 இதை ஆக்கி என் அக்கா என் தங்கச்சி பிள்ளைய கொடுத்து விட்டா, அவ பெரிய செடியா வச்சிருக்கா. எங்க அக்கா பிள்ளைக்கு வச்சிருக்கேன், அவளுக்கு ஐயா அவங்களுக்கு சொன்னா அந்த செடி வராதான்.
1: உங்களால இந்த மாதிரி கல்வி உதவி செடி
3: எர்த்த வீட்லயும் அதே மாதிரி பதியம் வச்சு எர்த்த வீட்டுல அவளுக்கும் கொடுத்தேன்.
2: பெரிய லிஸ்டா போயிட்டே இருக்கு.
3: நல்ல பூக்குது. இப்படி ஏதாவது ஒரு உதவி செய்து கொண்டே தான் இருக்க வேண்டும்.
1: சரி சரி, நன்றி.
2: தொடர்ந்து உங்கள் வெற்றிகள் வந்துட்டே இருக்கணும்.
1: நிகழ்ச்சியில இப்ப ஒரு பாடல் கேட்டுருவோம்.

0: 12:23 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதியே ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில இன்னைக்கு உங்களால் வெற்றி அடைந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். அந்த வகையில நிகழ்ச்சியில கடந்துக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்ப்பா.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: ராஜேஸ்வரி, சொல்லுங்க, உங்களால் வெற்றி அடைந்தவர் யார்?
2: என்னால வெற்றி அடைந்தவர்கள் வந்து ரொம்ப பெருசா இல்ல, நிறைய
0: ஒரு சில பேர் இருக்காங்க.
2: எங்க ஊர்ல வந்து கணவனை இழந்த ஒருத்தவங்க இருக்காங்க, ரொம்ப வசதி குறைவா. அவங்க பொண்ணு வந்து மிஷின் அவங்க வீட்டுல கடந்துச்சு, பழைய மிஷின். ஆனா தைக்கிறதுக்கு தெரியாம இருந்துச்சு. எனக்கு தையல் தெரியும் நல்லா, சுடிதாரி சட்டை எல்லாம் தப்பேன். அப்ப அவங்க வீட்டுக்கே போய் சொல்லு கொடுத்தேன் அந்த பொண்ணுக்கு. ஏன்னா அது மிஷின் கடந்து ஒண்ணுமே தைக்காம போட்டு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதோட அதுக்கு அப்ப அப்ப சட்டை பிடிதாரு எல்லாமே தைச்சு பழகி கொடுத்த போது அது தைக்க ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் ஒரு உதவியா இருக்குமா.
0: நீங்க சொல்லி கொடுத்து வந்து அவங்க வெற்றி அடைஞ்சிருக்காங்க தையல் கத்துக்கிட்டு. தையல்
2: ஏன்னா எல்லாரும் காசு வாங்கிட்டு பழகி கொடுப்பாங்க, பழகி கொடுக்க ஏற்கனவே இருக்கு இடம். ஆனாலும் அவங்க காசு குடுக்கற நிலைமையில இல்ல அவங்க வீட்டுல. அந்த பொண்ணு அப்புறம் படிச்சுக்கிட்டு இருந்துச்சு, அவங்க அம்மா கூலி வேலை பார்த்து அந்த குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால நம்ம இது என்ன, நம்மகிட்ட இருக்கிற ஒரு கல்விய வந்து கல்வியோ அல்லது தொழில் அடுத்தவங்க கத்து கொடுக்கும் போது அது தெளிவடையா. அதனால ஒரு குடும்பமும் சந்தோஷம் அடையுது. அந்த மாதிரி பண்றது. அப்புறம் கல்யாணம், அந்த பொண்ணுக்கு கல்யாணம் வந்தப்போ எங்க மகளிர் மன்றத்து, மகளிர் மன்றம் நான் சேர மாட்டேன் இப்போ, இந்த வாழ்க வளமுடன் இதுல இருப்போம், மன்றத்துல இருப்போம். அப்ப எல்லா பெண்களுமே ஒரு 4-5 பெண்கள் சேர்ந்து நான் ஒரு அமௌண்டா சேர்த்து வச்சு, ஏன்னா திருமணம் எனக்கும் 3 பொண்ணுங்க, திருமணம் 2 பொண்ணுக்கு முடிச்சேன். ரொம்ப அந்த பணம் தான் வந்து பெரிய முடையா இருக்கும் பெண் பிள்ளைய பெற்றவங்களுக்கு. அப்ப நம்ம அதை தெரிஞ்சதுனால அந்த பணங்களை எல்லாருமே சேமிச்சு எல்லாத்துட்டையுமே 2000-2000 வாங்கி ஒரு கவர்ல போட்டு கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கையில கொடுத்தேன், செலவுக்கு ஆகுமே அப்படின்னு
0: சொல்லிட்டு.
2: கண்டிப்பா
0: ஒரு சின்ன சின்ன உதவிகள் கொடுத்து உங்களால் வெற்றி அடைந்திருக்காங்க அவங்க அப்படிங்கறத பதிவு பண்ணிருக்கீங்க. நன்றிமா.
2: நன்றிங்கம்மா.
1: நன்றி இணைப்பில் இணைந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர்.
0: அடுத்த நேயர் வரல.
1: வெற்றி அடைந்தவர்கள் யார், யாரு, என்னத்த நான் சொல்றது அப்படின்னு வந்து எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க.
0: இருந்தாலும் வந்து சின்ன சின்ன உதவிகளை செஞ்சு கொடுத்து அவங்கள வாழ்க்கையில முன்னேற்ற பாதைக்கு அனுப்புறதே அவங்களுக்கு ஒரு வெற்றி.
1: ஆமா,
0: அதுதான் வந்து நம்ம நேயர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. வெற்றி அடைந்தவர்கள் யார் யார் அப்படிங்கறத சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னா 0462-256-1132 2561-133 அப்படிங்கிற எண்களுக்கு அழைக்கலாம். நிகழ்ச்சியில பேசக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் திருச்செந்தூர் ராதா பேசுறேன்.
0: ராதா, சொல்லுங்க, உங்களால் வெற்றி அடைந்தவர் யார்?
1: யார் யார் யார்?
3: நாங்க தான், எங்க மைனியால நாங்க வெற்றி அடைஞ்சோம்.
0: ஓ, நீங்க வெற்றி அடைஞ்சிருக்கீங்க வேற ஒருத்தங்களால, சொல்லுங்க.
3: ஆமா, நாங்க ரொம்ப கடன் இருந்து வீடு வாங்கிட்டு கடன்ல அடைக்க முடியாம இருந்தோம். எங்க மைனி ஒரு 5 பவுன் நகை தந்து இது அடமானம் வச்சு
1: காலத்துல இப்படி ஒரு உதவி செய்ய இப்படி ஒரு ஆளா, வியக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது. சூப்பரா வந்து சொன்னீங்க, நன்றி. நன்றி.
3: விஜய் சார் எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கிறோம். நலம் விசாரத்துக்கு மிக்க நன்றி.
3: நன்றி.
0: விஜய்க்கு உங்க மைனி நம்பர் கொடுப்பீங்களா? அவன் ஏதோ கடன் வாங்கணுமா?
1: நன்றி. நன்றி
0: ராதா. நன்றி.
1: காலத்துல 5 போனா எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா?
0: அதான் பெரிய கொடுத்து உதவி செஞ்சு இவங்களை வெற்றி அடைய வச்சிருக்காங்கிறத பதிவு பண்ணிருக்கிறாங்க.

0: 12:33 சிநேகிதியை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில உங்களால் வெற்றி அடைந்தவர் யார் என்ற தலைப்புல தான் பேசிட்டு இருக்கோம். சிநேகிதியை நிகழ்ச்சியில அடுத்து வரக்கூடிய நேயர், வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? உங்களால் வெற்றி அடைந்தவர் யார்?
1: எங்க வீடு பக்கத்து வீட்டுல சாந்தி அக்கான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப வீட்டுக்கார பிரிஞ்சு குழந்தைகளெல்லாம் பிரிஞ்சு இருந்தாங்க. நான் தான் லெட்டர் போட்டு போன் பண்ணி வர
2: அவங்க
1: அவங்க வர சொல்லி அவங்க அந்த பையங்கள்லாம் இப்ப நல்லா இன்ஜினியரிங் படிச்சு அந்த பையனுக்கு பொண்ணு கொடுக்க வந்தவங்க வீட்டுல அவங்க வீட்டுல யாரும் பேசல. நான் தான் பேசி அந்த இடத்தையே சம்பந்தம் பேசி இப்ப நல்லா இருக்காங்க. பேசி காரு பங்களாவோட நல்லா இருக்காங்க. இப்ப வரையும் பேசுவேன். நாங்க டெய்லி சாயந்தரம் கூட பேசுவோம். இப்ப அவங்க பேசி இருக்கனால பேச முடியல. அந்த நட்பு வந்து இருக்கு. நம்மளால நான் முடிஞ்ச அளவு செஞ்சிருக்கேன்.
2: அவ்வளவுதான்.
1: அதை வந்து அவங்கதான் சொல்லணும். நம்மளா சொல்லக்கூடாதுல.
0: நீங்க ஒரு உதவி ஒருத்தங்க வாழ்க்கையில உதவி பண்ணி
1: குடும்பம் எப்படி எப்படியோ போயிடும் சொல்லி அவங்க மாப்பிள விட்டாருங்கெல்லாம் ரொம்ப பேசுறாங்க. அவங்க முன்னாடி இன்னைக்கு இவங்கதான் இப்ப நல்லா இருக்காங்க. மத்தவங்க பூரா கஷ்டப்படுறாங்க.
0: சரி சரி,
2: மற்றவனும் உதவி செய்ய தயங்க கூடாது
1: அப்படின்றதுனாலதான். அவங்களுக்கு உதவி பண்ணி இப்ப அவங்க வீட்டு விசேஷம்னா நாங்க ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன். எங்க விஷயம்னா அவங்க ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. என் கல்யாணத்துக்குலாம் பாத்திரம் கல்யாணம் முடிஞ்சு இருந்து மறுநாள் வரை இருந்து எல்லாம் அவங்கதான் பண்ணாங்க.
2: சிறப்பு சிறப்பு. நன்றி நன்றி நன்றி நன்றி. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர்,
0: அடுத்த நேயர் வரல. ஏன்னா எப்ப பார்த்தாலும் அடுத்த நேயர் வந்தாதான் நான் தான் சொல்லுவேன்.
2: இருந்தாலும் அந்த வெற்றியை கேட்கறதுக்கான ஒரு
0: ஆர்வம் தான். ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அவங்க ஹெல்ப்னால வந்து அவங்க வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கறத பதிவு பண்றாங்க. நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நாங்க திருநெல்வேலி மாவட்டம் சங்கரபாண்டியபுரம் விக்கிரமசிங்கபத்திரம்.
0: விக்கிரம் சங்கரபாண்டியபுரத்துல இருந்து பேசுறீங்களா?
3: ஆமா மேடம்.
0: உங்க பேரு?
3: வைரம்.
2: வைரம்
0: வைரம்
2: சொல்லுங்க. வைரம், நீங்க யார வெற்றி அடைய வச்சீங்க?
3: நீங்க
0: வெற்றி அடைஞ்சிட்டீங்க.
2: நாங்களும்.
3: ஆமா மேடம்.
0: வேற உங்களால் வெற்றி அடைந்தவர் யாரும் இருக்காங்களா?
3: இல்ல.
2: வெற்றி கஸ்டமர் இருந்தா நீங்களும் வந்து சொல்லுங்க. 0462561336 0462561336 நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு சூப்பரான பாடல்
0: கேட்டுருவோம். ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் வருது, கேட்கலாம்.
2: ஓகே.

0: ஸ்நேகிதிய நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம நிகழ்ச்சியில உங்களால் வெற்றி அடைந்தவர் யார் அப்படிங்கிற கேள்வியை கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்து பேசக்கூடியவங்க, வணக்கம்.
1: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.
2: வணக்கம்.

0: சுபகலா மேடம். வணக்கம் விஜய் சார்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
0: காரக்குறிச்சி புதுக்குடியில இருந்து கனகா பேசுறேன்.
1: கனகா சொல்லுங்க, உங்களால் வெற்றி அடைந்தவர் யார்?
0: என்னால பாத்தீங்கன்னா நேயர்கள் ஒரு 10 பேர் லிஸ்ட்
1: வச்சிருக்கேன்.
0: எனக்கு வந்து பாட்டு பேர் தெரியுமா, எல்லாமே சொல்ல தெரியும், எழுதி மட்டும் தாமான்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதானக்கா, வாங்கக்கா உட்காருங்கக்கா, அரை மணி நேரம் சொல்லுங்க. சொல்ற நேரம் அரை மணி நேரம் தான் இருக்கணும், அதுக்கு மேல சொல்லிடக்கூடாது. 20 பாட்டு சொல்லிடுறேன்னு சொல்லிடுவேன், அப்படியே சொல்லிடுவாங்க, எழுதி கையில தந்துருவேன். பாட்டு வர்றப்போ சந்தோஷத்துல ஒரு நாள் முழுக்க சொல்லிட்டே இருப்பாங்க, ஏன் பாட்டு வந்துட்டு, ஏன் பாட்டு வந்துட்டு, ஏன் பாட்டு வந்துட்டு, சுகமான ராகங்கள் சுகப்புல. அவ்வளவுதாங்க வெற்றி அடைய செஞ்சிருவேன்.
1: ஓஹோ, எழுத முடியாதவங்களுக்கு எழுதி கொடுக்குறீங்க நீங்க நம்ம சுகமான ராகங்களுக்காக?
0: ஆமாங்க, எழுதி கொடுப்பேன். என்ன தேடி வருவாங்க,
1: உங்களை தேடி வந்து எழுத சொல்லுதாங்க, நீங்க எழுதி கொடுக்குறீங்க,
0: ஒரு சந்தோஷங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா, நீங்க உங்களால் வெற்றி அடைந்தவங்களை எப்படி எல்லாம் வெற்றி அடைய வச்சிருக்கீங்கப்பா.
0: நம்ம வானொலி பண்பனைகளை இது முடியும் நம்மளால நேயர்கள் கிட்ட அப்படின்ட்டு நான் செய்வேங்க.
2: சூப்பர், உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள். நன்றி
0: நன்றி.
2: நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த வெற்றி கஸ்டமர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி
1: நம்ம பேசிடுவோம். அதாவது வெற்றி அடைந்தது அப்படிங்கிறப்போ உதவி செய்யறது தான் வெற்றி அடைகிறதா சொல்கிறாங்க. ஒருத்தருக்கு இந்த உதவியை நான் செஞ்சேன் அப்படின்னு எப்போவுமே செஞ்ச உதவியை சொல்லி காட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம சொல்லி நீங்கள் காட்டணுங்கிற நிலமையில தான் இந்த கேள்வியவே கேட்டிருக்கோம்.
2: அப்போ தான் இன்னும் நிறைய உதவிகள் கிடைக்கும்
1: கிடைக்கும். உங்களால் வெற்றி அடைந்தவர் யார் அப்படின்னு கேட்கும்போது அவங்க பண்ண இந்த உதவியை பண்ண அவங்க வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அழகழகா சொல்லிட்டு இருக்கிறாங்க. நேர் யாரும் வரல, நம்ம நிகழ்ச்சியில இப்போ ஒரு பாடல் கேட்டுடலாம்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: பனிரெண்டு மணி 51 நிமிடத்துல கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதியே ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில. இன்னைக்கு உங்களால் வெற்றி அடைந்தவர் யார் அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்து பேசக்கூடிய நேயர், வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: நல்லா இருக்கிறோம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? உமா சொல்லுங்க, உங்களால் வெற்றி அடைந்தவர் யார்?
4: நான் காலேஜ் படிக்கிறேன், ஒரு பொண்ணு வேதியியல் பாடத்துல ஃபெயில் ஆயிட்டேன் பிளஸ் டூல.
5: ஐயோ.
4: அப்புறம் அந்த பொண்ணு வேலைக்கு அனுப்புறதாதான் இருந்தாங்க. அப்புறம் நான் சொன்னேன், சரி 2 மாசம் வர வர சொல்லுங்க, என்ன சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி 2 மாசம் அந்த பொண்ணு என்கிட்ட படிச்சு ஹெமிஸ்ட்ரியில பாஸ் பண்ணி கடைசியில எங்க காலேஜ்ல இருந்து ஜாயின் பண்ணிட்டா.
3: பரவாயில்லையே, நீங்க அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்து அந்த பொண்ணு பாஸ் ஆயிருக்கு.
4: ஆமா.
3: அதனால உங்களால் வெற்றி அடைய வச்சிருக்கீங்க ஒரு பொண்ணு. இதுதான் உண்மையிலேயே வெற்றி அடைய வைக்கிறது, பரீட்சையில பாஸ் பண்ண வைக்கிறது, சொல்லி கொடுத்து சேர்த்து விடுறது எல்லாம் வந்து இதுதான் உண்மையிலேயே வெற்றி அடைய வைக்க வேண்டிய நிகழ்வுகள்.
4: ஒரு பொண்ணு மேக்ஸ்ல ஃபெயில் ஆயிருச்சு, என் கூட படிக்க சொல்ல அந்த பொண்ணையும் மேக்ஸ்ல பாஸ் பண்ண வச்சு என்னுடைய 11th plus 1 plus 2 படிக்க வச்சாச்சு.
3: நன்றி. வணக்கம். அடுத்த நேயர்,

0: வணக்கம்
1: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கிறோம், நீங்க சொல்லுங்கம்மா.
0: மேடம், ஃபர்ஸ்ட் எங்க ஸ்கூல்ல அட்மிஷன் போடணும்.
1: ஏய்க்கு
0: சார், நீங்க தான சொல்லீங்க.
1: ஓ, அவன சேக்கறேக்கா.
0: ஒரு எல்கேஜி க்கு இடம் இல்ல.
1: இல்லையா?
0: ஆ இருக்கு. சார் போடணும்.
1: சரி, அப்ப சேர்த்து விட்டுருவோம் விஜய.
0: ஏன்னா எல்கேஜி க்கு தான் ஃபர்ஸ்ட் ஆரம்ப கல்வி தான் வேணும்.
2: முடிவே பண்ணிட்டீங்க போல. ரைட், நீங்கள் பண்ண வெற்றி. நீங்க
1: உங்களால் வெற்றி அடைந்தவர் யார்?
2: நன்றி.
1: விஜய், இன்னைக்கு உங்களால் வெற்றி அடைந்தவர்கள் யாருன்னு கேக்குறப்போ நிறைய பேர் நிறைய பேரை வெற்றி அடைய வச்சிருக்காங்க. அதுலயும் குறிப்பா இந்த லட்சக்கணக்கில் கடன் கொடுத்துலாம் வெற்றி அடைய வச்சிருக்காங்க.
2: அப்படின்னு
1: நிறைய பேரை வெற்றி அடைய வச்சிருக்காங்க. அதே மாதிரி கல்வி, உமா சொன்னது மாதிரி சொல்லி கொடுத்து அவங்கள வெற்றி அடைய வைக்கிறது, இப்படி நிறைய உதவிகள் ஒருத்தருக்கு உதவி செய்யும் போது அந்த உதவியோட பலனா அவங்க வெற்றி அடைகிறத பார்க்கும் போது சந்தோஷமா இருக்கும். உதவி செஞ்சு நிகழ்ச்சியில இதுவரைக்கும் பேசின நேயர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். சிநேகிதியே நிகழ்ச்சியில் உங்களால் வெற்றி அடைந்தவர் யார் என்ற தலைப்புல நிறைய நேயர்கள் பேசினீங்க, எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதுவரை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியது நான் சுபகலா,
2: மற்றும் உங்கள் விஜய்.
1: நிகழ்ச்சி நிறைவா பாடல் வருது, கேட்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. கர்ப்பப்பையில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ரோகிணி ராஜா அவர்கள்.
2: கருப்பையில் புண் இருந்தாலும் சரி, கருப்பை வீக்கம் இருந்தாலும் சரி, கருப்பை புற்றுநோய் இருந்தாலும் சரி, கருப்பை சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே காஃபி டீ அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி புதினா கீரை, கொத்தமல்லி கீரை, கருவேப்பிலை, நெல்லிக்காய் கருப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம இனிப்பு சுவையை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, இனிப்பு சுவை வந்து நம்மளோட திசு வளர்ச்சிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா, ஒரு இனிப்பு சுவை ஒரு திசுவை வந்து வளர்க்குது. அப்படின்னா அந்த இனிப்பு சுவையை வந்து நம்ம கம்மி பண்ணாதான் அந்த திசு வளர்ச்சியும் கம்மியாகும். ஒரு கட்டி வளருது அப்படின்னா அதுவும் கம்மியாகும். அதனால கண்டிப்பாக வந்து அந்த இனிப்பு சுவையை வந்து நம்ம தவிர்க்கணும். கர்ப்பப்பைக்கு வந்து துவர்ப்பு சுவை உள்ள உணவுகள் வந்து ரொம்ப நல்லது. துவர்ப்பு சுவையுள்ள உணவுகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாழைப்பூ எடுத்துக்கலாம், வாழைத்தண்டு எடுத்துக்கலாம், அதே மாதிரி அத்திக்காய் எடுத்துக்கலாம். அத்திக்காயிலேயே கூட்டு பண்ணி பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ வாழைப்பூன்னு சொன்னோம்னா வாழைப்பூ சாறு எடுத்து குடிக்கலாம், இல்லை வாழைப்பூவை பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ வாழைத்தண்டுன்னு எடுத்துக்கும்போது அதை வந்து சாறாகவும் குடிக்கலாம், மோர் கலந்து தயிர் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி பொரியலாகவும் நம்ம எடுத்துக்கலாம். பச்சடின்னு சொல்லுவாங்க இல்லையா,

0: வாழைத்தண்டு பச்சடி மாதிரி எடுத்துக்கலாம். அதே அத்திக்காயும் அதே மாதிரி சமையலில் செஞ்சு நிறைய, அதாவது சாதத்தை கம்மி பண்ணிடணும். காய்கறிகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். பிரண்டை உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, பிரண்டை கூட எடுத்துக்கலாம். நம்மளுக்கு பிரண்டை கிடைக்குது அப்படின்னா பிரண்டையே வந்து துவையல் பண்ணி சாப்பிட்லாம், சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி துவர்ப்புள்ள சுவைன்னு பார்க்கும்போது சுண்டைக்காய் காயாகவும் கிடைக்கும், பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி காஞ்ச வற்றலாவும் கடைகளில் விற்கிறாங்க. ஸோ இது ரெண்டையுமே வந்து நம்ம சமையலில் வந்து சேர்த்துக்கலாம் அதிகமாக. அதே எந்த உணவுகளெல்லாம் துவர்ப்பு சுவை இருக்கோ நம்ம இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கர்ப்பப்பைக்கும் வலிமை உண்டு பண்ணும், ஹார்மோனல் இம்பேலன்ஸையும் வந்து இது வந்து சரி பண்ணும். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மியாகும். அதே மாதிரி ஜங்க் ஃபுட்டை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணும். பேக்கெட்டில் அடிச்சிட்டு வர சிப்ஸு, அதில் உப்பு அதிகமாக இருக்கும், சோடியம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உணவுகளை வந்து குழந்தைகள் வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டு உணவுகள் எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணணும். அந்த காலத்தெல்லாம் 14 வயசு தான், இப்போ பார்த்தீங்கன்னா 11 வயசுலேயே வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் முக்கிய காரணமே உணவு முறைகள் தான். ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு, நல்ல உளுந்தில் செஞ்ச உணவு, உளுந்து பால் கொடுக்கலாம், உளுந்த வடை கொடுக்கலாம், கருப்பெல்லு உருண்டை கொடுக்கலாம். இந்த மாதிரி கீரை உணவுகள்லாம் வந்து குழந்தைங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே வாரத்தில் 3 நாள் இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா சீக்கிர வயசுக்கு வர மாட்டாங்க. அதே மாதிரி 14 வயசுக்கு வந்தாலுமே இந்த மாதிரியான உணவுகளை ஒவ்வொரு மாதமும் அவங்களுக்கு இந்த மாதவிடாய் வர்ற டைமில் வந்து இவங்க கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா நல்ல கர்ப்பப்பைக்கு வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். குழந்தை வந்து உண்டாகிறதுக்கான கருப்பைக்கு ஸ்ட்ரென்த்து வந்து கிடைக்கும். இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டை தொடர்ந்து எடுக்க எடுக்க என்னாகும், கருப்பை வீக் ஆகும் அவங்களுக்கு. அதுக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்காதுங்கும் போது குழந்தையின்மை பிரச்சனை அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. கர்ப்பப்பையில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ரோஹிணி ராஜா அவர்கள்.

ஒரு மணி 5 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க நலம்தானா. நலம்தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு கருவேலத்தின் மருத்துவ பயன்கள் பற்றி தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். ஆயுர்வேதத்தில் மருந்தாக பயன்படுத்தப்படும் மூலிகைப் பொருட்களில் ஒன்று தான் இந்த கருவேல மரம். விட்டமின்கள் மற்றும் தாதுக்களின் நல்ல ஆதாரமாக இருக்கக்கூடியது தான் இந்த கருவேல மரம். சீமை கருவேல மரத்தின் பட்டை, பூக்கள் மற்றும் இலைகள் என அனைத்து பாகங்களுமே வந்து உடலை ஆரோக்கியமாக பாதுகாக்குது.

1 மணி 10 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 106.6 நலம்தானா நலம்தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு கருவேலத்தின் மருத்துவ பயன்கள் பற்றி தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இந்த கருவேல மரம் வந்து தமிழ்நாட்டின் பாரம்பரிய சித்த மருத்துவத்தில் மிக முக்கிய இடத்தை பெற்றுள்ள ஒரு மூலிகை மரமாகுமா. இதில் ஆளும் வேலும் பல்லுக்குருதி அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப இதோட குச்சிகள் மற்றும் பட்டைகள் வந்து பல்லை வலுப்படுத்துவதற்கு முதன்மையாக பயன்படுது. பல்ல ஏற்படக்கூடிய சொத்தை, ஈறுகளில் வீக்கம், பல்வலி, ஈறுகளில் ரத்தம் கசிதல் போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த பட்டை மிகவும் நல்லது. பல்வெளியிலிருந்து நிவாரணம் பெறணும்னா இதன் இலைகள், பூக்கள் மற்றும் காய்களுடன் கருவேல மரப்பட்டையின் தூளையும் பயன்படுத்தலாம்.

1:15 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா. இன்னைக்கு நலம்தானா நிகழ்ச்சியில கருவேலத்தின் மருத்துவ பயன்கள் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். சிலருக்கு இருமல் தொல்லை, அது வந்து வறட்டு இருமலா இருக்கலாம், இல்ல சளி இருமலா இருக்கலாம், எதுனாலும் சரி சிலருக்கு விடாபிடியான இருமல் பிரச்சனைகள் இருக்கும். அப்படி இருமல் தொல்லை இருந்தா கருவேலம்பட்டை பொடியை வந்து அதுக்கு எடுத்துக்கலாமா? எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இருமலுக்கு 1 அல்லது 3 கிராம் வந்து கருவேலம் பொடியை வந்து தேனோட கலந்து சாப்பிட்டா இருமல்ல இருந்து நிவாரணம் கிடைக்குமா?

1:19 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா நலம்தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு கருவேலத்தின் மருத்துவ பயன்கள் பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இருமல் தொல்லைக்கு வந்து எப்படி கருவேலம் பொடியை சாப்பிட்லாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோமோ, அதே மாதிரி வந்து வெப்ப காலங்களில் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உடலில் வெப்பம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால உடல் எரிச்சல், தோல் நோய்கள் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அதுலேயும் எல்லாருக்கும் உஷ்ணம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறவங்க கருவேலம் பட்டை வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. கருவேலம் பட்டையை வந்து கஷாயமாக தயாரித்து குடித்தா உடல் சூடு குறையும், உடல் உஷ்ணத்தை போக்கி. கருவேலம் பட்டை பல்வேறு மருத்துவ பண்புகளை கொண்டு இருக்கிறதுனால அந்த கருவேலம் பட்டையோட கஷாயம் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது, குறிப்பாக உடல் உஷ்ணத்தை போக்குறதுக்கு ரொம்பவே நல்லது.

1:25 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா. நலம்தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு கருவேலத்தின் மருத்துவ பயன்கள் என்ன அப்படிங்கறத தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். நிறைய பேருக்கு வந்து தோல் அலர்ஜி இருக்கும், தோல்ல சரும பிரச்சனைகள் நிறைய இருக்கும், தோல்ல வந்து அப்படியே வெண்வெண் புள்ளிகளாக வந்து விழுந்திருக்கும், அப்படியே செதில் செதிலாக கிளம்பும், இந்த மாதிரி நிறைய தோல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். நம்ம சரும பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த கருவேலம் பட்டை வந்து நல்ல மருந்தாக பயன்படுது. இந்த கருவேலம் பட்டையை அரைத்து அதை சருமத்தில் பூசிட்டு வந்தோம் அப்படின்னா அதில் தோல் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சருமத்தில் வந்து இந்த கருவேலம் பட்டையை பூசிட்டு கொஞ்ச நேரம் காய விட்டுட்டு குளித்தோம் அப்படின்னா சருமம் ரொம்பவே பொலிவு பெறும், சரும பிரச்சனைகள் அலர்ஜி போன்றவைகள் சரியாகும் அப்படின்னும் சொல்கிறாங்க. நிகழ்ச்சியில் இப்போ ஒரு பாடல் கேட்கலாம்.

0: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
1: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
0: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
1: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
2: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
1: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
3: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
4: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: ஒரு மணி 30 நிமிடத்துல கேட்டுட்டு இருக்கிறீங்க FM ரெயின்போ 102.6 நலம்தானா நலம்தானா நிகழ்ச்சியில. இன்னைக்கு கருவேலத்தின் மருத்துவ பயன்கள் என்ன அப்படிங்கறது தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பல்லு வலி அப்படிங்கிற இதை பொதுவாகவே வந்து பல் பிரச்சனைகளுக்கு வந்து கருவேலம்பட்டை ஒரு நல்ல மருந்துன்னு சொல்லியிருந்தோம். அதுலேயும் குறிப்பாக சொத்தைப்பல் காரணமாக வந்து பல்லு வலி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த பல்லு வலியை தீக்கிறதுக்கு எந்த மருந்தாவது கையில் கிடைக்காதா, எப்படியாவது எந்த வலியினாலும் பொறுத்துக்கலாம் ஆனால் இந்த பல்லு வலியை பொறுக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து பல்லு வலி அதிகமாக இருக்கும். பல்லு வலி அதிகமாக இருக்கிற நேரத்தில் அப்படியே உச்ச ஊனிக்கிட்டு தரையில் தலையில் நிற்கலாமாங்கிற அளவுக்கு அந்த பல்லு வலியோட வேதனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்படி பல்வலி இருக்கக்கூடிய, அதாவது சொத்தை பற்களால் ஏற்படக்கூடிய அந்த பல்வலி இருக்கக்கூடிய நேரங்களில் கருவேலம்பட்டையை வந்து தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அதை வச்சு வாய் கொப்பளித்துட்டு வந்தோம் அப்படின்னா பற்களின் ஈறுகள் பலப்படும், பல்வலி பல் சொத்தையெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது, நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.

1:35 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா நலம்தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு கருவேலத்தின் பயன்கள் பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. நிறைய பேருக்கு புண்கள் ஏற்பட்டிருக்கும், நிறைய புண்கள், அதாவது புண்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய வேலைகளில் அது ஆறணும் அப்படின்னா, சீக்கிரம் ஆறணும் அப்படின்னா அதுக்கு இந்த கருவேலை இலை வந்து மருந்தாக பயன்படுத்தப்படுது. கருவேலை இலையை நல்லா அரைச்சிட்டு உடலில் உள்ள தீராத புண்கள் கட்டிகள் மீது வச்சு 10 போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அது விரைவிலேயே ஆறிடுமா. அதே மாதிரி இந்த கருவேலத்தோட இளம் கொழுந்து இலைகள் வந்து ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்து அதை அரைச்சி மோரில் கலந்து குடிச்சிட்டு வர கடுமையான வயிற்றுப்போக்கு, சீதபேதி மற்றும் இரத்த கழிச்சல் இதெல்லாமே உடனடியாக கட்டுப்படும் அப்படின்னும் சொல்கிறாங்க.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு, பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசைமலைன்னா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.

1:41 நலம்தானா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில கருவேலத்தின் மருத்துவ பயன்கள் என்ன அப்படிங்கறத தான் தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த கருவேலம் பட்டைக்கு வந்து ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்குதான். இந்த பட்டையை வந்து கஷாயம் செய்து சாப்பிட்டுட்டு வர்றதுனால குடல்ல உள்ள நச்சுக்கள் மற்றும் கழிவுகள் வெளியேறி குடல் சுத்தமாகும். அதே மாதிரி மூல நோய் இருக்கிறவங்க ஆசன வாயில் ஏற்படும் மூளைக்கட்டிகளுக்கு இந்த கருவேலம் பட்டையோட கருவேல மரத்தோட இலைய அரைச்சி கட்டு போட்டுட்டு வந்தோம் அப்படின்னாலும் அந்த மூல நோய்க்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும். அதே மாதிரி பட்டை குடிநீர், அந்த கருவேலம் பட்டையை குடிநீர் செய்து உட்கொள்றதும் நல்ல நிவாரணம் தருமா.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

ஒரு மணி 46 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா நலம்தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு கருவேலத்தின் மருத்துவ பயன்கள் பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த கருவேல மலத்திலேருந்து வரையக்கூடிய பிசினை வந்து நெய்யில் வறுத்து பொடி செய்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நரம்புகளும் தசைகளும் இரும்பை விட ரொம்பவே வலிமை பெறக்கூடியதாக ஆகும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த கருவேல மரத்தில் உள்ள இலைகளை அரைச்சி சார் எடுத்து தண்ணீரில் கலந்து பருகிட்டு வந்தோம் அப்படின்னா குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் சூடு சட்டுன்னு போயிருமா, அதே மாதிரி வயிற்றுப்போக்கு பாதிப்புகளும் விலகி உடல் சோர்வு நீங்குமா, அதே மாதிரி இந்த உயிரணுக்கள் வந்து மிகப்பெரிய ஆற்றல் பெற்று வலிமை பெற்றதாகவும் ஆகுமா இந்த கருவேலப்பட்ட இலையையும் பிசினும் சாப்பிட்றதுனால.

இங்கு திரிவோம் பறவைகள் போல்.

கருவேலம்பட்டையை நல்லா பொடி பண்ணி அதை வந்து குடிநீர் போல் செஞ்சு அதை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா சுவாச கோளாறுகள், பேச முடியாமல் தொண்டை கட்டிட்டு, தொண்டையில் ஏற்பட்ட புண் பாதிப்புகள், இது எல்லாமே குணப்படும். பொதுவாக வந்து இப்போ கருவேல மரம் அப்படின்னோடனே சீமை கருவேல மரங்கள் தான் இப்போ ஒரு ஆக்கிரமிப்பு தாவரமாக இருக்குது, அதை வந்து நம்ம சொல்லலை. மருத்துவ பயன்பாட்டுக்கு நமது நாட்டுப்புறங்களில் வளரக்கூடிய நாட்டு கருவேல மரத்தை மட்டுமே மருத்துவ பண்புகள் நிறைந்தது, அதை தான் பயன்படுத்தணும்னு சொல்கிறோம். நலம்தன நிகழ்ச்சியை கேட்டீங்க. இது வரைக்கும் கருவேலத்தின் மருத்துவ பயன்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதுவரை நிகழ்ச்சியை வழங்கியது சுபகலா. நிகழ்ச்சியின் நிறைவாக வருது பாடல்.

0: நேரம் 2 மணி 1 மணி ஆயாச்சு. நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஃப்ரம் ரெயின்போ 102.6 நிகழ்ச்சியில் அடுத்து தான் நம்ம கேட்க போகிறோம் குக்கோ. உங்களுடைய விருப்பாடலை கேட்குற இந்த நேரத்தில் நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, லைஃப்பில் எப்போவுமே நம்மளுக்கு நிறைய மனக்கஷ்டம் வரும். ஆனால் அதை எல்லாத்தையுமே நம்ம வந்து மனசில் ரொம்ப யோசிச்சுட்டு அந்த கஷ்டத்துலேயே இருந்தோம்னா அந்த கஷ்டத்துக்கான சொல்யூஷன் கிடைக்குமா? கிடைக்காது. அதனால் கொஞ்சம் தள்ளி இருந்து இல்லை கொஞ்சம் ஆறப்போட்டு அந்த கஷ்டத்துக்கான சொல்யூஷன் நீங்கள் கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு, இப்போ குக்கு நிகழ்ச்சியில் பாடல் கேட்கறதுக்காக நம்பர் சொல்லிடலாம். 9 4 3 6 0 7 9 4 9 4 3 3 6 0 7 9 4 என்ற எண்ணில் உங்களுடைய விருப்பப்பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தோட பெயர், உங்கள் பெயர் மற்றும் உங்களோட பெயரை நீங்கள் டைப் பண்ணி மெசேஜாகவும் அனுப்பலாம், இல்லை ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் நோட்டாகவும் அனுப்பலாம். வாய்ஸ் நோட்டாக அனுப்புகிறப்போ கொஞ்சம் கிளியராக அனுப்புங்க. ஓகே, விருப்பப்பாடலை நம்ம ப்ளே பண்ணிடலாம். முதல் விருப்பப்பாடல் யாருடைய பாடலாக ஒழிக்க போகுது அப்படின்னா, யாரடி நீ மோகினி திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க, ஆலம்குளத்திலேருந்து கனி ரவி அவங்களுக்காக அவங்க கேட்ட பாடல் ஒளிபரப்பாக இருக்குது. கேளுங்க, யாரடி நீ மோகினி திரைப்படத்திலேருந்து பாடல் குக்கு நிகழ்ச்சியில்.
1: Can you feel her? Is your heart speaking to her? Can you feel the love?

நேரம் 2:08 ஆகிட்டு இருக்கு. கோ நெய்யர் விருப்ப பாடல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. வாட்ஸ்அப் சாய்ஸ் மூலமா எல்லாருமே அவங்களுடைய பாடலை கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த வரிசையில அடுத்ததான் நம்ம பாடல் கேட்கலாம். முதல்வன் திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க, நல்லூர்ல இருந்து கிறிஸ்டி அரவிந்த். பாடல் வந்துட்டே இருக்குது காற்றலைகளில்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: 2:15 ஆயிட்டு இருக்குது. குக்கோ நேர் விருப்ப பாடல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நீங்களும் விருப்ப பாடல் கேட்கறதுக்கு 9443637 என்ற எண்ணில் உங்களுடைய விருப்ப பாடல், விருப்ப பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தோட பெயர், உங்க பெயர் மற்றும் உங்க ஊரோட பெயரை நீங்க டெக்ஸ்ட் நோட்டாகவும் அனுப்பலாம், இல்ல கிளியரா வாய்ஸ் நோட்டாகவும் அனுப்பலாம். ஓகே, குக்கோ நேர் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம கேட்டுடலாம். திருநெல்வேலியிலேருந்து சௌமியா கேட்டிருக்கிறாங்க பாடல். மின்னலே திரைப்படத்திலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது.

குக்கு நேர் பாடல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்குறீங்க. நாளைக்கு விநாயகர் சிலை எல்லாத்தையுமே வந்து கரைக்கிற நாளாக இருக்கிறதுனால அதுக்கான மாவட்ட நிர்வாகம் வந்து எல்லாத்தையுமே அதற்கான ஏற்பாடுகள், பாதுகாப்பு நடவடிக்கைகள் எல்லாமே எடுத்துருக்குறாங்க. அதையும் நம்ம மதித்து செயல்படணும் அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு, இன்றைக்கி ஆல்ரெடி புரட்டாசி சனிக்கிழமையாக இருக்கிறனால நிறைய கூட்டங்கள் நம்மளால் பார்க்க முடியுது. அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. சாலையோரத்தில் போகும்போது கொஞ்சம் நிதானமாகவே போருங்க. ஹெல்மெட் மற்றும் சீட் பெல்ட்டை அணிந்து பயணப்படுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு, நிகழ்ச்சியில் அடுத்ததாக எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. கோவில்பட்டியிலிருந்து பொன்மலர் செல்வி சுதா, பாடல் வந்துகிட்டே இருக்குது காற்றலைகளில் கேளுங்கள்.

நேரம் 2:26 ஆயிட்டிருக்குது. நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க ஃப்ரம் ரெயின்போ 102.6 லைக் கோட் நேர்விருப்பு பாடல் நிகழ்ச்சி. நேர்விருப்பு பாடல் கேட்கறதுக்காக நம்பர் 9443360079 என்கிற எண்ணில் உங்களுடைய விருப்ப பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தோட பெயர், உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊரோட பெயரை நீங்கள் டெக்ஸ்ட் நோட்டாகவும் அனுப்பலாம், இல்லை கிளியராக வாய்ஸ் நோட்டாகவும் அனுப்பலாம். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம யாருடைய விருப்ப பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, அக்பர், நிஷா, ஷகில், அபிரா, பாத்திமா அவங்களுடைய விருப்ப பாடல். எங்கேருந்து கேட்டிருக்காங்க? ஈரோடு மாவட்டம் கந்தசாமி பாளையத்திலிருந்து. பாடல் வந்துகிட்டே இருக்குது, காற்சலைகளில் கேளுங்கள்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால்புதூர், நாகர்கோவில்.

நேரம் 2:33 நிமிடங்கள். விருப்ப பாடல் கேட்டுட்ருக்குறோம். இந்த வரிசையில் அடுத்ததாக நம்ம விருப்ப பாடல் கேட்க போகிறோம். யாரோடைய விருப்ப பாடல்னா பாலையிலேருந்து ராகவன் கேட்டிருக்கிறாங்க. ஜீன்ஸ் திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேளுங்கள்.

2:40 ஆகியாச்சு. நேயர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 குக்கோ நேயர் விருப்ப பாடல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததா உடையாம்புலியிலிருந்து பால் தினகரன் கேட்டிருக்கிறாங்க மைனா திரைப்படத்திலிருந்து பாடல் காற்றடைகளில் இதோ.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேர்கள் டியூன் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறீங்க ஃப்ரம் ரெயின்போ 102.6ல விருப்பாடல் நம்ம பிளே பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் அடுத்ததாக அம்பா சமுத்திரத்துலேருந்து செல்வநிதியை கேட்டிருக்கிறாங்க. விஐபி திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேளுங்கள்.

நேரம் 2:50 ஆயிட்டிருக்குது. ரொம்ப சென்டிமெண்டான ஒரு சாங் கேட்டாங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம ஒரு பாடல் கேட்க போகிறோம். பட்டத்து யானை திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க, மதுரையிலேருந்து ரஞ்சித்.

நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நிறைய பேர் பாடல்கள் கேட்டிருந்தாங்க. எல்லாரோடைய பாடலும் ப்ளே பண்ண முடியாட்டியும் அவங்களுடைய பேர் சொல்லிடலாம். வீரபாண்டிய புலிக்குளத்திலிருந்து மகிமை தாஸ், கார்த்திக் ராஜா, பூவரசி, முருகலட்சுமி, சதீஷ்குமார் தாஸ் மற்றும் ஷாய்ஷா அதீரன், மருதகுளத்திலிருந்து வீரபாண்டியன், கோவில்பட்டி உமா, ராணி, செல்வி, கற்பகம், கலை, அது மட்டும் இல்லாமல் விளாத்தி குளத்திலேருந்து சுதா, நவீன், ரச்சனா, விஜய், சிவா மற்றும் தூத்துக்குடியிலேருந்து கணேசன் ஆறுமுகம், நடராசன், வீரசிகாமணி, டவுன்லேருந்து மிருந்தா, பாப்பாங்குளத்துலேருந்து மணி, டவுன்லேருந்து எம் கருப்பசாமி, குருவன்கோட்டையிலேருந்து முருகன், நெல்லையிலிருந்து ராஜேஷ், சிவநாடனூர் பகுதியிலிருந்து மாரி, சுந்தரபாண்டியபுரம் பகுதியிலிருந்து மாரியம்மாள், முத்துலட்சுமி, சிங்கம்பாறையிலிருந்து ஜெரால்டினால் மற்றும் மாந்தோப்பிலேருந்து ஆறுமுகசாமி, நெல்லையிலிருந்து உமா. நிறைய பேர் அவங்களுடைய பேர் மட்டுமே அனுப்பிட்டாங்க, அந்த பேரை நம்ம வாசிச்சிருக்கோம். பேரோட சேர்த்து ஊரையும் அனுப்புனீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நிகழ்ச்சியில் இது வரைக்கும் நீங்கள் ஸ்டே டியூன்டாக இருந்தீங்க, அதுக்கு ரொம்பவே நன்றி. எப்போவுமே பாசிட்டிவாக இருங்க, பாசிட்டிவாக இருக்க ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நேரம் 2:56 நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் கேட்டுக்கலாம். கோயம்புத்தூர் மாப்பிள்ளை திரைப்படத்திலேருந்து இந்த பாடலை கேட்டிருக்கிறாங்க. டவுன்லேருந்து ரத்னசேகர் பாடல் வந்துகிட்டே இருக்குது காற்றலைகளில் கேளுங்கள்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்திய இளைஞர்களின் தகுதி மற்றும் திறமை உலகளாவிய நம்பிக்கையை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் திறமைகள் மீது பிரதமர் நம்பிக்கை வைத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதுடன் மகளிருக்கும் அதிக வேலைவாய்ப்பு கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு பூபதி ராஜு ஸ்ரீனிவாச வர்மா கூறியுள்ளார். நிலையான வளர்ச்சிக்கு சுற்றுச்சூழலை பாதுகாப்பது அவசியம் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். கர்நாடகா, தில்லி உள்ளிட்ட பல்வேறு உயர்நீதிமன்றங்களுக்கு 14 புதிய நீதிபதிகளை நியமித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். செமிகண்டக்டர் வடிவமைப்பில் உலகில் உள்ள மொத்த தொழிலாளர்களில் 20% பேர் இந்தியர்கள் என மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து ஜனவரி மாதம் வரை தண்ணீர் விடுவிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கேள்விக்குறியாகியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தை தனியார்மயமாக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் அமமுக உள்ளிட்ட கட்சிகள் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளன. பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா மேலும் 11 டன் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளது. திருச்சி, திருவாரூர், நாகை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா மேச்சிக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 3:02 ஆயாச்சு, கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க திரையருவி. நம்ம திரையருவி நிகழ்ச்சியில் இன்றைக்கும் நேயர்களுக்கு பாடல் வரிகள், அதாவது பாடல் இடைப்பட்ட வரிகளை சொல்கிறோம். நேயர்கள் எல்லாருமே பாடலோட முதல் வரி என்ன, அது என்ன பாடல் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் எப்போதும் போல் இன்றைக்கும் கொடுக்க இருக்கிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0462251132 2561133 அப்படிங்கிற எண்களுக்கு அழைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியின் முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் வீரபஞ்ச புலிக்கத்திலிருந்து முருகன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கலாம் மேடம்?
0: நல்லா இருக்கிறோம் முருகன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: உங்க நேஜிய கேட்டுக்கிட்டே நல்லா இருக்க. கவலைப்பட்டாலும் உங்க நேஜிய கேட்டா சந்தோஷமாயிரும், சந்தோஷமாயிருந்தோம் மேடம்.
0: சரி, சந்தோஷமாவே இருங்க. சரி, சந்தோஷமாவே இருங்க. இப்போ உங்களுக்கான பாடல் வரி ஒன்று சொல்லுதேன், கண்டுபிடிக்கிறீங்களா என்ன பாடல்னு?
1: சொல்லுங்க மேடம்.
0: எண்ணத்தில் நீ இருந்தால் எழுத்துக்கு பஞ்சமில்லை, 1000 பாட்டு எழுதி வைப்பேன்.
1: என்ன பாட்டு?
0: என்ன பாட்டு? என்ன பாட்டு கண்டுபிடிங்க.
1: தெரியலையா மேடம்?
0: தெரியலையா?
1: சரி, மனோரம்பு குக்கோலாம் பாட்டெல்லாம் அசத்துது மேடம்.
0: சரி, சூப்பரா கேட்டுட்டு இருங்க, நன்றி.

0: அடுத்த நேரக்கு வாய்ப்பு கொடுங்க மேடம்.
1: சரி, நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், சுபகலாம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோம், சொல்லுங்க. யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: சாந்தி.
1: சாந்தி, உங்களுக்கு தெரியுமா அது என்ன பாட்டுன்னு?
2: ஆமா, பூவான ஏத்த தொட்டு பொன்னான எழுத்தாலே. அந்த பாட்டு
1: சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீல. எண்ணத்தில் நீ இருந்தால் எழுத்துக்கு பஞ்சமில்லை, ஆயிரம் பாட்டு எழுதி.
2: ஆமா,
1: அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க சாந்தி.
2: சரிமா,
1: நன்றி
2: நன்றி.
1: சாந்தி அழகாக கண்டுபிடிச்சிட்டாங்க அது என்ன பாட்டுன்னு. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம்.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: 3:11 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்னைக்கு திரையருவி நிகழ்ச்சியில் பாடல் வரிகளை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த பாடல் என்ன பாடல் அப்படின்னு சொல்லி நேயர்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய நேயர், வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: நெல்லை மாவட்டம் திருமணஞ்சிலிருந்து கோமதிநாயகம்மா.
0: எந்த ஊர்?
1: நெல்லை மாவட்டம் திருமணஞ்சி.
0: திருமலஞ்சியா?
1: ஆமா ஆமா, கோமதி.
0: சரி சரி, இப்போதான் பேசுறீங்களா? இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா? பேசிருக்கீங்களா? சரி, இப்போ உங்களுக்கு ஒரு பாடல் வரி சொல்லிடலாமா?
1: சொல்லுங்க மேடம்.
0: சிந்தாமல் நின்றாடும் செந்தேனே, சங்கீதம் உண்டாகும் நீ பேசும் பேச்சில்தான். சிந்தாமல் நின்றாடும் செந்தேனே, சங்கீதம் உண்டாகும் நீ பேசும் பேச்சில்தான். சரி, அடுத்த நேயர்கிட்ட கேட்டுடலாம். அடுத்த நேயர் வணக்கம்.
2: அன்பு சகோதரிக்கு மதிய வணக்கம். ஆய்க்குடி சுப்பிரமணியா.
0: ஆய்க்குடியா?
2: ஆய்க்குடி சுப்பிரமணியன்.
0: ஆய்க்குடி சுப்பிரமணியன், சொல்லுங்க, உங்களுக்கு இந்த பாட்டோட வரி தெரியுதா?
2: இன்னொரு முறை சொல்லுங்கம்மா.
0: இன்னொரு முறை சொல்லணுமா?
2: ஆ
0: சரி, சொல்லிடுவோம். ஒரு நிமிஷம் இருங்க. சிந்தாமல் நின்றாடும் செந்தேனே, சங்கீதம் உண்டாகும் நீ பேசும்
2: பேச்சில்தான்.
0: இல்ல இல்ல இல்ல, தெரியலையா? சரி, நம்ம அடுத்த நேர் வரும்போது கேட்டுடலாம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட நேயர்கள் வந்து கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நேராது இந்த பாடலை கண்டுபிடிச்சிடுவாங்க. சிந்தாமல் நின்றாடும் செந்தேனே, சங்கீதம் உண்டாகும் நீ பேசும் பேச்சில்தான். இது என்ன திரைப்பட பாடல்? இந்த பாடல் வரியை வந்து சொல்லுங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்கலாம்.

0: 3:19 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 திரையருவி. நிகழ்ச்சியில் இன்னைக்கு பாட்டோட வரிகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், பாடல்களை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வகையில் பாடல் சொல்லியிருந்தோம், சிந்தாமல் நின்றாடும் செந்தேனே, சங்கீதம் உண்டாகும் நீ பேசும் பேச்சில்தான். இந்த பாடலுக்கான முதல் வரி என்ன, இதை யார் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறோம் நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய நேயர். வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? கட்டேரிப்பட்டி விஜயா. சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமா அந்த பாட்டோட வரி?
1: சொன்னே,
0: சிந்தாமல் நின்றாடும் செந்தேனே, சங்கீதம் உண்டாகும் நீ பேசும் பேச்சில்
1: தான்.
0: தெரியலையா? நம்ம நிகழ்ச்சியில குழுவே கிடையாது. பாடல் வரிகளை கொடுத்து தான் கண்டு முடியும். சரி, இது வந்து நம்ம கிட்டத்தட்ட 2 நேயர்கிட்ட கேட்டாச்சு, தெரியலை. அதனால் இது என்ன பாடல் அப்படிங்கிறத நானே சொல்லிடுறேன். வளையோசை கலகல கலவன அந்த பாடல். இடையில வர்ற வரி தான் தெரியலையா? நன்றி, நன்றி. அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்,
2: வணக்கம்.
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: கேடிஷ் நகர்ல இருந்து லட்சுமி. இந்த வடையில் ஓசை ஆன்சர் பண்றதுக்கு தான் போட்டேன்.
0: அப்படியா? அதெல்லாம் நிறைய நேரத்து கேட்டமே நான் அதை சொல்லிட்டே. இப்போ உங்களுக்கு ஒரு பாடல் வரி கொடுத்துடலாமா?
2: கொஞ்சம் பழைய பாட்டா கொடுங்க.
0: கொஞ்சம் இடைக்கால பாட்டு தான் இது எல்லாமே. மேகம் ஒன்று நேரில் இங்கு வாழ்த்த வந்ததடி, தாகம் கொண்ட பூமி நெஞ்சில் சேர்ந்து கொண்டதடி. என்ன பாட்டுன்னு தெரியுமா?
2: சொல்லுங்க.
0: மேகம் ஒன்று நேரில் இங்கு வாழ்த்த வந்ததடி, தாகம் கொண்ட பூமி நெஞ்சில் சேர்த்து கொண்டதடி.
2: கண்டுபிடிக்க முடியல.
0: அது கண்டுபிடிச்சிட்டீங்க, இதை கண்டுபிடிக்க முடியல. சரி, இதை அடுத்த நேரத்தை கேட்கலாம். சரியா?
2: சரி,
0: நன்றி. நம்ம நிகழ்ச்சியில இப்போ ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம்.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க திரையருவி. திரையருவி நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: வணக்கம், தென்காசி மாவட்டம் பூலாங்குளத்துல இருந்து முத்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கிறோம் முத்து, நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கும்.
4: உங்களுக்கு அந்த கேட்ட பாடலுக்குள்ள வரி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா?
5: மறுபடியும் சொல்லுங்க.

0: தாகம் ஒன்று நேரில் இங்கு வாழ்த்த வந்ததடி, தாகம் கொண்ட பூமி நெஞ்சில் சேர்த்து கொண்டதடி.
1: யூத் படத்திலோட சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கை
0: இல்ல இல்ல இல்லைய
1: அப்படியே அந்த மாதிரி வரி வரும்
0: இல்ல. ஆனா இது அது இல்ல. சரி, அடுத்த நேட்டை கேட்டுருமா?
1: சரியா தெரியல.
0: சரி, கேட்டுருவோம் அடுத்த நேட்டை கேட்டுருவோம். நன்றி, வணக்கம். மேகம் ஒன்று நேரில் இங்கு வாழ்த்த வந்ததடி, தாகம் கொண்ட பூமி நெஞ்சில் சேர்த்து கொண்டதடி. இந்த பாடலோட வரி யாரும் கண்டுபிடிக்கலையே, இன்னும் கண்டுபிடிக்கல. இது என்ன பாடல் அப்படின்னா, காதல் கவிதைகள் படித்திடும் நேரம், அந்த பாட்டு தான் இந்த பாட்டு. சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாட்டை கேட்போம்.

0: 3:35 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 திரையருவி திரையருவி நிகழ்ச்சியில் பாடலின் இடைப்பட்ட வரிகளை சொல்லிட்டு இருக்கிறேன். நேயர்கள் பாடலின் முதல் வரியை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
0: சாத்தன்குடி முருகன், ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசி. நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லமா இருக்கேன்.
0: சரி, உங்களுக்கான ஒரு பாடல் வரியை கொடுத்துடலாமா? ஆழ்கடலின் சங்காக நீள்கழுத்து அமைந்தவளோ, யாழிசையின் ஒளியாக வாய்மொழிதான் மலர்.

0: ரொம்ப நாள் ஆச்சு அவங்க
1: ஆமா
0: கிட்ட பேசி.
1: ஆமா மேடம், உங்க அதுக்கு நிகழ்ச்சியிலே வந்தா உங்கள்கிட்ட பேசணும் எல்லாம் நல்லா இருக்கீங்களா கேட்கற தனிதான். நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் மேடம்.
0: சரி, உங்களுக்கான ஒரு பாடல் வரியை கொடுத்துடலாமா?
1: சொல்லுங்க மேடம். அருமையான பாடல் ஒரு சொல்லுங்க, டக்குன்னு சொல்லிடுறான்.
0: ஆழ்கடலின் சங்காக நீள் கழுத்து அமைந்தவளோ, யாழிசையின் ஒளியாக வாய்மொழிதான் மலர்ந்தவளோ.
1: ஆழ்கடலின் சங்காக இந்த பாட்டு, ஆழ்கடல் சங்காக வெற்றி ஈர்த்தி என்று சொல்லு கோயில் மணி அந்த பாட்டா
0: இல்லையே?
1: ஆழ்கடல் சங்காக,
0: ஆழ்கடலின் சங்காக நீள் கழுத்து அமைந்தவளோ, யாழிசையின் ஒளியாக வாய்மொழிதான் மலர்ந்தவளோ. சரி, அடுத்த நேயர்கிட்ட கேட்டுருமா? அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கிறீங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? கேடிசி நகர் சிவா, உங்களுக்கு இந்த பாட்டு தெரியுமா?
2: நிலவு ஒரு பெண்ணாகி.
0: சூப்பர் சூப்பர், சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க சிவா, நன்றி. சிவா வந்து சூப்பரா கண்டுபிடிச்சிட்டாங்க அது என்ன பாடல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டுடலாம்.

0: 3:43 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 திரையருவி. திரையருவியில அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: குற்றாலத்திலிருந்து குமார்.
0: குற்றாலம் குமார், ரொம்ப நாள் ஆச்சு போல உங்ககிட்டயும் பேசி.
1: ஆமா மேடம், லைனே கிடையாது.
0: சரி, உங்களுக்கான பாடல் ஒன்று கொடுத்துடலாமா, சொல்லிடலாமா?
1: சொல்லுங்க மேடம்.
0: தண்டோடு பூவாடுது, வண்டு தாகங்கள் கொண்டாடுது, உன்னை கண்டதும் என்னை கண்டதும் உண்டாகுமோ தேன்.
1: பழைய பாட்டு மாதிரி
0: கொஞ்சம் இடைக்கால பாடல்
1: தான்.
0: தண்டோடு பூவாடுது, வண்டு தாகங்கள் கொண்டாடுது, உன்னை கண்டதும் என்னை கண்டதும் உண்டாகுமோ தேன். நிகழ்ச்சியில இந்த பாடல் தான் கொடுத்திருக்கிறேன். தண்டோடு பூவாடுது, வண்டு தாகங்கள் கொண்டாடுது, உன்னை கண்டதும் என்னை கண்டதும் உண்டாகுமோ தேன். இந்த பாடல் என்ன பாடல் அப்படிங்கறத கண்டுபிடிங்க. அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

மூன்று மணி 50 நிமிடம் ஆயாச்சு, கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 திரையருவி. திரையருவி நிகழ்ச்சியில் ஒரு பாடல் வரி கொடுத்துருந்தேன், தண்டோடு பூவாடுது வண்டு தாகங்கள் கொண்டாடுது உன்னை கண்டு.

கண்டதும் எண்ணெய் கண்டதும் உண்டாகுமோ தேன் அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு யார் பதில் சொல்கிறாங்கன்னு கேட்போம். வணக்கம் நேர் வரல. இந்த பாட்டு என்ன பாட்டு அப்படின்னு கண்டுபிடிங்க. பாடல் வரிகளை மீண்டும் கூட சொல்கிறேன். தண்டோடு பூவாடுது, வண்டு தாகங்கள் கொண்டாடுது, உன்னை கண்டதும் எண்ணெய் கண்டதும் உண்டாகுமோ தேன் அப்படிங்கிற பாடல் வரிகள் தான். இந்த பாடல் வரிகளை கண்டுபிடிக்காங்களான்னு பார்ப்போம். வணக்கம். சரி, இது பாடல் என்னன்னு நானே சொல்லியிருந்தேன். புதிய பூவிது பூத்தது அந்த பாடல் தான் இந்த பாடல். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு வரலாம்.

நேர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.6 திரையருவி நிகழ்ச்சி தான் இதுவரைக்கும் கேட்டு ரசிச்சிங்க. நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு பாடல் வரிகளை கொடுத்து, அதாவது இடைப்பட்ட பாடல் வரிகளை சொல்லி அந்த பாடலோட முதல் வரியை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தோம். நிறைய நேயர்கள் பங்கேற்றாங்க. பங்கேற்ற நேயர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிட்டு விடைபெறுறேன். திரையருவி நிகழ்ச்சி வருகிற பாடலோடு நிறைவு பெறுகிறது. நன்றி.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்திய இளைஞர்கள் திறன்மிக்கவர்களாகவும் உலக அளவில் நம்பிக்கையை பெற்றுள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் திறமைகள் மீது பிரதமர் நம்பிக்கை வைத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இளைஞர்களுக்கு அரசு வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதுடன் மகளிருக்கும் அதிக வேலைவாய்ப்பு கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு பூபதி ராஜு ஸ்ரீனிவாச வர்மா கூறியுள்ளார். அரசு பணி என்பது நாட்டிற்கு சேவை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாகும் என்று மத்திய இணையமைச்சர் திரு ராஜ்பூஷன் சௌத்ரி தெரிவித்துள்ளார். நிலையான வளர்ச்சிக்கு சுற்றுச்சூழலை பாதுகாப்பது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். உலக அளவில் செமி கண்டக்டர் வடிவமைப்பு துறையில் ஈடுபட்டுள்ளவர்களில் 20% பேர் இந்தியர்கள் என மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தல்களுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து ஜனவரி மாதம் வரை தண்ணீர் விடுவிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கேள்விக்குறியாகியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தை தனியார் மயமாக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் அமமுக உள்ளிட்ட கட்சிகள் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளன. திருச்சி, திருவாரூர், நாகை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டான்டின் பிட்டோன் இணை பட்டம் வென்றது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா மீச்சிக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டி ஜப்பானில் இன்று வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இனிய வணக்கம் நேர்களே. நேரம் சரியா 4:03 ஆயாச்சு. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. அசத்தலா பொதிகை தும்பி நிகழ்ச்சியை ஆரம்பிச்சாச்சு. பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் எப்போதும் போல நீங்கள் கேள்வி கேட்கணும், நாங்கள் பதில் சொல்லணும், நாங்கள் கேள்வி கேட்கணும், நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு தான் விளையாட இருக்கிறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக என் கூட
1: உங்கள் அன்பு ஷாயிரா பானு.
0: ஆ, சாகிரா பானு அக்காவும் வந்துட்டாங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்க போகிறாங்க. இது வரைக்கும் அக்காவும் நானும் நிகழ்ச்சி பண்ணதே கிடையாது சேர்ந்து.
1: இதுதான்
0: ஃபஸ்ட்டு டைம், முதல் முறையாக வந்து நிகழ்ச்சி பண்ண இருக்கிறோம். சரி, நம்ம நிகழ்ச்சியில் நேர்கள் எல்லாருமே கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0462-2161-3 அப்படிங்கிற எண்களுக்கு அழைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய முதல் நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: சரி,
0: உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணுமே.
2: பார்த்தா உடனே டக்குன்னு சொல்லிட்டு
0: டக்குன்னு சொல்லிட்டு

0: சரி, கால் நான்கு நடக்காது, கண் ஆயிரம் இமைக்காது, அது என்ன?
1: கால் நான்கு நடக்காது, கண்
0: ஆயிரம் இமைக்காது. என்னன்னு தெரியுதா? கண்டுபிடிச்சிட்டீங்களே நீங்களும். அப்போ உங்களுக்கு ஒரு மார்க், எனக்கு ஒரு மார்க்கா? நன்றி நன்றி அம்புஜம்மா.
2: நன்றி நன்றிம்மா.
0: நம்ம நிகழ்ச்சியில இப்போ ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம்.

0: 4:11 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி. பொதிகை தும்பி நிகழ்ச்சியில நேயர்கள் வந்து விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில அடுத்து வரக்கூடிய நேயர் யாரு, எங்கே இருந்தேன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார், எங்க இருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கிறோம் மாவடிக்கால் மகாலட்சுமி. பேசுங்க, அவங்கிட்ட தான் கேள்வி கேட்க போறீங்க.
1: கேள்வி கேளுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் கேக்குறீங்களா நான் கேக்கவா?
2: நீங்களே ஃபர்ஸ்ட் கேளுங்க. எனக்கு ஈஸியா, எனக்கு எப்படி சொல்லுவானோ பயமா இருக்குது.
0: பயமா வேற இருக்கா?
1: பயமா வேற இருக்கா? சரி நான் கேக்குறேன். நான் இப்போ ஒரு பூக்களுடைய பெயர்களை சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி நீங்க காணா போட்டு சொல்லணும். ஓகேவா? ரொம்ப ஈஸி தான். பூக்களுடைய பெயர்களை சொல்லுவேன், ஒவ்வொரு பெயரா சொல்லுவேன். நீங்க அதுக்கு முன்னாடி காணா சேர்த்து சொல்லணும். க ஒவ்வொரு எழுத்துக்கும் முன்னாடியும் முல்லை. ஐயோ, ஒவ்வொரு எழுத்துக்கும் முன்னாடி சொல்லணும். மூணா ஒரு எழுத்து இல்லு லை. இப்ப ரோஜா உதாரணமா சொல்லும் போது ரோல வருதுல ரோ, கரோ. நம்ம ஜானல கஜா, கரோ கஜா அப்படி வரணும். இப்ப முல்லை சொல்லியிருக்கேன். ஆ சொல்லுங்க. இடையில எல் ஒவ்வொரு வார்த்தைக்கும் முன்னாடி காணா போடணும். இப்ப முல்லை என்னன்னா கமோ. ஆ, அடுத்தால என்னது
2: சொல்லுங்க.
1: ஐயோ, இவங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன்.
0: நீங்க அந்த புல் எழுத்துக்கும் உடையில கா போடணும்னு சொல்றாங்க. கமு, கல்லு, கலை.
1: இப்போ முல்லைன்னு சொல்றேன்ல, அதான் மனசுல அப்படியே நிறுத்திக்கிட்டு அப்படி சொல்லணும். ஈஸி தானே? சொல்ல முடியலையா?
0: குழம்பு தான் உங்களுக்கு. சொல்ல முடியல,
1: சொல்ல முடியலை, குழம்புது. சரி, அப்ப தாமரன்ற வார்த்தையில ஒரு மூணு பாட்டு படிங்க.
2: நன்றி,
0: வெற்றி பெற்றீங்க. நன்றி. ஆமா, நீங்க தான் கேக்கணும்.
2: பாட்டு வரி சொல்லுவேன்.
1: சொல்லுங்க.
2: என்ன படம், என்ன பாட்டுன்னு சொல்லணும்.
1: சரி சொல்லுங்க பாப்போம்.
2: இரண்டு விழியில் ஒரு கடிதம் எழுதி போட்டது, படிச்சு படிச்சு உருகி என்னை பாடா படுத்தது.
1: பழைய பாட்டா
0: கண்டுபிடிக்கிறீங்களா?
1: பழைய பாட்டா. கொஞ்சம் நேரம் சொல்லுங்க.
0: கண்டுபிடிங்க
1: அது. கொஞ்சம் அந்த பாட்டாவே கொஞ்சம் படிங்க, கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்ப்போம்.
2: இரண்டு விடு

0: கடிச்சு பழுக்கி ஊறி என்னை பாடா படுத்தது.
1: இடையில உள்ள வரிகள் என்ன எனக்கு கண்டுபிடிக்க தெரியலையே.
2: நேரமும் போட்டு விட்டாச்சு, நேரம் போயிட்டு இருக்கு.
1: சுபக்கெல்லாம் தெரியுதா உங்களுக்கு?
2: எனக்கெல்லாம் தெரியாதுப்பா.
1: எனக்கு தெரியலையாம்மா.
0: தெரியலையா?
2: சாகிரா அக்காவுக்கு தெரியலையாம்.
1: நன்றி.
2: நம்ம ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.

0: நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியிலிருந்தே 1197 கிலஹெர்ட்ஸிலும் 102.6 மெகா ஹெர்ட்ஸிலும் பொதிகை தும்பி ஜாய்ஃபுல் அண்ட் கலர்ஃபுல் கேம் ஷோ.
1: நான்கு மணி 21 நிமிடத்தில் அடுத்ததாக யார் வரான்னு கேட்டுடலாம். வணக்கம்.
0: ஹலோ வணக்கம்
2: மேடம்.
1: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: வணக்கம்.
1: யாழினி சொல்லுங்க, இன்னைக்கு உங்ககிட்ட கேள்வியை நீங்க கேக்குறீங்களா இல்ல நான் கேக்கவா?
3: நீங்க ஃபர்ஸ்ட் கேளுங்க.
1: நான் ஃபர்ஸ்ட் கேக்கவா? சரி ஓகே. நான் என்ன க்வெஸ்சன் கேட்டாலும் அதுக்கு ஆன்சரும் வந்து ரிப்பீட் க்வெஸ்சன் மாடல்லயே இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி தரேன். உங்க பேர் என்ன அப்படின்னு நான் கேக்குறேன் அப்படின்னா, என் பேர் ஏன் உங்களுக்கு தேவை? அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது நீங்கள் கேள்வியாகவே வரணும் திரும்ப. அது நீங்கள் எப்படி சொன்னாலும் தெரியும். இப்போ உங்கள் பேர் என்ன அப்படின்னு நான் கேட்குறேன்னா, நீங்கள் உடனே என் பேர் எதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்? கேள்வியாகவே கேள்வி வரணும். நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: நீங்கள் கேட்குறதே நானும் அந்த க்வெஸ்சன் எடுத்து உங்களுக்கு கேட்கணும்.
1: ஆ, க்வெஸ்சனாகவே வரணும் ஆன்சர்.
3: ஓகே,
1: கேட்டுடலாமா? சரி, 40 செகண்ட் போட்டு விட்டாச்சு. யாழினி என்ன சாப்பிட்டீங்க?
3: என்ன சாப்பிட்டேன்னு எனக்கு தெரியாது.
1: பதிலா சொல்லக்கூடாது, கேள்வியெல்லாம் சொல்லணும். நான் என்ன சாப்பிட்டா உங்களுக்கு என்ன அப்படி கேட்கணும். முடிஞ்சு போச்சு. பசிக்குதுன்னு மொபைல கடிச்சு சாப்பிட்டாங்களா? இங்க டியூரேஷன் போட்டு விட்டுடுவோம். மொபைல கடிச்சு ஏன் சாப்பிட்டாங்க? ஏதாவது க்ளூ கொடுங்க.
3: க்ளூ வந்து அது ஒரு சாப்பாடு சம்பந்தப்பட்டது.
1: சாப்பாடோட சம்பந்தப்பட்டதா? என்னது? ஆண்ட்ராய்டு மொபைல். ஆப்பிள் ஆப்பிள். அதனாலயா?
3: ஆப்பிள் ஐபோன்
1: சொல்லிட்டேல்ல.
0: ஆப்பிள்
3: ஐபோன்.
1: அது ஆப்பிள் ஐபோன், அதனால அத கடிச்சு கடிச்சு சாப்பிட்டுருக்காங்க.
3: ம்,
1: அவ்வளவுதானே?
3: சும்மா கடிஞ்சு. ஓகே.
1: ம்,

0: சரி, அப்ப நான் வெற்றி பெற்றுட்டேனா?
1: நீங்க தான்
0: அப்ப எனக்கு தான் ரெண்டு மார்க்கு.
1: நீங்க
0: ரெண்டு மார்க் எனக்கு தான். சரி, எனக்கே வச்சுக்கிறாங்க. போயிட்டு வாங்க யாழினி. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டீங்களா? ஆ, காலேஜ் படிக்கீங்களா? நான் ஸ்கூல் ஸ்கூல் படிக்கிற பிள்ளை மாதிரியே பேசுறீங்களா? அதான் ஸ்கூலு தான் படிக்கீங்களோன்னு நினச்சிக்கிட்டேன். யாழினி, மறக்காம பொதிகை தும்பியில கலந்துக்கிறீங்க ஒவ்வொரு முறையும். பொதிகை தும்பி நிகழ்ச்சி பிடிக்குமா உங்களுக்கு? ஓ, அதனாலதான் கலந்துக்கிறீங்க. அப்ப உங்க காலேஜ்ல இருக்கிற மத்த பொண்ணுங்களையும் பேச வைங்க. யாழினி, உங்க காலேஜ் பொண்ணுங்களையும் பேச வைங்க, சரியா? பேச மாட்டாங்களா? சரி, ஓகே யாழினி, ஒரு பாட்டு கேப்போம்.
1: ட்ரை பண்ண சொல்றேன், நான் அது பேசுவாங்க சொல்றேன்.
0: சரி, நன்றி யாழினி, நன்றி.
1: ஆ, தேங்க் யூ.
0: நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம்.

0: 4:31 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. பொதிகை தும்பி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில நேயர்கள் எல்லாரும் வந்து கலந்துகிட்டு இருக்கிறாங்க, நிறைய நேயர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில அடுத்து யார் வராங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: நான் நெல்லையிலிருந்து கண்ணம்மா பேசுறேன்.
0: சொல்லுங்க, இன்னைக்கு அவங்க கிட்ட நீங்க தான் கேள்வி கேட்கணுமா இல்ல அவங்க கேட்கட்டுமா?
1: நீங்க ஃபர்ஸ்ட் கேக்கீங்களா?
2: நான் ஒரு விடுகதை கேக்குறேன்.
0: கேளுங்க.
2: அதாவது ஒரு ஒரு அம்மா வந்து ஒரு மூட அரிசிய சாதம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த சாப்பாட்ட பையன் தலையில ஒரு அண்டால போட்டு எடுத்துட்டு ஒரு குளக்கரைக்கு போய் சாப்பிடுறான். சாப்பிட்டுட்டு அந்த குளத்தண்ணி அம்முடைய குடிக்கிறான். பாவி சாப்பாடு தான் அவனால சாப்பிட முடிஞ்சது. அதை மறுபடியும் தலையில வச்சுட்டு நடக்கும்போது ஒரு பருந்து வந்து அந்த அண்டாவை தூக்கின்னு போயிருது. அந்த சாதத்தை சாதத்தை சட்டியோட தூக்கின்னு போய் ஒரு மரத்துல வைக்குது. அந்த மரக்கிளை ஒடிஞ்சி விழுற நிலைமையில இருக்கு. அந்த கிளைய ஒரு பொண்ணு தன் தலைமுடியால கட்டி இழுத்துக்கிறான். இப்போ இதுல தலைமுடி பலமா அல்லது அந்த பருந்து பலமா அல்லது அந்த சாதத்தை தூக்கிட்டு வந்த அந்த பையன் பலமா பலசாலியா?
0: யார் பலசாலின்னு கேக்குறாங்க?
1: யார் பலசாலின்னு சொல்லணும்
0: சொல்லுங்க.
1: அது ரொம்ப நீளமா வேற இருக்கு. பருந்து இது சட்டியை தூக்கிட்டு போகுதுன்னு சொன்னீங்க, அப்புறம்
2: அது பலசாலியா அல்லது அந்த சாதத்தை சுமந்துட்டு வந்த அந்த பையன் பலசாலியா? அந்த பொண்ணு தலைமுடியால கட்டி இருக்காளே அந்த ஒடிஞ்சு விழற மரத்தை,
1: அது பலசாலியா? சிக்கலால இருக்கு. எது பலசாலி?
2: சிக்கலால ஈஸி தான். நம்ம நம்ம சார்ந்த பதில் தானே.
1: ஏதாவது குழு கொடுங்க.
2: முடிதான் பலம் பொருந்தியது. பெண்கள் முடி.
0: ஒரு மார்க் வாங்கிட்டீங்க. சரி, இப்போ உங்க
1: சாரிதான் நானும் சொல்லணும்னு இருந்தேன், முடிதான் சொல்லணும்னு இருந்தேன், அப்புறம் யோசிச்சுட்டேன். சரி, இப்ப நானும் உங்களுக்கு ஒரு விடுகதை கேக்குறேன், அதுக்கு சொல்றீங்களா? பாப்போம்.
2: சொல்லுங்க.
1: முட்டுக்களாய் வெண்ணிற பட்டுடுத்தி இருப்பாள், சரஸ்வதி தேவியும் அல்ல. 100 பிள்ளைகளுடன் சேர்ந்திருப்பாள், காந்தாரி மாதாவும் அல்ல. சூடாமணியில் ஜொலிப்பாள், மகாராணியும் அல்ல. யார் அவள்? சொல்லுங்க பார்க்கலாம். இதை நம்ம எல்லா வீட்லயும் இருக்குது, நமக்கு எல்லாத்துக்கும் பயன்படக்கூடியது. ஒரு பொருள்.
2: அதுவும்
1: இல்லை.
2: டைம்
1: போய்கிட்டு இருக்கு.
2: சமையல் சாப்பிடுற சாமான அது.
1: ஆமாம், நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கும், நமக்கு வந்து பயன்படக்கூடிய ஒரு பொருள், நம்ம சமையலுக்கு பயன்படக்கூடிய பொருள்.
0: வெங்காயமா?
1: இல்லை. சொல்லட்டும், அவங்க சொல்லட்டும், யோசிச்சு
0: முடிஞ்சிருச்சு.

0: முடிஞ்சது, எனக்கு முடிஞ்சது.
1: நீங்களே சொல்லுங்க.
0: வெள்ளை பூண்டு.
1: ஓ சரி சரி சரி,
0: வெள்ளை பூண்டு
1: சரியான கதைதான்.
2: அதான் வெங்காயம்னு நினைச்சேன்.
0: அவங்க வெங்காயம் சொன்னாங்க, வெண்ணிற பட்டுடுச்சின்னு
1: சொன்னேன்ல,
0: வெங்காயம் வெங்காயம் இல்ல, அது வெள்ளை பூண்டு. அது நல்லா சேர்ந்து கோர்த்து இருக்கல, அப்படி சேர்ந்து இருக்கல, அது அந்த நடுவுல ஒரு கொண்டா இருக்கு, சூடாமணி.
1: கொஞ்சம் யோசிக்கணும்,
0: கொஞ்சம் யோசிக்கணும். இப்ப மார்க் எனக்கு.
2: நன்றி நன்றி
0: நன்றிமா.
2: இப்போ ஒரு பாட்டை கேட்டுருவோமா?
0: கேட்டுருவோம்.
3: Dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong dong d

0: 4:41 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி. பொதிகை தும்பி நிகழ்ச்சியில நேயர்கள் எல்லாரும் அசத்தலா கலந்து கொண்டு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில நம்ம நிகழ்ச்சியில அடுத்து வரக்கூடிய நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம்.
2: அன்பு சார் இருவருக்கும் மாலை வணக்கம். என்று அன்பா நேர் குற்றம் அம்பல வாங்க
0: சொல்லுங்க. கேள்வியை நீங்க கேக்குறீங்களா? நல்லா இருக்கும்.
2: சரிமா,
0: நீங்க கேக்குறீங்களா?
2: நீங்க கேக்குறத கேட்டுமா, நான் கேக்குறத நீங்க கேக்குறீங்களா?
0: நீங்களே கேளுங்க. எப்படினாலும் நீங்க கேக்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியாது.
2: ஒரு ஆங்கில சொல்,
0: சரி,
2: தமிழ்ல எழுதிக்கலாம்,
0: சரி.
2: அதுல மூணாவது எழுத்து எடுத்து விட்டால் ஒரு உயிரினம் வரும், அது என்ன? ஒரு ஆங்கில சொல் தான், அது தமிழ்ல எழுதிக்கலாம். தமிழ்ல பாக்கும்போது மூணாவது எடுத்துட்டா ஒரு உயிரினம் வரும், அது என்ன?
0: சத்தியமா தெரியாது எனக்கு, ஏதாவது க்ளூ கொடுங்க.
2: க்ளூ சொல்லணுமா? ஒரு உயிரினம், அது வந்து ஒரு ஓடக்கூடியது.
0: ஓடக்கூடிய உயிரினம் நிறைய இருக்கே.
2: மரத்தில் ஏறக்கூடியது.
0: மரத்தில் ஏறக்கூடியது பூனை?
2: பூனை இல்ல.
0: அணில்
2: எடுத்தா இது வரும்.
0: அணில்
2: நாலு எழுத்து சொல்லு, மூணு எழுத்து எடுத்தா தான் இந்த உயிரினம் வரும்.
0: சரி, நேரம் முடிஞ்சு போச்சு, நீங்களே சொல்லுங்க.
2: எனக்கா மார்க் உங்களுக்கு அணில் சொல்லிட்டே இல்ல.
0: ஆமா, மரம் ஏறும் நீங்க க்ளூ கொடுத்தேனோ பூனைக்கு எடுத்து அணில்னு சொன்னேன்.
2: அணில் கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. க்ளூ கொடுத்தா ரைட். ஓகே,
0: சரி. இப்போ
2: நீங்க கேளுங்க.
0: உங்ககிட்ட கேட்கலாம், நான் என்ன கேள்வி கேட்டாலும் நீங்க ஒரே ஒரு வார்த்தையில மட்டும் தான் பதில் சொல்லணும்.
2: அப்படியா?
0: ஆமா, ஒரு வார்த்தை மட்டும் தான் வரணும், கூட வார்த்தை வர கூடாது.
2: அப்படியே ஒரே வார்த்தையில முடிச்சா அப்படியே சொல்லணும்.
0: ஆ, ஒரே வார்த்தையில பதில் சொல்லணும்.
2: சரி சரி,
0: நேரத்தை போட்டு விட்டுக்கலாம். உங்களுக்கு பிடித்த உணவு?
2: சப்பாத்தி.
0: உங்களுக்கு பிடித்த நடிகர்?
2: ரஜினிகாந்த்.
0: உங்களுக்கு பிடித்த பாடல்?
2: மதுரையில் பிறந்த மீன் கொடி.
0: ஒரு வார்த்தையில தான் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன்.
2: அப்ப மதுரை. மதுரை
0: ஏன் நீங்க பாட்டு பாடி அவுட் ஆயிட்டீங்கல்ல?
2: பாட்டு பாடி சொன்னேன்,
0: பிடித்த பாடல் தான் கேட்டேன். அப்ப மதுரை தானே சொல்லணும்? மதுரையில் வந்து
2: சொல்லணும். மதுரை.
0: சரி, மழை வருதுன்னா உங்களுக்கு முதல்ல நினைவுக்கு வருவது எது?
2: குடை.
0: காலையில எழுந்ததும் முதல்ல என்ன செய்வீங்க? டைமும் முடிஞ்சு போச்சு. நீங்க உடையில வந்து ஒரு அந்த மதுரையில் மறந்த அந்த பாட்டை பாடிட்டீங்க. ஆமா, ஒரே வார்த்தை தான் சொல்லியிருக்கணும், அதை சொல்லிட்டீங்க. சரி, இருந்தாலும் இவ்வளவு நேரம் முயற்சி பண்ணதுக்காக உங்களுக்கு ஒரு மார்க் கொடுத்துடலாம்.
2: நம்ம
0: நிகழ்ச்சியில இப்போ ஒரு பாடல் கேட்டுட்டு வரலாம்.

0: 4:50 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 1197 kHz கேட்டுட்டு இருக்கீங்க பொதிகை தும்பி. நம்ம பொதிகை தும்பியில அசத்தலா விளையாண்டுட்டு இருக்கிறோம். நேயர்களோட கேள்வி அவங்க கேட்கறாங்க, நாங்க பதில சொல்றோம். நாங்க கேள்வியை கேட்கறோம், அவங்க பதில சொல்றாங்கன்னு மாத்தி மாத்தலா விளையாண்டுட்டு இருக்கிறோம். நேயர்களோட கேள்வி அவங்க கேட்கறாங்க, நாங்க பதில சொல்றோம். நாங்க கேள்வியை கேட்கறோம், அவங்க பதில சொல்றாங்கன்னு மாத்தி மாத்தி பேசி விளையாண்டுட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்து வரக்கூடிய நேயர் யாருன்னு பாத்திரலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
2: ஜாயின்புல் கார்புலுக்கு வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு.
1: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்.
2: வெரி குட்.
1: இப்ப கேள்வி நீங்க கேக்குறீங்களா? நான் கேக்குறேன். நான் கேக்குறேன். வழக்கமா நீங்க கேக்குற மாதிரி தான் கேட்க போறேன். ஆமா. 7 எழுத்துக்கள் கொண்ட ஊரினுடைய

0: சரி,
1: முதல் இரண்டு எழுத்துக்கள் சேர்த்தால் நாடு நாடு வரும்.
0: சரி,
1: நான்கு ஐந்து அந்த எழுத்துக்கள் சேர்த்தால் பெரியது என பொருள் தரும்.
0: பெரியவை.
1: பெரியதுன்ற அந்த மீனிங்ஸில் வரும். ஆறு ஏழு எழுத்துக்கள் சேர்ந்தால் பெண்ணின் பெயர், ஒரு பெண்ணின் பெயர். ஆறு ஏழு முதல்ல வந்து எழுத்துக்கள் வந்து ஏழு எழுத்துக்கள், ஏழு எழுத்துக்கள் கண்ட ஊரினுடைய பெயர். முதல் இரண்டு எழுத்துக்களை நம்ம சேர்க்கும்போது ஒரு நாடை குறிக்கும். நான்கு ஐந்தும் சேர்ந்தால் பெரியது என பொருள் தரும். ஆறும் ஏழும் சேர்ந்தால் பெண்ணின் பெயர் வரும். அது எந்த ஊர்? எந்த ஊர்னு சொல்லுங்க. பக்கத்தில் உள்ள பக்கத்தில் உள்ள ஊர். பக்கத்தில் உள்ள ஊர்
0: நாகர்கோவில்.
1: நாகர்கோவில் இல்லை.
2: டைம் போட்டுவிடுமா?
1: ம், போடுங்க.
0: திருநெல்வேலி
1: இல்லை. ஆறு ஏழு எழுத்துக்கள் சேர்த்தா ஒரு பெண்ணுடைய பெயர் வரும்னு சொல்லியிருக்கேன். திருநெல்வேலியில் லாஸ்ட்ல வேலி தானே வருது. பாளையம் கோட்டை இல்லை.
0: ராமநாதபுரம்.
1: அது எப்படி சார் வரும்? ராமநாதபுரம் அப்படிங்கும் போது கேக்குறீங்க. டைம் முடிக்கிட்டு இருக்கு.
2: முடிய போது
0: தெரியல.
1: சேரன் மகாதேவி.
0: சேரன் மகா, ஓகே. சேரன் என்ன?
1: சேரநாடு. மகா பெரியது, தேவி பெண்ணினுடைய பெயர்.
0: ஓகே ஓகே ஓகே. அப்படி யோசிச்சுட்டே வந்தேன். இந்த ஊர் விட்டுட்டு
2: அவங்க ஊர் நம்ம ஊர் பக்கத்து ஊருன்னு வேற சொன்னாங்க.
0: அப்படியே அக்ஷர மக்களுக்கு.
2: சரி, இப்ப நீங்க கேளுங்க.
1: நீங்க கேளுங்க.
0: சரி, அவர் கேள்விக்கிட்டா மேடம்.
1: இப்ப நீங்க சொல்லுங்க.
0: இது நாகவல் விளையாட்டு வந்து மூணு எழுத்து கொண்ட ஒரு விளையாட்டு.
1: என்ன விளையாட்டு? மூன்று எழுத்துக்களா? சரி,
0: மூணு எழுத்துக்கள் கொண்ட ஒரு விளையாட்டு பெயர். ஒன்னாவது எழுத்து மூணாவது எழுத்து அச்சம் என்பதற்கு வேறு பெயர்.
1: அச்சம் என்பதின் வேறு பெயரா?
0: அப்புறம் ஒன்னாவது எழுத்து ரெண்டாவது எழுத்துக்கு தோன்றுவதற்கு பயன்படும் ஒரு கருவி.
1: ஒன்றும் இரண்டும் தோன்றுவதற்கு. சொல்லுங்க.
0: அச்சம் என்பதன் வேறு பெயர். அவ்வளவுதான், ரெண்டு குழு மேடம்.
1: அச்சம் என்பதின் வேறு பெயர் பயம். டோருமா
2: எனக்கு தெரியல. எனக்கு தெரியல. எனக்கு தெரியலையா? அதான் நான் ஒதுக்கிட்டேன். இந்த ஆட்டத்துக்கு நான் வரல. குழு கொடுங்க அவங்களுக்கு. ஏதாவது
1: சொல்றாங்க. ஆமா,
0: இந்த ரெண்டு குழு தான் இருக்கு மேடம். இன்னொரு குழுவா கொடுத்தா ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அதனால குடுக்கல.
2: அதனால குடுக்கல.
0: இருக்கு வேண்டாம்.
1: ஐயோ, அவங்க வந்து அச்சத்துக்கு சொல்றாங்க. அப்புறம் யோசிக்க முடியல.
2: தெரியலையா? டைம் முடிஞ்சிருச்சு.
1: டைம் முடிஞ்சிருச்சு. நீங்களே சொல்லிருங்க.
0: விளையாட்டோட பேர் வந்து கில்லி மேடம்.
1: கில்லி.
2: கில்லி
1: கில்லி. அதுல என்ன பயம் வந்திருக்கு?
0: அச்சம் வேறு பேர் கிளி.
2: கிளி.
0: கிளி
1: கிளி.
2: அது இந்த லீ இந்த இல்ல வரும். இந்த லீயா வரும்.
0: பேச்சு வழக்கில் சொல்லலாம்.
2: பேச்சு வழக்கில் சொல்லலாமா?
0: அவ தோன்றுவதற்கு தோன்றுவதற்கு அவங்களோட கருவி கில் கேள்விப்பட்டிருக்கிறா?
1: தோன்றுவது கருவி பேர் என்னது தெரியலையே.
0: கில் கில் கில் எடுத்துட்டு வாங்க. அப்படிமா
2: கில்லா?
0: ஆமா,
1: அது இப்படியா தெரியலையே.
0: ஆமா, தோன்றுவதற்கு ஒரு கருவி வந்து கில். அது பழைய பேர் வந்து கில்.
1: கில்லா.
2: இவ்வளோ கஷ்டமா இப்படி வச்சுக்கிட்டு கேட்டிருக்கீங்களே சாகிராக்கா, பாவம் இல்லையா? பயத்துக்கு வேற பேருனா, எங்களுக்கு அச்சத்துக்கு வேற பேருனா பயம்னு தான் தெரியும். நீங்க கிளி புலின்ட்டு கிடக்கீங்க. இல்ல வேற நாளைக்கு என்னத்த கில்லுன்னு வேற சொல்லுதீங்க. தோன்ற கருவி பேரு எங்களுக்கு கடப்பார மண்வெட்டி அப்படிதான் தெரியும்.
0: ஒரு
2: மார்க்கு உங்களுக்கு. ஒரு மார்க்கு.
1: நன்றி.
2: அவங்களுக்கு ஒரு மார்க்கு, இவங்களுக்கு ஒரு மார்க்கு. சரி, இப்போ நம்ம மொத்தமாக எல்லாரும் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிடுமாக்கா. நேரம் 4:56 ஆக போகுது. அதுக்குள்ளே யாரெல்லாம் வின் பண்ணியிருக்கா, யார் யார் மார்க் வாங்கியிருக்கான்னு சொல்லுங்கள்.

0: கொண்டாங்க.
1: சிப்பக்கெல்லாம் நீங்கள் சொல்லிடுங்க.
0: சரி, நம்மளே சொல்லுவோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் அம்புஜம் அம்பலமான நம்மா 1 மார்க்கு, மாவடிக்கால் மகாலட்சுமி 2 மார்க்கு, நெல்லை கண்ணம்மா 1 மார்க்கு, குற்றாலம் அம்பலவாணன் 1 மார்க்கு, முள்ளக்காடு பாபு 1 மார்க்கு, சுபக்கலா 1, 2, 2, 2, 1, அடுத்து 1, 2, அடுத்து 1, 1, 4 மார்க்கு, சாகிரா பானு 2 மார்க்கு. எப்போதும் போல் நம்ம நேயர்கள் தான் என்றைக்கும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு விளையாண்ட நேயர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவிச்சுக்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இன்றைக்கி சூப்பராக விளையாண்டாங்க நேயர்கள். நேயர்கள் வெற்றி பெற்ற நேயர்களும் மார்க் வாங்கலன்னு கவலைப்படாதீங்க நேயர்களே. நாங்கள் வாங்கினாலும் நீங்கள் வாங்கினாலும் மார்க் ஒன்று தான் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நீங்களே வெற்றி பெற்றதாக இன்றைக்கி அறிவிச்சுட்டு இன்றைக்கி பொதிகை தும்பி நிகழ்ச்சியை வழங்கியது நான் சுபகலா,
1: உங்கள் அன்பு ஷாயிரா பானு.
0: நிகழ்ச்சி நிறைவாக பாடல் வருது, கேளுங்கள்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்திய இளைஞர்கள் திறன்மிக்கவர்களாகவும் உலக அளவில் நம்பிக்கையை பெற்றுள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் திறமைகள் மீது பிரதமர் நம்பிக்கை வைத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இளைஞர்களுக்கு அரசு வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதுடன் மகளிருக்கும் அதிக வேலைவாய்ப்பு கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு பூபதி ராஜு கூறியுள்ளார். அரசு பணி என்பது நாட்டிற்கு சேவை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாகும் என்று மத்திய இணையமைச்சர்

அமைச்சர் திரு ராஜ்பூஷன் சவுத்ரி தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகள் இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் படகு சவாரி கொண்டுவரப்பட்டு சுற்றுலா தலமாக மேம்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து ஜனவரி மாதம் வரை தண்ணீர் விடுவிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கேள்விக்குறியாகியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தை தனியார் மயமாக்கும் முயற்சியை கைவிட வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் அமமுக உள்ளிட்ட கட்சிகள் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளன. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொசு ஒழிப்பு மற்றும் சுகாதார பணிகளை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் இன்று ஆய்வு செய்தார். திருச்சி, திருவாரூர், நாகை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் கத்தே, ஆஸ்திரேலியாவின் பிளேக் பெய்ல்டன் இணை பட்டம் வென்றது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ், பிரான்சின் கான்ஸ்டான்டின் பிட்டோன் இணை பட்டம் வென்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் இன்று வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மீண்டும் ஒரு வணக்கங்கள் நேயர்களே. ஐந்து மணி மூன்று நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. ஞாபகம் வருதே நிகழ்ச்சியை ஆரம்பிச்சாச்சு. ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையும் வந்து ஒவ்வொரு தலைப்புகளின் கீழே உங்களோட ஞாபகங்களை அசை போடுற விதமாக பேசி இருக்கீங்க நிகழ்ச்சியில். இது வயது மூத்தோருக்கான நிகழ்ச்சி. இதில் சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாருமே கலந்துக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் உங்களோட ஞாபகங்களை நீங்கள் அசை போடுறதுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடியது தான் இந்த நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்றைக்கி ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடிதங்கள் எழுதிய ஞாபகம். ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த மாதிரி வந்து நிறைய கடிதங்களை எழுதி எழுதி குமிச்சிருப்பீங்க. கடிதங்கள், வாழ்த்துக்கள், இந்த மாதிரி ஏதாவது பொங்கல் தீபாவளிக்கு வாழ்த்துக்கள் எழுதி அனுப்புறது, கடிதம் எழுதுறது, இந்த ஞாபகங்களை தான் நீங்கள் இன்றைக்கி பகிர்ந்துக்க இருக்கிறீங்க. உங்களோட சிறு வயது இளம் வயதுலையும் நீங்கள் இல்லை, முதல் முதல்ல எப்போ கடிதம் எழுதுனீங்க, யாருக்கு எழுதுனீங்க, இந்த மாதிரியான ஞாபகங்களை, கடிதம் ரிலேட்டடான ஞாபகங்களை தான் இன்றைக்கி அசைப்போட இருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கக்கூடிய முதல் நேயர் யாருன்னு பாத்திரலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்மா.
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? ஏர்வாடி இப்ராஹிமா சொல்லுங்க. நல்லா இருக்கோம்.
2: என்ன,
1: சரி சரி சரி சொல்லுங்க.
2: ஆமா, கடிதம் எழுதின பழக்கம் எனக்கு. கடிதம் தான் ரொம்ப எழுத மாட்டேன். ஆனா கடிதம் வந்து நான் எப்படி எழுதுனீங்கன்னா, யாராவது எழுத கொண்டு வருவாங்க. படிக்க அந்த காலத்துல எல்லாம் நிறைய படிக்காதவங்க எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா. அப்ப வந்து அவங்க வந்து அவங்க மகனுக்கு, கணவருக்கு, யாருக்குனாலுமே, நாங்க ஊர்ல இருக்கும்போது எங்க அம்மா திருமணத்துக்கு வந்தே நான் கடிதம் நிறைய எழுதியிருக்கேன். எல்லாரும் வந்து எழுத தருவாங்க. எனக்கு கொஞ்சம் சில நேரங்கள்ல அவங்க பேசுறதே ஒரு மாதிரி இருக்கும் எழுதுறதுக்கு. அப்ப வந்து எங்க அப்பா வந்து சட்டம் போடுவாங்க, ஏமா நீ படிச்சிருக்க அதனால தானே எழுத வர்றாங்க, நீ அதனால எழுத மாட்டேன்னு சொல்லக்கூடாது. யார் எப்ப வந்து கேட்டாலும் கல்வி படிக்காதனால தான் நம்மளுக்கு அறி வர்றாங்க, அதனால நீ கட்டாயம் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு எங்க அப்பா வந்து சொன்ன வார்த்தைக்காக நான் அப்பவும் கடிதம் எழுதி கொடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு. திருமணம் தான்

0: பரவும். நாங்க கணவர்கிட்ட சொன்ன பிறகு அங்க பக்கத்துல உள்ளவங்கலாம் வருவாங்க, மகனுக்கு யாருக்காவது எழுதி வருவாங்க. நான் நிறைய எழுதி கொடுத்துருக்கேன்.
1: இப்ப நீங்க சொந்தமா வந்து யாருக்காவது கடிதம் எழுதிருக்கீங்க?
0: என்னுடைய கணவருக்கு மட்டும் வரும். ஏன்னா எங்களுக்கு எங்க கணவர் வந்து எங்க டிஸ்ட்ரிக்ட்லயே வேலை பார்த்ததுனால இந்த பக்கமே என்னாலும் வெளியே போக வாய்ப்பு இல்ல. திருமணம் முடிஞ்ச பட்சத்துல ஒரே ஒரு கடிதம் எழுதுனேன், அவங்களும் ஒரு பதில் கடிதம் எழுதுனாங்க. அந்த ரெண்டு கடிதமும் எங்க வீட்டுல பத்திரமா இருக்கு.
1: இன்னைக்கு வரைக்கும் பத்திரமா வச்சிருக்கீங்களா?
0: ஆமா, ஏன்னா எது அவங்க வெளிநாட்டு வெளியே அதர் ஸ்டேட்டுக்கு எதுக்கு வேலைக்கு போகல, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்க்கு போய் எல்லாமே நம்ம திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் கல்யாணம் டிஸ்ட்ரிக் இப்படிதான் வீட்டுல இருந்தே வேலைக்கு போயிட்டு வருவாங்க. முத முத அவங்க சேர்ந்த மரம்னு சொல்லி அந்த பக்கம் வேலை பார்த்து அவங்க திருமணம் முடிஞ்ச புதுசுல அப்போ அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. நான் எங்க அம்மா வீட்டுல இருந்து எங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். அப்போ நான் ஒரு கடிதம் போட்டேன், நான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டு எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு அந்த ஒரு கடிதம் தான் அப்போ போட்டோம் அவங்களுக்கு. அது பார்த்துட்டு உடனே வந்தாங்க. அதுக்கப்புறம் என்னைய மருத்துவமனை கூட்டிட்டு எப்பவுமே அவங்க கூட்டு போவாங்க. அப்பவும் அவங்க ஒரு கடிதம் எனக்கு போட்டாங்க, நான் வந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு. அந்த ஒரு கடிதம் தான் நாங்க எழுதுனது. அதுக்கப்புறம் நான் இப்படிதான் கடிதம் நிறைய வரைக்கும் எழுதியிருக்கேன். கடையே ஆனா சிலவங்க கடிதம் வந்து சொன்னா அவங்க அதாவது நம்ம வார்த்தையா பேசும்போதே அவளுக்கு எழுதுமா அப்படிம்பாங்க. அது சுருக்கிதான் எழுத முடியும். அதுல இன்லாண்டத்துல மூணு பக்கம் தான் இருக்கும். அவங்க வார்டுல அந்த ஒரு மாசமும் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. நான் சுருக்கி எழுதிட்டு படிக்க பேசும் போது அவங்கள சொல்லும் போது அவங்க சொன்ன வார்த்தை கூட சொல்லிடுவேன். அப்படியாம நல்லா எழுதியிருக்கேன்.
1: சரி, நன்றிமா, நன்றி.
0: நிறைய எழுதி கொடுத்துருக்கோம், நிறைய எழுதி கொடுத்துருக்கேன்.
1: நன்றி, நன்றி. கடிதம் எழுதின அனுபவம்னு கேட்டதான் இவங்க உட்காந்து உட்காந்து எல்லாருக்கும் கடிதம் எழுதின அவங்களோட அனுபவத்தை பகிர்ந்துட்டாங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
2: அம்மா வணக்கம்.
1: ஐயா வணக்கம். வாங்க.
2: எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் ஐயா.
2: எல்லாத்துக்கும் மாலை நேர வணக்கம்.
1: வணக்கம் சொல்றது யாரு?
2: வடக்கு கரும்பூர் மாணிக்கவாசம்.
1: சொல்லுங்க, உங்களுக்கு கடிதம் எழுதுனாங்க
2: அதிகம். உங்கள் வாழ்த்து அவங்களுக்கு போட, அவங்க எனக்கு எங்களுக்கு போட. எனக்கு உங்கள் வந்தாலே வாழ்த்து மடல் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆமா, அப்படி ஒரு காலம்.
1: பிறகு
2: எங்க பையன் சென்னையில இருந்தான், அவனுக்கு லெட்டர் போடுவேன். அப்புறம் அவங்க திருப்பி லெட்டர் வந்தது. அப்புறம் எங்க தங்கச்சி பெங்களூர்ல இருந்தாவ குடும்பத்தோட, தங்கச்சி மாப்பிள்ள எல்லாரும், நானும் லெட்டர் போடுவேன், அங்கிருந்து லெட்டர் வரும். அப்படியே இது பண்ணிட்டு இருந்தோம். நிறைய லெட்டர் எல்லாம் எழுதியிருக்கேன். நெல்லை திருநெல்வேலி வானொலிக்கெல்லாம் லெட்டர் எழுதியிருக்கேன், விவசாயத்தை பத்தி. ஆமா, அப்படிலாம் நிறைய லெட்டர் எல்லாம் எழுதியிருக்கேமா. முன்னால உள்ளதா நீங்க ஞாபகப்படுத்திட்டிய.
1: அப்படி நீங்க வந்து இந்த பொங்கல் வாழ்த்து தீபாவளி வாழ்த்து எல்லாம் யார்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பீங்க வரும்னு?
2: நண்பர்கள்மா, எனக்கு நண்பர்கள் அதிகம். ஊரு நண்பர்கள் இருந்தாங்க. கோயில்கூட திருவிழாவுக்கு எல்லாம் வெளியூருக்கு போவோம், 10 கிலோமீட்டருக்கு உட்பட. அவ்வளவு பேரும் பழக்கம். அவங்க எனக்கு லெட்டர் பொங்கல் வாழ்த்து அனுப்புவாங்க, நானும் அவங்களுக்கு பொங்கல் வாழ்த்து அனுப்புவேன். தலைவர்கள் படம் வச்சிருக்கோம், இல்லைன்னா ஒரு சாமி படம் அதுல கவர் உள்ள வச்சு எழுதி அனுப்புவோம். அது மாதிரி எனக்கும் அப்படி வரும்.
1: சரி சரி,
2: நிறைய வருஷம், பல வருஷம் அப்படி தொடர்ந்து நண்பர்களா இருந்தோம்.
1: சரி சரி சரி.
2: இப்பவும் நண்பர்கள் சில நேரம் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவோம்.
1: கண்டிப்பா. இப்போ உங்களுக்கு கடிதங்கள் வந்துகிட்டு இருக்கா எப்படி?
2: இப்போ கடிதம் இல்லம்மா, இப்போதான்
1: போன் வந்துட்டேன்.
2: செல்போனு
1: போன்ல தான் பேசுறீங்க இப்போ? வாழ்த்துக்கள் கூட
2: பேசுறது,
1: வாழ்த்து கடிதம் கூட வர்றது இல்ல?
2: இல்ல இல்லம்மா, இப்போ எல்லாமே போன்ல.
1: எங்க போச்சு போங்க கடிதம்?
2: என்ன, எங்க யாரு, எங்க இருந்து பேசுறீங்க? ஐயா மாணிக்கம், நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? சில தர அப்படின்னு அப்படி ஒரு ஷார்ட்டா பேசிட்டு அப்படி விட்டுருதுதான்.
1: சரி சரி, நன்றி நன்றி.
2: நன்றிமா, நன்றி, வணக்கம்.
1: நம்ம நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம். ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் கடிதங்கள் எழுதிய ஞாபகங்களை குறித்து பேசிட்டு இருக்கோம். இதுல மூத்த நேயர்கள் கலந்து கொள்ளலாம்.

0: 5:16 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. ஞாபகம் வருதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில கடிதங்கள் எழுதிய ஞாபகங்கள், அந்த கடிதம் எழுதிய அனுபவங்கள், ஞாபகங்கள், அவங்க அந்த முதல் கடிதம், வாழ்த்துக்கள் எழுதினது, இதை பத்தி தான் கேட்டுட்டு இருக்கிறோம். அந்த வகையில அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ராசாத்தி, சொல்லுங்க.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம். 4 மணில இருந்து போட்டு போட்டு கிடைக்கல, இப்பதான் கிடைச்சிருக்கு.
0: சரி, உங்களோட கடிதங்கள்
1: இந்த இது தாயத்துக்கு வந்துட்டு கிடைக்கல மேடம்.
0: சரி,
1: இப்பதான் கிடைச்சிருக்கு. இதுக்கு
0: சரி, இதுல சொல்லுங்க, நீங்க கடிதம் எழுதிய அனுபவங்கள், உங்களோட கடித அனுபவங்கள்.
1: அப்போ ஒரே லெட்டர் தானே, யாருக்கு போட்டாலும் அம்மா அப்பாவுக்கு போடுவோம். கோயில்பட்டியில இருந்தேன் நானு, அங்க இருந்து அம்மா அப்பாவுக்கு போடுவேன். அடிக்கடி எல்லாம் போட முடியாது, எஃப்எம்லாம் அடிக்கடி எங்க போட, எஃப்எம் அது நான் படிக்கல, யார்ட்டையாவது கொடுத்துதான் எழுதணும். அப்ப அவங்ககிட்ட கொடுத்து நம்ம சொல்ல சொல்ல அவங்க எழுதுவாங்க. அப்படி எழுதி அம்மா அப்பாவுக்கு போட, அவங்க திருப்பி ஒரு லெட்டர் அப்படி போடும்போதே 1 மாசம் ஆயிரும் அங்கிட்ட இருந்து போட. அதை பார்த்து பார்த்து சரி அம்மா அப்பா இப்படி எழுதியிருக்காங்கன்னு இது பண்ணிக்கிட்டு, அவங்க நம்ம பிள்ளை இப்படி எழுதியிருக்காளேன்னு இது பண்ணிக்கிட்டு. அதுக்கப்புறத்துல எங்க வீட்டுக்காரர் வந்து கேரளாவில் இருந்தாப்புல, கேரளாவில் அந்த பிளா தோப்ப எடுத்து காய் வெட்ட போயிடுவான். 1 மாசம் அவங்க வர்றதுக்கு அப்பம்போது லெட்ரு போடுவாங்க. அந்த லெட்டரை படித்தாலே ஒரு இன்பமா இருக்கும். நேருக்கு பிடிக்கிறது ரோசா, எறும்புக்கு பிடிப்பது இனிப்பு, எனக்கு பிடிக்கிறது உன்னுடைய அன்புன்னு எழுதிருப்பாங்க முதவரி.
0: என்ன
1: எழுதுதல்லை பிள்ளைகள பத்தி கேட்டு பிறக்க எல்லாம், நம்ம வீட்டை பத்தி, நம்ம தங்கச்சி எல்லாரையும் கேட்டு எழுதிருப்போம். அத அத ரொம்ப ஒரு ரொம்ப நாள் வரைக்கும் வச்சிருந்தேன் மேடம். அது இப்ப அப்படி இந்த வீடு வீடு மாத்தி இங்கிட்டு வரும்போது எப்படியோ இதாயிடுச்சு.
0: அப்படியா, அந்த கடிதத்தை தொலைச்சிட்டீங்க?
1: தங்கச்சி மாப்பிள்ள வெளிநாட்டுல இருந்தாரு. அவ தங்கச்சி வந்து அங்க பாக்கிறது காடு இல்லாம அம்மா அதான் பாத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு, நானும் அவளை கொஞ்சம் பிரியமா பாத்துக்கிடுவோம்னு வைங்களேன். குழந்தை மாசமா இருக்க அப்பாவும் அங்க போயிட்டாக. அப்பம்போது ஒரு லெட்டர் எழுதியிருந்தாப்புல தங்கச்சிய பாத்துக்கிட சொல்லி அப்படி ஒரு, அதாவது உங்களை வச்சுதான் நாங்கெல்லாம் வாழணும் அப்படிங்கிற ஒரு உள்ள எழுதியிருந்தாரு. அது அந்த லெட்டரும் ரொம்ப நாளா அந்த லெட்டரையும் வச்சிருந்தேன் நான்.
0: சரி சரி,
1: ஒரு தங்கச்சி மாப்பிள்ள, சரி நம்ம வெளியிடத்துல இருந்தாலும் நம்ம மதினி, நம்ம பிள்ளைகளு, நம்ம பெண்டாட்டி எப்படி பாத்துக்கிறதுகளோ அவ்வளவு ஒரு பாசமா எழுதியிருந்தாரு. ஒரு பையன், மூத்த பையன், நான் கொண்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டேன். சின்ன பையன், அவன் பேரு அல்ல டயத்துல இருக்கா.
0: சரி சரி சரி,
1: அது ரொம்ப ரொம்ப நுணுப்பமா எழுதியிருந்தாரு. அதெல்லாம் பார்த்து அப்படி அப்படி லெட்டர் எல்லாம் இப்ப யாரு எழுதுதா மேடம்? 1 நிமிஷம் போன கூப்பிட்டது என்ன செய்தி அப்படின்னு கேட்டு பேசுறேன். அந்த அந்த லெட்டரு வாசிக்கவே ஒரு இன்பமா இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் நீ வரணும்.
0: கண்டிப்பா கண்டிப்பாமா. நன்றி நன்றி
1: நன்றி மேடம், நன்றி.
0: நிகழ்ச்சியில கலந்துக்க கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யாரு பேசுறீங்க?
2: மகிமிதாஸ். சிறுவாடி பிடிக்கலாம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் மகிமிதாஸ். நீங்க சொல்லுங்க உங்களோட
2: உங்கள் நம்ம முதல்ல லெட்டர் எழுதிய தொடங்கியது வந்து வானொலிக்கு
0: தான்.
2: 97 இருந்து ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம நண்பர்களுக்கு லெட்டர் போட்டது, இந்த பொங்கல் வாழ்த்துருக்கு பாத்தீங்களா, அது ஒண்ணும் மறக்க முடியாது. பாத்துக்கோங்க, நாங்க ஒண்ணு அனுப்புவோம், அடுத்து எப்போ அடுத்து அவங்க அனுப்புவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். எவ்வளவுதான் போங்க வந்தாலும் கூட அதுக்கு ஈடாகாது, லெட்டர் எழுதுக்கு ஈடாகாது. பழைய காலத்து வாழ்த்துக்கள் உள்ள இன்னும் நான் வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நம்ம நிகழ்ச்சி பொறுப்பாளர் சண்முகா சார் கூட 2007 அனுப்புனாங்க நாளில் ஒரு வாழ்த்து, அதுவும் கூட இன்னும் வச்சு எப்படி பாத்துக்கிட்டு தான் இருக்கேன்.
0: இன்னும் வச்சிருக்கீங்க?
2: முடியாது, அதெல்லாம்
0: இன்னும் வச்சிருக்கீங்க?
2: ஆமா, பல சொல்லா இருக்கு, உங்களுக்கு என்ன அனுப்பி வைக்கிறேன். ஒரு கெட்டா இருக்குது வாழ்த்து எல்லாமே.
0: சரி சரி,
2: நாங்க விவசாயம் பாக்குறேன்னா சின்ன வயசுதான்.

0: இதுதான் இந்த எலுமிச்சை சாகுபடியை பத்தி சொன்னாங்க. அதுல ஒன்னா நம்ம வாசிக்காங்களோ என்னமோன்னு போட்டோ பாத்துக்குவாங்க. பேர் வந்தவனே எனக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருந்தது. அதுக்கப்புறம் நாடகங்கள் இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் எழுதுது உண்டு. கிராமிய கலை நிகழ்ச்சி அதெல்லாம் என்ன திரும்ப வருமா என்னங்கறதுதான் தெரியல. அந்த அனுபவங்கள் எல்லாம் இருக்கு நமக்கு வந்து. எவ்வளவு போன் இருந்தாலும் கூட அந்த இதுக்கு ஈடாகாது, மறக்க முடியாது. அதெல்லாம் வந்து
1: கண்டிப்பா கண்டிப்பா
0: பழைய நிலைமைக்கு திரும்ப நல்லா இருக்கும்.
1: கண்டிப்பா நிகழ்ச்சியில கலந்துகிட்டு சூப்பரா உங்களோட அனுபவத்தை பகிர்ந்ததுக்கு ரொம்பவே நன்றி.
0: நன்றி சார். மேடம் வணக்கம்.
1: நிகழ்ச்சியில ஒரு பாட்டு

0: 5:27 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஞாபகம் வருதே. ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் இன்னைக்கு கடிதங்கள் எழுதிய ஞாபகங்களை தான் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில நிகழ்ச்சியில பேசக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வானரம்பட்டியிலிருந்து நம்பிராஜ் பேசுறேன்.
0: சொல்லுங்க, உங்களோட கடிதங்கள் எழுதிய ஞாபகங்களை.
1: முத கடிதம் வந்து நான் மூணாப்பு படிக்கும் போது கடிதம் எழுதி பழகுங்கடா அப்படின்ட்டு 15 பைசா லெட்டர் கார்டுல வந்து எழுதினேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா எங்க குளத்தூர்ல வந்து விளாத்திகுளம் பக்கம் குளத்தூர்ல எங்க சித்தப்பா இருந்தாங்க. அவங்களுக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் சடவு, அது எனக்கு தெரியாது. பெரிய ஆளுக்குள்ள சடவு தெரியாது. அப்ப அவங்க அட்ரஸ் வந்து எங்க அம்மா எங்க அப்பா டைரியில இருந்தது பார்த்து எழுதி, சித்தப்பா அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த அன்பு சித்தப்பாவுக்கு நம்பிராஜ் எழுதும் கடிதம்னு அப்படி அப்படி எழுத சொன்னார் வாசியர். அப்படி எழுதி பிறகிட்டு எனக்கு நீங்கள் ஊருக்கு வரும்பொழுது எனக்கு ஒரு பேனா ஒண்ணு வாங்கி வரவும் அப்படின்னு நான் எழுதி விட்டேன். அதுக்கு அவங்க பதில் கடிதமும் போட்டு எனக்கு ஊருக்கு வந்து பேனாவும் கொடுத்தாங்க.
0: பரவாயில்லையே, சண்டைக்காரங்கிட்டயே பேனா வாங்கிட்டீங்களே.
1: ஒண்ணு சேர்த்துட்டேன் ஒரே லெட்டர்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டா இருக்கும். வீட்டம்மா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க திருநெல்வேலி குறிச்சியில இருந்தாங்க. அப்ப நான் இங்க இருந்து நேர வீட்டம்மாவுக்கு லெட்டர் எழுத பயம், எங்க அத்தை மாமாவுக்கு எழுதுற மாதிரி எழுதிட்டு பையா அலையும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். கேட்டா தான் அவங்க பதில் எழுதுறாங்க. கேட்கலன்னா எங்க வீட்டம்மா பதில் எழுத மாட்டாங்க. யாராவது இந்த லெட்டர் எல்லாம் சேர்த்து வச்சிருந்தேன் மேடம். ஒரு நாள் சண்டையில அவங்க கிழிச்சு தூரப்பட்டேன். அவங்களுக்கு படிக்கிறதுக்கும் நேரம் இல்ல.
0: என்ன இப்படி நேரம் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா எப்படி அந்த சந்தோஷமான நினைவுகள்
1: இருக்கும்? எண்ணத்தை போட்டு எழுதணும் அப்படி விட்டுறலாம்.
0: சண்டை போட்டுருக்க நேரம், பேசாம இருக்க நேரம், ஒரு கடிதத்தை எழுதி கொடுக்க வேண்டியதானே?
1: ஒரு முயற்சி பண்றேனே.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: சரி,
0: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி.
0: அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சவரெல்லாம் கல்யாணம் ஆச்சு. வாரத்துக்கு 2 லெட்டர்
0: எழுதுவேன்.
2: இங்க வந்து அந்த லெட்டர் நானே படிப்பேன். இங்க வந்து
0: நீங்க எழுதுன லெட்டர் எங்க வீட்டுக்கு
2: நானே படிப்பேன். எங்க அம்மா சேர்த்து வச்சிருப்பாங்க. எப்படி எழுதிருக்கோம் அப்படின்னு அதை நினைக்கும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்படிலாம் நம்ம எழுதிருக்கோம். அம்மா எப்படி இருக்கீங்க, சென்னையில எப்படி இருக்கு, அப்படி சாப்பிட்டேன், அங்க மாதிரி இல்ல அப்படின்ட்டு எழுதியிருப்பேன். அப்புறம் குழந்தை பிறகுக்காக வரும்போது அவரு எழுதுவாரு, அவரு எழுதுவாரு, நான் எழுதுவேன் அவருக்கு. அது அப்படி போயிட்டு இருந்தேன். அப்புறம் 2000 வந்து ரேடியோ நேயர் வானொலி நேயர்களுக்கு வந்து வாழ்த்து அனுப்புவாங்க.

0: நம்ம பேசுறத வச்சுட்டு அப்புறம் நானும் அவங்களுக்கு அனுப்புவேன் நிறைய அந்த டெக்கரேட் எல்லாம் பண்ணி அனுப்புவோம். பொங்கல் வாழ்த்துலாம் ஒரு 100 கார்டுக்கு மேல வச்சிருக்கேன். இன்னும்
1: வச்சிருக்கீங்க?
0: அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்க. நேர்கள் பேரெல்லாம் நம்ம படிக்கிறதுக்கும் அதனால அதெல்லாம் வச்சிருக்கேன், பத்திரமா வச்சிருக்கேன். டெக்கரேட் அடிச்சு அவங்களாம் அழகா டெக்கரேட் பண்ணி தருவாங்க, நம்ம அனுப்புவாங்க.
1: நீங்க உங்க வீட்டுக்கு வந்த கடிதங்கள் எல்லாம் பத்திரமா வச்சிருக்கீங்களா? உங்க கணவர் எழுதின கடிதம் உங்க
0: அம்மா நாளா போய் 40 வருஷம் வந்து வீடு எல்லாம் எல்லாம் எடுத்து எடுத்து கட்டிட்டாங்க
1: இல்லையா?
0: இல்ல மிஸ் ஆச்சு, அதெல்லாம்
1: மிஸ் பண்ணிட்டீங்களே. வைரமாச்சே கடிதம் இல்ல.
0: 2000ல உள்ள கார்டு பூரா வச்சிருக்கேன்.
1: நேர்கள் சூப்பரா ஞாபகம் வருது. நிகழ்ச்சியில கடிதம் எழுதிய ஞாபகங்கள், அவங்களோட அனுபவங்கள் ரொம்ப. மாளிகை தேவி பேசையிலே வாயெல்லாம் ஒரே பல்லு, அவ்வளோ அழகா சிரிச்சுக்கிட்டே அந்த ஞாபகத்தை வந்து பகிர்ந்துக்கிறாங்க நம்ம கூட. நிகழ்ச்சியில இப்போ ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம்.

0: 5:38 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஞாபகம் வருதே. ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில கடிதங்கள் எழுதிய ஞாபகங்களை கேட்டுட்டு இருக்கிறோம். நேயர்கள் எல்லாரும் அவங்களோட கடிதங்கள் எழுதிய ஞாபகங்களை ஒன்று ஒன்றா சொல்லி அசை போட்டு ஞாபகப்படுத்தி மகிழ்ந்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: நான் சிவகாமி சேரன் மகதையிலிருந்து பேசுறேன்.
0: சிவகாமி, இதுக்கு முன்னாடி பேசியிருக்கீங்களா?
1: நிறைய வாட்டி பேசிருக்கோம் மேடம்.
0: சரி சரி, சொல்லுங்க உங்களோட கடிதம் எழுதிய அனுபவங்களை சொல்லுங்க.
1: நான் வந்து 10th முடிச்சோடனே மில்லுக்கு வேலைக்கு
0: போயிருந்தேன்.
1: 10th முடிச்சு அப்போ வந்து எங்க அப்பாவுக்கு வந்து நான் போடுவேன். எங்க அப்பாவும் எனக்கு எழுதுவாங்க, நாங்களும் எங்க அன்புள்ள அப்பா அவருக்கு அப்பா அம்மா அவர்களுக்கு சொல்லி இது பண்ணுவேன். அப்பா அம்மான்னு சொல்ல மாட்டேன், அம்மா அப்பா அப்படின்னு எழுதுவேன். அப்ப எங்க அப்பா சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் அம்மா அப்பா ஃபர்ஸ்ட் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே சின்ன சின்ன பிள்ளை எல்லாம் இருந்தா என்ன பண்ணுவாங்க, அண்டர்லைன் பண்ணி வச்சிருப்பாங்க. 6 ஒருக்கா நாங்க வந்து இங்க ஊருக்கு வர முடியும் அங்க இருந்து. அப்ப அந்த 6 லெட்டர் எல்லாம் சேர்த்து வச்சிருந்து என்ன பண்ணுவாங்க, அந்த என்னென்ன தப்பெல்லாம் இருக்கோ அந்த தப்பெல்லாம் அந்த எழுத்து பிள்ளை எல்லாம் வரும் கொஞ்சம் கொஞ்சம், அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சு எங்க அப்பா காட்டுவாங்க எங்களுக்கு. அந்த அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. நிச்சயம் ஆனதுக்கு அப்புறம் எங்க வீட்டுக்காருக்கு
0: எடுக்குவேன்.
1: வீட்டுக்காரா ஏதாவது ஒரு இதுல இருந்து யார்ட்டையாவது கவிதையை தெரிஞ்சுனாலும் ஏதாவது ஒரு வரி போட்டு சும்மா பாட்டுல வர்றதெல்லாம் வச்சு அந்த மாதிரி எல்லாம் எடுக்குவேன் மேடம்.
0: எங்கேயாவது கவிதையை திருடிடுவீங்களா? எங்க இருந்து திருடுவீங்க?
1: ஏதாவது முன்னாடி யாராவது பண்ணுவாங்கல்ல, பேசிப்பாங்க, கவிதை புக் அந்த மாதிரி இருக்கும்ல.
0: ஆமா,
1: அதுல எல்லாம் இருந்து ஏதாவது 2 லைன் அப்படி எடுத்து அதுல ஜாயின் பண்ணி. ஆனா 3 தான் அந்த கேப் வந்து எங்களுக்கு.
0: நிச்சயாயி
1: 3 மேரேஜ் ஆயிடுச்சு. அந்த 3 ஒரு 4 வந்து எழுதிருந்தேன். அந்த 4-5 எங்க வீட்டுக்காரர் பத்திரமா வச்சிருந்தாங்க.
0: சரி, அவங்க பதிலுக்கு எழுதினாங்களா?
1: அவங்க பதில் எழுதவே மாட்டாங்க. அவங்க என்ன லேண்ட்லைன், நான் என் லெட்டர் பார்த்தோம்னா லேண்ட்லைன்ல போன்ல கூப்பிடுவாங்க.
0: ஓ சரி சரி, நீங்க லேண்ட்லைன் இருந்துமே கடிதம் எழுதிருக்கீங்க. லேண்ட்லைன் இருந்துமே நீங்க கடிதம் எழுதிருக்கீங்க?
1: ஆமா, லேண்ட்லைன் இருந்து அது பக்கத்து தெருக்கு போனோம் பேசுறதுக்கு. அம்மா அப்பா வந்து என்ன பண்ணுவாங்க, அப்ப போன் வந்தோன்னே அவங்கதான் போவாங்களா, திருப்பி இவங்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களை கூட்டு விட முடிவாங்க. அதனால போயிட்டு பக்கத்து தெருல போயிட்டு பேசிட்டு வரணும்.
0: அதனால
1: அவங்க லெட்டர், நான் தான் லெட்டர் போடுவேன், அவங்க போன்ல கூப்பிடுவாங்க.
0: இப்ப வரைக்கும் அந்த கடித லெட்டர் எல்லாம் இருக்கா?
1: அந்த ஒரே ஒரு லெட்டர் இன்னும் இருக்கு, பழையது சுட்கிஸ் இன்னும் மேல போட்டு வச்சிருக்காங்க. எங்க அப்பாக்கு போட்ட லெட்டர் எல்லாமே இப்ப கிடையாது, அது ரொம்ப நாளா எங்க அப்பா வச்சிருந்தாங்க. அப்போ ஒரு வாட்டி வெள்ளை அடிக்கும் போது எல்லாத்தையும் அதெல்லாம் சேர்த்து வச்சிருந்தது. இதுக்கு ரொம்ப நாள் ஆயிட்டு, 20 எனக்கு மேரேஜ் ஆகி 24 ஆயிடுச்சு. அது இப்ப இப்பதான் அப்பாக்கு எழுதும் போதே ரொம்ப இதாவே அப்பா அன்புள்ள அம்மா அப்பா அவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பேன். அப்புறம் தம்பி தங்கச்சிங்க எல்லாம் எப்படி இருக்காங்க, இங்க நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதா.
0: சரி, நீங்க உங்க அம்மா அப்பாவுக்கு அம்மா அப்பான்னு போட்டுருவீங்க, கணவருக்கு எப்படி போடுவீங்க?
1: எனக்கு எப்படி எழுதுன்னு தெரியாது, நான் நம்பிராஜன் அப்படின்னு எழுதிருவேன்.
0: அவங்க பேருக்கே எழுதிருவீங்க
1: சிவகாமி எழுதி கொள்வது அப்படின்னா எழுதுவேன். கணவன் மனைவினு எழுத மாட்டேன், ஏன்னா மேரேஜ் அவளை என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியாது எனக்கு. அதுக்கப்புறம் ஏன்னா புல்பின்னு சொல்லணுமா, அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. அப்ப அதெல்லாம் நான் நம்பிராஜன் அப்படின்னு சொல்லியேதான் எழுதுவேன். நம்பிராஜன் எப்படி இருக்கீங்க அப்படி அந்த மாதிரி நான் போன்ல பேசுற மாதிரியே தான் நேர்ல

0: அந்த லெட்டர்லயும் நான் எழுதுவேன்.
1: சரி சரி, நன்றிம்மா, நன்றி.
0: தேங்க்யூ.
1: நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
2: மேடம் வணக்கம். மேடம்
1: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுறீங்க?
2: வாழைங்கிட்டிருந்து அருணா பேசுகிறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறோம் அருணா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
1: சொல்லுங்க.
2: குரலை கேட்டவொடனே லட்சுமி எழுத பற்றி கேட்டீங்க.
1: ஆமாம்,
2: நான் பள்ளிக்கூடம் மேடம் ரெண்டாம் கிளாஸ் படிச்சுட்டு தான் யாரும் இருக்கட்டுக்கோங்க. அது பிறகு முதியோர் பள்ளியிடம் படித்தேன். கொஞ்சம் நல்லா படிக்க தெரியுது மேடம், ஆனால் எழுதுறது கஷ்டமாக இருக்கும். எழுதுதான் கஷ்டம் வர மாட்டேன், படிக்கிறது எல்லாம் படிச்சிருந்தேன். இப்போ எங்கள் அம்மாவுக்கு லட்சுமி எழுதணும் மேடம். நான் எழுத எங்க அம்மாவுக்கு கஷ்டப்பட்டு எங்க ஊர் அட்ரஸ் எனக்கு தெரியுமா, பாளையங்குடியில எங்க அம்மாவுக்கு எழுதிடுவேன் லெட்டர். பிறகு எங்க அக்கா வீட்டுக்கு பொங்கல் வாழ்த்து எல்லாமே எனக்கு ஆசையா இருக்கு மேடம். நம்மளா எழுதி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. அது எங்க அம்மா அப்பாவுக்கு படிக்கவே இல்லையே, ரெண்டாம் கிளாஸ் தானே போனா நமக்கு லெட்டர் எழுதாலும் எங்க வீட்டுல எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப போவான்னு வந்துட்டா இப்ப லெட்டர் எழுதுறது கிடையாது மேடம். அதை எழுதுறது மறந்து போச்சு போங்க, இப்ப போவான்னுதான் பேசுறது. நீங்க ஏகப்பட்டது ரொம்ப சந்தோஷம். நன்றி மேடம்.
1: நன்றி நன்றி நன்றி அருணா.
2: நன்றிமா. சரி,
1: நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம். ஞாபகம் வருதே, நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் கடிதங்கள் எழுதிய ஞாபகங்களை நேயர்கள் அசை போட்டுட்ருக்கிறாங்க.

0: 5:48 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஞாபகம் வருதே. ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில கடிதங்கள் எழுதிய ஞாபகங்களை பத்தி தான் நேயர்கள் கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்த நேயர் வணக்கம்.
1: நான் எழுதுவது கடிதம் அல்ல,
0: என்னது
1: என் உள்ளம் உள்ளதெல்லாம் எழுத்தும் அல்ல,
0: அப்புறம் என்னது
1: எண்ணம். அம்மா வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் சொல்லுங்க.
1: பொன்னா கோவில் இருந்து காரூர்த்தி கிருஷ்ணன் பேசுறேன்.
0: சொல்லுங்க உங்களோட கடித அனுபவங்கள் ஞாபகங்கள்.
1: கன்னியாகுமரி ஒரு ஹாஸ்டல்ல தான் படிச்சேன். படிக்கும்போது வீட்டுக்கு அன்புள்ள அம்மாவுக்கு நான் நலம், உங்களுடைய நலம் அறிய ஆவல், இப்படிக்கு உங்கள் பையன் கிருஷ்ணன் அப்படின்னு எழுதுவேன்.
0: இவ்வளவுதான், மொத்தமே இவ்வளவுதான் எழுதுவீங்களா?
1: அது முதல்ல தான் அதை எழுதுவேன். வரும்போது மறக்காம பண்டமும் வாங்கிட்டு வரணும்னு கிளை எழுதுவேன். வீட்டுல இருந்து அதிரசம் போட்டு எல்லாம் கொண்டு வருவாங்க, சீடெல்லாம் கொண்டு வருவாங்க, அதை ஒரு ரெங்கு பெட்டிக்கல வச்சு ஒரு வாரத்து வரைக்கும் அதை பத்திரமா வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா ஆசிரத்தை விட்டு வெளியே போக முடியாது, சாப்பாடு எல்லாம் கொடுத்துருவாங்க, தின்பண்டங்கிறது அதிகமா கிடைக்காது. அப்போ என்னன்னா வீட்டுக்கு வந்து எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பொங்கல் வாழ்த்து எல்லாம் போடுறீங்கன்னா பாத்தீங்கன்னா 10 பைசாவுக்கு ஒரு அதுல நம்ம என்னென்ன படம் மாம்பழ படம் அதெல்லாம் ஒண்ணு அங்க கடையில வாங்கிக்கிடுவோம். வாங்கி அதை வந்து இங்க கூட படிச்ச பையன்களுக்கு வந்து அப்ப வந்து உச்சிமாளி பாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு லெட்டர் எழுதி அந்த பொங்கல் வாழ்த்துலாம் அனுப்புவோம். அது ரொம்ப நாளைக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு பால் காய்ச்சி போமா அந்த லெட்டர் நீ சின்ன பிள்ளைல எழுதுன்னு தூக்கி காமிச்சனா எனக்கே ஒரு சந்தோஷமா இருந்துச்சு.
0: நீங்க எழுதின லெட்டர் உங்ககிட்ட காமிச்சிருக்காரு.
1: காமிச்சிருக்காரு, நீங்க 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கும் போது லெட்டர் எல்லாம் எழுதுனு அப்படின்னு. அதையும் தாண்டி என்னன்னு கேட்டீங்கன்னா பாம்பேக்கு போகும்போது அங்க இருந்து அப்ப போன் வசதி எல்லாம் கிடையாது, நான் சொல்றது ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி. அங்க இருந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க இருந்து அதே மாதிரி வீட்டுக்கு வந்து எங்க அண்ணாச்சிக்கும் சரி எங்க அம்மாவுக்கும் லெட்டர் எழுது வந்து வரும்போது சில நேரம் மணி ஆர்டர் பண்ண கூட அந்த ரசீதை கூட என்ட காமிப்பாங்க. அப்ப அது நம்மளுக்கு பாக்கும்போது ஒரு சந்தோஷம். அதோட தாண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வானொலியிலேயே ஆனந்த பூங்காற்றுன்னு ஒண்ணு
0: உண்டு.
1: அதுல பேசும்போது பாத்தீங்கன்னா அப்ப வந்து டிவி எல்லாம் அவ்வளவு கிடையாது, எல்லா பெட்டிக்கடையிலயும் வீடுலயும் பாத்தீங்கன்னா ஒரு வானொலி வந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். அதை கேட்டுட்டு பீடி சுத்த சகோதரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா லெட்டர் எழுதுவாங்க. எப்படியாவது வாரத்துக்கு 3 லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வரும்போது போஸ்ட்மேனே ஒரு தேடி யாரையா இந்த கார் ஊர்த்தி கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நான் வேலை செய்த இடத்துக்கே வந்து பாக்க வந்தாரு. அதுல சும்மா எழுத மாத்திரம் இல்ல, அவங்க வந்து என்னன்னா நம்ம பேச கேட்டு நகைச்சுவா இருக்கும் பாத்தீங்கன்னா நகைச்சுவை செல்வார் சின்ன கலைவாரன் போகும்போது ஒரு அவார்டு கிடைச்ச மாதிரி அதை வந்து இன்னைய வரைக்கும் பொக்கிஷமா வச்சிருக்கும் போது பாத்தீங்கன்னா என் பிள்ளைகளும் பார்க்க அப்போ அப்பமா வந்து ரெடியா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. சில நேரத்துல அறிவிப்பாளரும் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு எங்களுக்கு வந்து ஒரு விருது மாதிரி. ஏன் அப்படின்னா ஒரு நகைச்சுவை சொல்லும் போது பாத்தீங்கன்னா அவங்க உமா கனகராஜ் அம்மாவும் சரி சந்திரபுஷ்ப அம்மாவும் சரி ஒரு நகைச்சுவை சொல்லும்போது கவியும் சிரிச்சு நல்லா இருக்கு, இதை நீங்க எப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, அப்ப இவரு வந்தாருன்னா ஒரு ஜோக்கோட வருவாரு அப்படிங்கும்போது உற்சாகப்படுத்துறாங்க. அது வந்து இன்னைய வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. அது போல அந்த கடிதத்தையும் பழைய நினைவுகளையும் ஞாபகப்படுத்துறதுக்கு உங்களுக்கும் நன்றியம்மா.
0: சரி, கடிதத்தெல்லாம் பத்திரமா வச்சிருக்கீங்க?
1: ஏமா வீட்டுல உள்ள பத்திரத்தை கூட பத்திரமா வச்சிருக்கணும் இல்லையா? நான் கடிதத்தை அப்புறம் பத்திரமா வச்சிருக்கேன்.
0: கடிதத்தை பத்திரமா

0: அப்போ உங்க மனைவிக்கு நீங்க கடிதம் எழுதுனீங்களா இல்லையா?
1: இல்ல, அது வந்து சந்தர்ப்பம் எப்படின்னா கடிதம் எழுதக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னா, அவங்க அக்கா ஊரு பக்கத்து ஊரு தான், அவங்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சா இங்க இருந்து சைக்கிள்லயே போயிருவேன். வேணா என்ன செய்வோம்னா கடிதமா எழுதாம துண்டு லெட்டர்ல வந்து எழுதி கொடுத்துருக்கேன்.
0: துண்டு லெட்டரா?
1: ஆமா. ஏன் அப்படின்னா லெட்டர்ல நான் சாயங்காலம் ஆத்து குளிக்க போற, நீங்களும் வரணும் வரலாம் அப்படின்னு அதை நேரா கொண்டு போய் அவங்க அக்காட கொடுத்து அவங்க வேன பிடிச்சி ஏன் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இது வந்து கல்யாணத்துக்கு
0: முன்னகுட்டி,
1: கல்யாணத்துக்கு பிறகு கொடுத்தாலும் சண்டைக்கு வந்திருக்க மாட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு பிறகு வந்து எப்ப மாதிரி என்னன்னா, என் முதல் பையன் பேர் காலத்துக்கு போகும்போது நான் ஒரே ஒரு லெட்டர்
0: எழுதுனேன்,
1: நேரத்துக்கு சாப்பிடவும், என்ன எந்த டென்ஷன் இல்லாம இசையை கேட்கவும்னு எழுதுறேன். ஏன் அப்படின்னா வானொலி கேட்கும்போது நிறைய இது வராது, இசையை கேட்கும்போது வயிற்றுல இருக்க குழந்தை கூட பாத்தீங்கன்னா ஆரோக்கியமா பிறக்குன்னு ஆராய்ச்சி இருக்காங்க. அப்படி எழுதுனேன், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பிள்ளையெல்லாம் ஆரோக்கியமா இருக்காங்க, நாங்களும் ஆரோக்கியமா இருக்கோம் அந்த லெட்டர்னால.
0: நன்றி நன்றி நன்றி
1: நன்றிமா.
0: நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வணக்கம்.
2: நல்லா
0: இருக்கிறோம், யார் பேசுறீங்க?
2: புஷ்பம் பேசுறேன்.
0: ரொம்ப நாள், ரொம்ப வருஷமே ஆயிட்டுன்னு நினைக்கிறேன்.
2: எப்போ மாதிரி பேசுவேன், உன்னால மனைவி உற்சாகம் இல்ல. இருந்தாலும் நீங்க இப்ப லெட்டரை பத்தி பேசினாக்கல, என் பையன் தான் எங்களுக்கு வெளியூர்ல இருந்து எழுதுவான், எனக்கு எங்க எங்களுக்கும் அவங்க அப்பாவுக்கும் எழுதுவான், அதனால அது வந்து ரொம்ப சந்தோஷமா நீ இப்ப நீங்க முதலே சொன்னதுல இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன். அதனால அந்த அப்ப வந்து லெட்டர் அப்படி எப்ப கூட வரும்னு போஸ்ட்மேன் கொண்டு வருவாங்க, பாப்போம். ஒரு அஞ்சு நாளைக்கு பிறகு வரும், ஒரு சின்ன பிரச்சனையை கூட ஒரு அவங்களே அதுல அதுக்குள்ள சந்தோஷமா ஆகிடுவாங்க. இப்பங்கெல்லாம் போன்ல ஒரு சின்ன பிரச்சனைய பெரிய பிரச்சனை ஆக்கி அந்த அளவுக்கு ஆயிருது. அதனால இப்ப லெட்டரு வந்தாலே அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும். யாராவது எழுதி படிக்க தெரிஞ்சையே இருப்பவளான்னு படிச்சு எங்க வீட்டுக்காரர் இருக்க தண்ணியா அவரு வாங்கி படிப்பாவ,
0: என்ன
2: படிக்க தெரியாதா? இப்ப வந்து அந்த லெட்டர் எல்லாம் என் பையன் எழுதி எழுதின லெட்டர் அப்ப எழுதுனா வச்சிருக்கேன் மேடம்.
0: சரி, நீங்க கடிதம் எழுதுவீங்களா உங்க மகனுக்கு?
2: நான் அப்பாதான் எழுதுவேன், எனக்கு எழுத தெரியாது. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். இல்ல கடிதத்துலதான் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கலாம்னு நினைச்சேன். உங்க பேர்ல எழுதுறது கூட பக்கத்துல உள்ளவங்கட்ட யார்ட்டயா சொல்லி எழுதிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி கடிதம் எழுதிருக்கீங்களான்னு
2: கேட்டேன். நான் அப்படிலாம் எழுதல,
0: கடிதம் எழுதல. உங்களுக்கு தான் கடிதம் வந்திருக்கு உங்க பையன் கிட்ட இருந்து?
2: என்ன கடிதம் வரும்? இப்ப என் பிள்ளைய வந்தா வேணா யாருக்கும் போட்டு விடுவாங்க, அது அனுப்புவாங்க, அது என் பேரை போடுவாங்க.
0: நீங்களும் பக்கத்துல யாருக்கிட்டயாவது வாங்கி எழுத சொல்லி அன்பின் வரிகளுக்கு கடிதம் போடுங்க, அவ்வளவுதானே?
2: நன்றிமா,
0: நன்றி.

5:55 ஆயாச்சு. கேட்டுட்டு இருக்கிறீங்க, ஞாபகம் வருதே, இதுவரைக்கும் ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் கடிதங்கள் எழுதிய ஞாபகங்களை நேயர்கள் எல்லாருமே பதிவு பண்ணாங்க. அவங்களோட அந்த காலத்து நினைவுக்கே போயிட்டாங்க. இன்னும் வரைக்கும் கூட அந்த கடிதங்களை பத்திரமா வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த பொங்கல் வாழ்த்து, தீபாவளி வாழ்த்து, இதெல்லாம் அனுப்பின அனுபவங்கள், அவங்க முதல் முதல்ல கடிதம் எழுதியது, கடிதத்தை வந்து மற்றவங்களுக்கு எழுதி கொடுத்தது, இந்த மாதிரி நிறைய அனுபவங்களை இன்னைக்கு பகிர்ந்துக்கிட்டாங்க நேயர்கள். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசின நேயர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். இதுவரைக்கும் ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் பேசியது நான் சுபகலா. நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் வருது, கேளுங்கள்.

வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்திய இளைஞர்கள் திறன்மிக்கவர்களாகவும் உலக அளவில் நம்பிக்கையை பெற்றுள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவை மாநிலத்தில் ஆளும் தாவேக அரசு கைவிட வேண்டுமென்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தூய்மை சேவை பணியில் ஈடுபட்டார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி நீர்த்தேக்கத்தில் படகு சவாரி கொண்டுவரப்பட்டு சுற்றுலா தலமாக மேம்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். சென்னை விமான நிலையத்தை தனியார் மயமாக்கும் முயற்சியை கைவிட வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் அமமுக உள்ளிட்ட கட்சிகள் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளன. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவுவதை தடுக்க மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொசு ஒழிப்பு மற்றும் சுகாதார பணிகளை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் இன்று ஆய்வு செய்தார். திருச்சி, திருவாரூர், நாகை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் கதே, ஆஸ்திரேலியாவின் பிளேக் பெய்ல்டன் இணை பட்டம் வென்றது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ், பிரான்சின் கான்ஸ்டான்டின் பிட்டூன் இணை பட்டம் வென்றது.

நேரமார் மணி 9:00. பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6. பொறுமை என்பது மனிதர்கள் அனைவருக்கும் அவசியமானது. பொறுமையுள்ளவர்களுக்கு என்றுமே அழிவு இல்லை.

நேரம் 6:15. நெல்லை பண்பலை 102.6 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பக்தி மாலை. கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வந்துவிட்டால் வாழ்வில் துன்பம் என்ற பேச்சுக்கே இடமில்லை.

நேரம் 6:18. நெல்லை பண்பலை 102.6 பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நாம் நல்லவர்களுடன் பழகத் தொடங்குவோம், அதுவே எல்லா நற்குணங்களையும் நம்மிடம் வரவழைக்கும்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமாலை 6:30. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி சேவை செய்திகள். நிகழ்ச்சியில் துவக்கமாக அண்ணாமலை திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டுட்டு இணைந்திருக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

நேரம் 6:34. சேவை செய்திகள் கேட்டுட்ருக்கிறீங்க. இதில் முதல் செய்தி என்ன அப்படின்னா, தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனமான இபிஎஃப்ஓ அலுவலகத்திலிருந்து பெறப்பட்ட செய்தி, வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் மற்றும் தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகம் இணைந்து நடத்தும் வருங்கால வைப்பு நிதி உங்கள் அருகில் 2.0 நிகழ்ச்சியானது இம்மாதம் 28 அன்று அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற இருக்கிறது. இந்த திட்டத்தின் வருங்கால வைப்பு நிதி மற்றும் தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகத்தின் உறுப்பினர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறுவோர் ஆகியோரின் குறைதீர்க்கும் மற்றும் சேவை வழங்கக்கூடிய தளமாகவும் தகவல் பரிமாற்ற அமைப்பாகவும் இது செயல்படும். வருங்கால வைப்பு நிதி உங்கள் அருகில் 2.0 நிகழ்ச்சியானது திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி ஆகிய 3 மாவட்டங்களிலும் இம்மாதம் 28 அன்று காலை 9 முதல் நடைபெற இருக்கிறது. 3 மாவட்டத்திலும் எங்கெங்கே நடைபெறுது அப்படிங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி டவுன், கோட்டீஸ்வரன் நகர் அருகே சேரன் மகாதேவி ரோட்டில் இருக்கக்கூடிய லிட்டில் ஃப்ளவர் மெட்ரிக் உயர்நிலைப் பள்ளியிலும், தென்காசி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் கொடிக்குறிச்சியில் உள்ள யூஎஸ்பி கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியிலும், தூத்துக்குடி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் கோவில்பட்டி நேஷனல் பொறியியல் கல்லூரியிலும் நடைபெற இருக்கிறது. இபிஎஃப்ஓ மற்றும் இஎஸ்ஐ சார்ந்த சந்தாதாரர்கள், ஓய்வூதியம் பெறுபவர்கள், தொழிலதிபர்கள், தொழிற்சங்கங்கள், தொழில் நிறுவன அமைப்புகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களது குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நிகழ்ச்சியில் ஒரு பாடல் வருகிறது, கேட்டுட்டு இணைந்திருப்போம். அடுத்த பாடல் அருணாச்சலம் திரைப்படத்திலிருந்து வருகிறது.

உத்வேகம் அளிக்கக்கூடிய இனிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6 சேவை செய்திகள் கேட்டுட்ருக்கிறீங்க. இதில் அடுத்த செய்தி என்ன அப்படின்னா, சமூக நீதிக்காக பாடுபடுபவர்களை சிறப்பு செய்வதற்காக சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது 1995 முதல் வழங்கப்பட்டு வருகிறது. சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது பெறுவோருக்கு ₹500,000 விருது தொகையும் 1 சவரன் தங்கப்பதக்கமும் தகுதியுரையும் வழங்கப்படுகிறது. இந்த விருதாளர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தேர்வு செய்யப்படுகிறார். 2026 தமிழக அரசின் சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது வழங்குவதற்கு உரிய விருதாளரை தேர்ந்தெடுக்க பரிந்துரைகள் வரவேற்கப்படுகிறது. எனவே சமூக நீதிக்காக பாடுபட்டு பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்திட மேற்கொள்ளப்பட்ட பணிகள் மற்றும் அதன் பொருட்டு எய்திய சாதனைகள் ஆகிய தகுதிகள் உடையவர்கள் தங்களது விண்ணப்பத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அனுப்பி வைக்கலாம். தங்களது விண்ணப்பம், சுய விவரம், முழு முகவரி, தொலைபேசி எண் மற்றும் சமூக நீதிக்காக பாடுபட்ட பணிகள் குறித்த விவரம் மற்றும் ஆவணங்கள் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். 2026 சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருதுக்கான விண்ணப்பங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வந்து சேர வேண்டிய கடைசி நாள் அக்டோபர் 20 என தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர்

திரு விஷு மகாராஜன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நேரம் 6:43 நிமிடமாக கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மதுரை திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடலாம்.

இனிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6 நேரம் 6:48 சேவை செய்திகள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த சேவை செய்தி என்ன அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் செயல்பட்டு வரக்கூடிய குவாரிகள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளிலிருந்து கனிமங்கள் எடுத்து செல்லும் வாகனங்களில் AIS 140, அதாவது ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்ட் நம்பர் 140 என்ற GPS கருவியை நிறுவி அவற்றை MIMAS போர்ட்டலில் உடன் இணைப்பதற்கு கடந்த 31st வரை கால அவகாசம் கொடுக்கப்பட்டது. ஆனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் 4 வரையில் சுமார் 12% வாகனங்களுக்கு மட்டுமே AIS 140 GPS கருவியினை பொருத்தி MIMAS போர்ட்டலில் இணைக்கப்பட்டிருக்கிறது. எனவே எதிர்வரக்கூடிய 30th கனிம வளங்கள் எடுத்துச் செல்லும் அனைத்து வாகனங்களிலும் இந்த GPS கருவி பொருத்தி அவற்றை MIMAS போர்ட்டலில் இணைக்கப்பட வேண்டும். எதிர்வரக்கூடிய 30th இந்த GPS கருவியை பொருத்தி இந்த இணையதளத்தில் இணைத்துவிட்டால் வாகனங்களுக்கு மட்டுமே அடுத்த மாதம் அக்டோபர் 1 முதல் கனிமங்கள் எடுத்துச் செல்ல நடைச்சீட்டு வழங்கப்படும். GPS கருவி பொருத்தப்படாத வாகனங்களுக்கு கனிமங்கள் எடுத்துச் செல்ல நடைச்சீட்டு வழங்க இயலாது. எனவே தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து குவாரி உரிமையாளர்கள், க்ரஷர் உரிமையாளர்கள் மற்றும் லாரி உரிமையாளர்கள் 30th தங்களது வாகனங்களில் AIS 140 என்ற GPS கருவியினை பொருத்தி MIMAS என்னும் போர்ட்டலில் பதிவு செய்து கொள்ளுமாறு இதன் மூலம் உறுதியாக இறுதியாக அறிவுறுத்தப்படுகிறது என தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாராஜன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அடுத்ததாக படிக்காதவன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டுட்டு நிந்திரலாம்.

கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது சேவை செய்திகள். இனி தொடர்வது நிகழ்ச்சி குறிப்புகள்.

0: 6.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமாலை 6:55 ஆயிடுச்சுங்க. நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். இன்று இனியும் நாளையும் நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம் வர காத்திருக்கிறது என்பது பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். இன்று 7:00 அறிவியல் தகவல்கள், 7:30 ஆசை அஞ்சல், இன்று 8:05 இளங்காற்று, இதில் வேலை வரும் வேலை, வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம். 9:00 இடைவிடாத இசைமலை, 9:30 இலக்கிய சாரல், இன்றைய இலக்கிய சாரலில் மதுரை காஞ்சி உணர்த்தும் அரங்கல், 10:00 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு கேட்கலாம். இன்று 10:20 சுகமான ராகங்கள், நேர்கள் தொலைபேசி வழியாக விரும்பி கேட்கக்கூடிய நேரலை நிகழ்ச்சி. நேர்கள் கேட்டது இன்று இனி நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம் வர காத்திருக்கிறது என்பது பற்றி தெரிந்து கொண்டீர்கள். இனி நாளை நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம் வர காத்திருக்கிறது என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள், 6:15 வணக்கப்பூக்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல், 6:55 சூழல் காப்பது சுகம். இதில் சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள், அதனைத் தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் எஸ் பிரியதர்ஷினி அவர்கள். நாளை காலை 7:00 வணக்கம் பரணி, இதில் தொழில் தொடங்குவோம் உரை வழங்குகிறார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குகிறார் ப இளங்கு அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் எஸ் முத்தையா அவர்கள். நாளை காலை 8:02 வழக்கென்று வந்தால் உரை வழங்குகிறார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரையினை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. நாளை காலை 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், அதனைத் தொடர்ந்து திரை இசை. 9:02 ஆனந்த பூங்காற்று, 9:02 மற்றும் 9:35 ஆனந்த பூங்காற்று. நாளை ஆனந்த பூங்காற்றின் தலைப்பு குழந்தைகள் கை செலவுக்கு பணம் கொடுக்கலாமா. நாளை காலை 9:30 10:30 12:30 நண்பகல் 1:30 2:30 3:30 மாலை 4:30 6:30 இரவு 7:30 ஆகிய

நேரங்களில் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம் கேட்கலாம். காலை 10:02, 10:35 ஆகிய நேரங்கள். மனம் விரும்புதே நேர் விருப்ப பாடல். 11 மணிக்கு அஞ்சல் பெட்டி எண் 111. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடிய மனதின் குரல் நிகழ்ச்சிகள் பற்றிய நேயர்களின் கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10, 12:35 சிநேகிதியே. நாளைய சிநேகிதியின் தலைப்பு கடிதம் எழுதிய பழைய நினைவுகள். நண்பகல் 1 மணிக்கு நலம்தானா, இதில் கர்ப்பப்பையில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் சித்த மருத்துவர் ரோஹிணி ராஜா அவர்கள். 1:05, 1:35 தொடர்ந்து நலம்தானாவில் தேங்காய் பாலின் அற்புத நன்மைகள். 2:02, 2:35 குக்கு நேர் விருப்ப பாடல். 3:02, 3:30 மணித்திருநாடு. நாளைய மணித்திருநாடு நிகழ்ச்சியில் தஞ்சை சரஸ்வதி மகால் குறித்த தகவல்கள். 4:02, 4:45 பொதிகை தும்பி. 5:02 அரும்பு மொழிகள், குழந்தைகள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சி. நாளை மாலை 6:02 பக்தி மாலை. 6:35 சேவை செய்திகள். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். நாளை இரவு 7 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. இதில் நெற்பயிரில் மருந்தில்லா பூச்சி நிர்வாகம் உரையினை வழங்குகிறார் கிள்ளிக்குளம் வேவு சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பூச்சியியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஜி ரவி அவர்கள். அதனைத் தொடர்ந்து தேனீ வளர்ப்பு அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் டி சரணி அவர்கள். 7:35 அறிவியல் தகவல்கள். நாளை இரவு 8:05 இளங்காற்று, இதில் வாராந்திர நடப்பு நிகழ்வுகள் தெரிந்து கொள்ளலாம். 9 மணிக்கு இடைவிடாத இசைமழை. 9:30 இலக்கிய சாரல். நாளை இரவு 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு கேட்கலாம். நாளை இரவு 10:20 சுகமான ராகங்கள். நேர்கள் கேட்டது இன்று இனியும் நாளையும் நமது நிலையத்தில் ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சி குறிப்பினை கேட்டீர்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 7 மணி, ஒரு நிமிடம் ஆயாச்சுங்க. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி அறிவியல் தகவல்கள். அறிவியல் எப்போதும் சுவாரஸ்யமானதுங்க. நம்மை சுற்றியுள்ள இயற்கையிலும் பிரபஞ்சத்திலும் பல ஆச்சரியங்கள் மறைந்துள்ளன. உங்கள் சிந்தனையை தூண்டக்கூடிய சில வியக்கத்தக்க அறிவியல் தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம்.

ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை

ஆனந்தம் அமர்களும் அட்டகாசமான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நெல்லை பண்பலை 102.6 அறிவியல் தகவல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. சூரிய குடும்பத்துக்கு வெளியே பூமியைப் போல உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற புறக்கோள்கள் உள்ளனவா என விஞ்ஞானிகள் பல நூறு ஆண்டுகளாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். பூமியைப் போலவே ஒரு கோளை சுற்றி வளிமண்டலம் இருப்பதையும் அதன் தரைப்பரப்பில் திரவ தண்ணீர் இருப்பதையும் வாய்ப்பு இருக்கிறது என்று அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதன் பெயர் வந்து LHS 1140B. இதன் நிறைவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமியை விட 5.6 மடங்கு அதிகம். அதனுடைய சுற்றளவுன்னு பார்த்தோம்னா பூமியை விட 70% பெரியது. இந்த கோள் பூமியில் இருந்து 49 ஒளி ஆண்டுகள் தொலைவில் இருக்கிறதாம். நேரம் 7:07 ஆகிக்கொண்டிருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திலிருந்து.

நெல்லை பண்பலை 102.6 பூமியை தாக்கக்கூடிய வாய்ப்புள்ள டிமோர்போஸ் எனும் விண்கல்லை முன்கூட்டியே கண்காணித்து தாக்கி அதன் சுற்றுவட்ட பாதையை மாற்றும் விதமாக அமெரிக்காவின் நாசா விண்வெளி மையமானது 2021 டாட் எனும் விண்கலத்தை அனுப்பியது. இது 2022 செப்டம்பர் மாதம் 26 டிமோர்போஸ் எனும் விண்கல் மீது மோதியது. 2 வாரத்திற்கு பின் விண்கல் சுற்றுப்பாதையை மாற்றியது. இந்த திட்டம் இதில் வெற்றி பெற்றது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாயும் புலி திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது, கேட்டுட்டே இணைந்திருங்கள்.

அறிவியல் தகவல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க நெல்லை பண்பலை 102.6. அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, பாதுகாப்பு, விவசாயம், ஆராய்ச்சி, மருத்துவம், டெலிவரி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ட்ரோன் வந்து அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. தற்போதைய காலகட்டத்தில் போர்களிலும் ட்ரோன்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அதிவேகமாக சுழன்று கண்முன்னே மறையும் புதிய வகை ட்ரோன்களை அமெரிக்காவின் நார்த் வெஸ்டர்ன் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் உருவாக்கியிருக்கிறாங்களாம். இந்த ட்ரோன் ஒவ்வொரு வினாடிக்கும் 25 முறை சுற்றுகிறதாங்க. இந்த வேகம் மனிதர்களின் கண்களுக்கு தெரிவது மிக மிக கடினம். இந்த ட்ரோன் பார்வையில் தெரியும் அளவு என்பது மற்ற ட்ரோன்களை விட 10 மடங்கு குறைவு.

0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக மாவீரன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டுட்டு இணைந்திருக்கலாம். பாடலுக்கு முன் ஒரு விளம்பரம்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேரம் 7:25 ஆயாச்சுங்க. அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க. நிறைவான தகவல் வந்து நாசாவின் பெர்சிவீரன்ஸ் ரோவர் என்ற ஒரு செவ்வாய்க்கோளின் தொடர்ந்து பல விண்கற்கள் விழுந்ததன் காரணமாக உருவான பிரம்மாண்டமான அடுக்கு பாறை அமைப்பை கண்டுபிடித்திருக்கிறது. இதன் நீளம் வந்து 245 அடி, 930 கோடி ஆண்டுகளுக்கு முன் இது உருவாயிருக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த ரோவர் செவ்வாய்க்கோளின் இதற்கு முன் கண்டுபிடிக்கப்பட்ட பாறைகளில் இதுதான் பழமையானது என்று விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நிகழ்ச்சியின் நிறைவாக மிஸ்டர் பாரத் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

0: கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது அறிவியல் தகவல்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் இரவு 7:30 ஆயாச்சுங்க. நேர்கள் கேட்க விருப்பது ஆசை அஞ்சல். நேர்கள் தங்களுக்கு பிடித்த பாடலை கடிதம் மூலம் எழுதி அனுப்பி விரும்பி கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆசை அஞ்சல். ஆசை அஞ்சல் நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் என்ன பாடல், யார் விரும்பி கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரிந்து கொள்ளணும் இல்லையா? முதல் பாடல் ஒரு சூப்பரான பாடல் வருதுங்க. அந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, மஞ்சள் நீர் காயலிலிருந்து சிங்காரவேல் சுரேஷ் முருகன், மம்சாபுரத்திலிருந்து மீனா, குலையன் கரிசல் சந்திரபோஸ் சுஜன் ஆகியோர் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இவங்க விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அரிச்சந்திர.

நேரம் இரவு 7:36. ஆசை அஞ்சல் கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல், இந்த பாடல் யார் பாடல், யார் விரும்பி கேட்டிருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அடுத்தால என்னுடைய கடிதம் தம்பா வாசிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆர்வமாக கேட்டுட்ருப்பீங்க. சரி, அடுத்த கடிதம் யாருடைய கடிதத்தை வாசிக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மதுரை மாவட்டத்தை சேர்ந்த வண்டியூர் சக்தி ஜனார்தனன் இவர் விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்.

மனதை வருடும் கீதங்களாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது நெல்லை பண்பலை 102.6 ஆசை அஞ்சல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல், ஓகேங்க, முதல்ல அந்த பாடலை யார் விரும்பி கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற அவங்களுடைய கடிதத்தை படிச்சிடலாம். சுப்புலாபுரத்திலிருந்து ஆரோன், தங்கராஜ், மணி, வெள்ளையம்மாள், ஜெபா மற்றும் லிஷோ இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கடலோர கவிதைகள்.

நேரம் 7:46. இனிமையான கீதங்களை ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆசை அஞ்சல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் என்ன பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் விரும்பி கேட்டிருக்கிறாங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். தூத்துக்குடி ஸ்பிக் நகரிலிருந்து ராஜேஷ், தேவி ராஜேஷ், பிரியதர்ஷன், ஆரியதர்ஷன், ராமநாதபுரம் மாவட்டம் பேரையூரிலிருந்து செல்லப்பாண்டியன், ஜெயராணி இவர்களோடு, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில் குமரன் இவர்கள் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பிரியங்கா.

நேரம் 7:52. ஆசை அஞ்சல் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நெல்லை பண்பலை 102.6. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. திருநெல்வேலி டவுன் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, முத்து சௌமியா இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சிகப்பு ரோஜாக்கள்.

நேரம் 7:57 ஆகிக்கொண்டிருக்கிறது. ஆசை அஞ்சல் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கே வந்தாச்சுங்க. நிறைவாக ஒலிக்கும் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. சென்னை வெள்ளிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, திருமலைசை மணிவண்ணன், ராணி, வாகையூர் ராமசாமி, சங்கராபுரம் பொன்மிசை மூர்த்தி, சாத்தான்குளம் MS மயில் ஆகியோர் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புதிய பறவை.

0: கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது ஆசை என்றால் இனி தொடர்வது 8 மணிக்கான செய்தி அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்திய இளைஞர்கள் திறன்மிக்கவர்களாகவும் உலக அளவில் நம்பிக்கையை பெற்றுள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் 45 இடங்களில் இன்று நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் 51,000-க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு காணொலி வாயிலாக பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய அவர், மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் இந்த இளைஞர்கள் பணி அமர்த்தப்படுவதாக தெரிவித்தார். 2047 வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான லட்சிய பயணத்தில் இவர்களின் பங்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். அரசின் ஒரு பகுதியாக திகழும் இந்த இளைஞர்கள் வளர்ச்சியடைந்த இந்தியா மற்றும் சுயசார்புமிக்க இந்தியாவை உருவாக்குவதற்கான தீர்மானத்திற்கு வலு சேர்க்க உள்ளதாகவும் அவர் கூறினார். அரசு பணியில் சேர்ந்துள்ள இளைஞர்களுக்கு தங்களுக்கு பின்னால் வரும் இளைஞர்களை திறன்மிக்கவர்களாக உருவாக்கும் பொறுப்பு உள்ளதாக அவர் கூறினார். ஒட்டுமொத்த உலகம் இந்தியாவின் மீது பெரும் எதிர்பார்ப்பை கொண்டிருப்பதாக தெரிவித்த அவர், புதிய கண்டுபிடிப்புகள் தொழில் முனைவோர் மற்றும் இளையோர் சக்தி மீதான எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளதாக கூறினார். இதனிடையே சென்னையில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், இளையோரின் அறிவு, திறமை மற்றும் அர்ப்பணிப்பு மூலம் நாட்டின் வளர்ச்சிக்கும் மக்கள் நலனுக்கும் சிறப்பான பங்களிப்பை ஆற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய முயற்சியால் நடைபெற்று வரும் இந்த மகா வேலைவாய்ப்பு திருவிழாவின் பயனாக நாட்டின் வேலைவாய்ப்பின்மை சதவீதம் கணிசமாக குறைந்துள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவை மாநிலத்தில் ஆளும் தாவிக அரசு கைவிட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு ஆதாரமாக திகழும் மீனவர்களின் வாழ்க்கையை பாதிக்கும் வகையில் இந்த திட்டம் அமைந்துள்ளதாகவும், மாநில அரசு வேறு இடத்தை இதற்காக தெரிவு செய்ய வேண்டும் என்றும் கூறினார். பாதுகாப்பு துறையில் நாட்டின் எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ற உட்கட்டமைப்பை உருவாக்க இந்திய ராணுவ பொறியியல் சேவை வல்லுநர்கள் சிறப்பாக செயலாற்றி வருவதாக இந்த அமைப்பின் சென்னை பிரிவு கூடுதல் தலைமை இயக்குநர் திரு ஈஸ்வர் தத் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற இச்சேவையின் 77வது நிறுவன நாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஆயுதப்படைகளின் மாறிவரும் தேவைகளின் பூர்த்தி செய்யவும் நவீன தொழில்நுட்பம், புத்தாக்கம், டிஜிட்டல் மயமாக்கம் போன்ற பொறியியல் நடைமுறைகளை அதிக அளவில் கொண்டுவரவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பொறியியல் திறன், சிறந்த தலைமைத்துவம், பாதுகாப்பு தொடர்பான கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவது இந்திய பொறியியல் சேவை நிறுவனம் பெருமைமிக்க பாரம்பரியத்தை கொண்டிருப்பதாகவும் திரு ஈஸ்வர் தத் தெரிவித்தார். தாராபுரம் மற்றும் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதியில் 22 வேட்பாளர்களும், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதியில் 27 வேட்பாளர்களும் இறுதிப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். இதனிடையே தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் 100% வாக்களிப்பை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி நீர்த்தேக்கத்தில் படகு சவாரி கொண்டுவரப்பட்டு சுற்றுலா தலமாக மேம்படுத்தப்படும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். பூண்டியில் இந்த நீர்த்தேக்கத்தை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,

0: படகு சவாரியை இந்த நீர்த்தேக்கத்தில் கொண்டுவருவது குறித்து அரசு ஆலோசனை நடத்தி வருவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்க மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுவரை 9 பேர் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். காய்ச்சல் பரவுவதை தடுக்க மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். நோய் தொற்று உள்ளவர்களை உடனடியாக அரசு மருத்துவமனைகளில் சேர்த்து சிகிச்சை அளிக்கவும் கொசு உற்பத்தியை தடுக்கவும் விரிவான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டி ஜப்பானின் நகோயாவில் இன்று வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. தொடக்க விழாவின் வீரர்கள் அணிவகுப்பின் போது இந்தியாவின் சார்பில் மனு பாக்கர் மற்றும் பவன் ஷெகராவத் தேசிய கொடியை ஏந்திச் சென்றனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், மன உறுதியோடும் அர்ப்பணிப்பு உணர்வோடும் பங்கேற்று நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டாண்டின் பிட்டூன் இணை பட்டம் வென்றது. சீன சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அர்ஜுன் கதே ஆஸ்திரேலியாவின் பிளேக் பைல்டன் இணை பட்டம் வென்றது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா மேச்சிக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு.

நேரம் 8:05 ஆயாச்சுங்க. நீங்க ஆர்வமாக எதிர்பார்த்திருந்த இளங்காற்று நிகழ்ச்சியும் வந்தாச்சு. இன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால இன்றைய இளங்காற்று நிகழ்ச்சியில வேலை வரும் வேலை. வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம் இன்றைய இளங்காற்று நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் உங்கள் கூட இணைஞ்சிருக்கிறேன் நான், உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார் சோரிமுத்து. இந்த நிகழ்ச்சி இளங்காற்று.

ஆனந்தம் அமர்களம் அட்டகாசமான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க இளங்காற்று நிகழ்ச்சியில். வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஆர்ஆர்பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டானது 590 துணை மருத்துவ பணியிடங்களுக்கானது மற்றும் லேப் அசிஸ்டன்ட் இந்த பணிகளுக்கான ஆட்கள் தேவை என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க ஆர்ஆர்பி இணையதளத்தில். இதனுடைய கல்வி தகுதியாக ஃபார்மசி நர்சிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. தகுதி உள்ளவர்கள் இதனுடைய பிரத்யேக இணையதள முகவரியான www.rrb.indianrailways.gov.in இந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்தை அணுகலாம். இந்த இணையதளத்தில் தான் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனும் இருக்குது, ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய லிங்க்கும் இருக்குது. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் அப்ளிகேஷன் போட போகிறீங்க. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து கடந்த 15ஆம் தேதியே ஓப்பன் ஆகிடுச்சு. இதோடைய கடைசி தேதியாக வருகின்ற அக்டோபர் மாதம், அதாவது அடுத்த மாதம் 14ஆம் தேதி கடைசி தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்க, நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடலை கேட்டுட்டு இணைந்திரலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்புடன்.

0: ஆனந்தம் அமர்களம் அட்டகாசமான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நெல்லை பண்பலை 102.6 மற்றும் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸில் இளங்காற்று நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த வேலைவாய்ப்பு தகவல் என்ன அப்படின்னா, யூபிஎஸ்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இதை தமிழில் வந்து மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையமானது செக்ஷன் ஆஃபீஸர் மற்றும் ஸ்டெனோகிராஃபர் தேர்வுக்கான 2020 ஆண்டின் ஆட்கள் தேர்வு அறிவிப்பை அதனுடைய பிரத்யேக இணையதளத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. கல்வி தகுதியாக ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு முடிச்சிருந்தால் போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. தகுதியும் விருப்பமும் உள்ள விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய விண்ணப்பத்தை ஆன்லைன் மூலமாகத்தான் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண முடியும். ஆக யூபிஎஸ்சியின் அதிகாரப்பூர்வ இணையதள முகவரியான www.upsc.gov.in இந்த இணையதள முகவரியை நீங்கள் பயன்படுத்துங்க. இதனுடைய கடைசி தேதியாக அக்டோபர் மாதம் 6 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ முன்னுக்கூட்டியே டிலே பண்ணாமல் ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிவிடுங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தீ திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது, கேட்டுட்டு இணைந்திருங்கள்.
1: ஆதாரம் உன் அன்போடு எல்லோரும் ஒன்றாக ஓடி வாங்க.

0: என்னம்மா?
1: அதான் கற்பு.
2: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
0: வயிற்றுல கான் கோழி ஒன்னு கூவுது, அது பாஸ்ட் ஃபுட்டு.

0: நேரம் 8:30. கேட்டுட்டு இருக்கிறீங்க இளங்காற்று. இன்றைய இளங்காற்று நிகழ்ச்சியில் வேலை வரும் வேலை வேலை வாய்ப்பு குறித்த தகவல்கள் தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, இந்திய அரசின் பல்வேறு குரூப் ஏ அண்ட் பி பொறியியல் மற்றும் இதர பணிகளுக்கான ஆள் சேர்ப்புக்காக யூபிஎஸ்சி ஆனது இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2027 அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் வந்து சிவில், மெக்கானிக்கல், இசிஇ ஆகிய இன்ஜினியரிங் பிரிவுகளில் நிர்ணயிக்கப்பட்ட அளவு மாற்றுத்திறனாளிகளுக்கான 19 இடங்கள் உட்பட மொத்தம் 480 காலி இடங்கள் இந்த தேர்வின் மூலம் நிரப்பப்பட இருக்கிறாங்களாம். இதில் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்வி தகுதியாக இன்ஜினியரிங் அல்லது அதற்கு இணையான கல்வி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, 2027 முதல் நாளான ஜனவரி 1 படி அந்த விண்ணப்பதாரர்கள் வந்து 21 முதல் 30 வரைக்குள் இருக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க. விருப்பமும் தகுதியும் உள்ள விண்ணப்பதாரர்கள் ஆன்லைன் மூலமாக உங்களது விண்ணப்பத்தை நீங்கள் சப்மிட் பண்ணலாம். இதற்கான இணையதள முகவரி www.upsc.gov.in. இந்த இணையதளம் மற்றொரு இணையதள முகவரியான www.upsconline.nic.in இந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்தை நாடலாம். சரிங்க, இந்த இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2027 ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதி என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த மாதம் அதாவது அக்டோபர் மாதம் 6 கடைசி தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க. இளங்காற்று நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நினைவிருக்கும் வரை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது, கேட்டுகிட்டே இணைந்திருங்கள்.
1: தொடரு நோதுரா
2: வண்டம்பா.

ஆட்டம் பாட்டம் துள்ளலிசை கொண்டாட்டமாக கேட்டுட்டு இருக்கிறீங்க இளங்காற்று. இன்றைய இளங்காற்று நிகழ்ச்சியில் வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். நேரம் 8:37 ஆகிக்கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்ன தகவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சதர்ன் ரயில்வேல வேக்கன்சி. தெற்கு ரயில்வேல ஸ்போர்ட்ஸ், அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்கவுட்ஸு அண்டு கைட்ஸு, இந்த விளையாட்டின் ஒதுக்கீட்டின் கீழே 17 காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இதற்கு கல்வி தகுதியாக 10th+2 ஐடிஐ முடித்து விளையாட்டில் ஈடுபாடு கொண்டு இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இது பற்றிய கூடுதல் தகவல்களுக்கும் இணையதள அப்ளிகேஷனுக்கும் நீங்கள் நாடக்கூடிய இணையதள முகவரியான www.sr.indianrailways.gov.in இந்த இணையதளத்தில் போயிட்டீங்கன்னா கூடுதல் விவரங்களும் தெரிஞ்சுக்கலாம். அதிலே ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்குது, அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிடலாம். சதர்ன் ரயில்வேயில், அதாவது தெற்கு ரயில்வேயில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் 17 காலி பணியிடங்கள் நிரப்புறதுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இதனுடைய பிரத்யேக இணையதள முகவரி மீண்டும் ஒரு முறை சொல்கிறோம், www.sr.indianrailways.gov.in. இந்த ஜாபுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதியாக 18th சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அடுத்த மாதம் 18th வரை ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும். ஸோ லேட் பண்ணாமல் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக காலமெல்லாம் காதல் வாழ்க.

ஆட்டம் பாட்டம் துள்ளலிசை கொண்டாட்டமாக கேட்டுட்ருக்கிறீங்க இளங்காற்று. மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய இளங்காற்று நிகழ்ச்சியில் வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள் தெரிஞ்சிட்ருக்கிறோம். அடுத்த தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேசிய சுகாதார இயக்கம் தமிழ்நாட்டில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை, மருத்துவம் மற்றும் ஊரக சுகாதார பணிகள், மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி மற்றும் பெருநகரமான சென்னை மாநகராட்சி ஆகியோரின் கீழ் உள்ள மருத்துவமனைகளில் காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்களுக்கு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் அந்தந்த மாவட்ட நலவாழ்வு அலுவலகத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ அனுப்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான விண்ணப்ப படிவங்கள் மற்றும் மாவட்ட வாரியாக காலியிடங்கள் குறித்த முழு விவரங்கள் தேசிய நலவாழ்வு குழுமம் வலைதளமான

www.nhm.tn.gov.in. மீண்டும் ஒருமுறை www.nhm.tn.gov.in இந்த இணையதளத்தை நாடலாம். தேர்தல் நடத்தை முறைகள் நடைமுறையில் உள்ள திருப்பூர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு இந்த அறிவிப்பு பொருந்தாது என்றும் சொல்லியிருக்கிறாங்க. ஆக இது தவிர்த்து மற்ற மாவட்டங்கள் அந்தந்த மாவட்ட நலவாழ்வு அலுவலகத்துக்கு இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ உங்களது விண்ணப்பங்களை சப்மிட் பண்ணுங்க. நேரம் 8:45 ஆயாச்சுங்க. அடையாறு பீச்சோரா காத்து

நேரம் 8:50 ஆயிட்டு. இளங்காற்று நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. வேலை வரும் வேலை, வேலை வாய்ப்பு குறித்த தகவல்கள் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இதில் நிறைவான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்ட சுகாதார சங்கம், அதாவது கன்னியாகுமரி மாவட்ட சுகாதார சங்கமானது மாவட்ட சுகாதார அலுவலகங்கள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் பிற சுகாதார நிலையங்களில் உள்ள 81 தற்காலிக ஒப்பந்த பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் என்னென்ன போஸ்டிங்லான்னு கேட்டிங்கன்னா, மெடிக்கல் ஆஃபீஸர், கன்சல்டன்ட், கவுன்சிலர், ஹெல்த் இன்ஸ்பெக்டர், ஏஎன்எம், ஃபார்மசிஸ்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், டென்டல் அசிஸ்டண்ட், ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் மற்றும் சில பணியிடங்கள் இதில் அடங்குது. தகுதியுள்ள நபர்கள் தங்கள் விண்ணப்பத்தை தபால் மூலமாக மட்டுமே நீங்கள் அனுப்ப வேண்டும். இதற்கான மாதிரி விண்ணப்பம் மற்றும் கூடுதல் விவரங்களுக்கு மாவட்டத்தின் இணையதளமான www.kanyakumari.nic.in இந்த இணையதளத்தை அணுகலாம். உங்களுடைய விண்ணப்பங்கள் வந்து சென்று சேர வேண்டிய கடைசி நாளாக இம்மாதம் 30ஆம் தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்க, நிகழ்ச்சியில் அடுத்ததாக கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

போல கட்டுல எங்க கதை போலது நடக்கலையா. வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலையா.

நேரம் 8:56 நிமிடம் ஆயாச்சுங்க. இளங்காற்று நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கே வந்தாச்சு. நிறைவாக ஒலிக்கும் பாடல் டோரோத்தி திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது. நிகழ்ச்சியில் உங்கள் கூட இணைந்திருந்தேன் நான், உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார் சரிமுத்து.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 9:01. நேர்கள் கேட்கவிருப்பது இடைவிடாத இசை மாலை.

0: இல்லம்மா.
1: பூவா பூத்திருக்கு பூமியிலே ஆயிரம் பூ, பூவிலே சிறந்த பூ என்ன பூ?

0: நீ சொல்றது தான் தப்பு. இன்னொரு தடவை சொல்றேன்.
1: சிட்டி பாபு செய்யும் பூ என்ன பூ, அவன் வெட்டி தின்னு துப்புறது என்ன பூ, கரும்பு வாணியிடம் இல்லாதது என்ன பூ.

0: சொல்லுங்க. என்ன பூ? இன்னொரு தடவை சொல்றேன்.
1: சலிப்பூ.
2: மலர்களிடம் கேட்டதற்கு மரங்கள் வந்து பதிலை சொன்னால் மனசுக்குள்ளே தோன்றும் பூ என்ன பூ?
1: மதிப்பூ.

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு.

காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

ஊரே கண்மூடிய அமைதியான நேரம், நெஞ்சில் நின்ற இனிமையான தருணங்களை நினைத்து அசை போடும் இந்த இரவு வேளையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு.
1: நிறைவு பெற்றது இடைவிடாத இசைமலை.

0: நேரம் இரவு 9:30. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. வணக்கம் நேர்களே.
1: நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன்.
2: என்னதான் புதியது புகுந்தாலும் பழமைக்கு இருக்கும் மவுசை தனிங்க.
3: அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம்.
2: பழைய பாடல்களின் சாரலாய் வீச வருகிறது இலக்கிய சாரல்.

0: நிகழ்ச்சியில் உங்களுடன்
1: நான் உங்கள் வீட்டு பிள்ளை
2: இம்சை அரசன் முத்துக்குமார்.
0: இன்றைய இலக்கிய சாரலில் மதுரை காஞ்சி உணர்த்தும் அறங்கள் இது பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
3: கடவுள் ஏன் கல்லானா

மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அறம் என்பதற்கு தர்மம், புண்ணியம், தகுதியானது, சமயம், ஞானம் என பல பொருள்படுகிறது. மதுரை காஞ்சியின் பாட்டுடை தலைவன் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் ஆவான். போர் வெற்றி போன்றன நிலையில்லாததை எடுத்துரைத்து உலகில் என்றும் நிலைக்கும் அறத்தினை செய்ய இம்மன்னன் வற்புறுத்துவதாக பாடல் பாடப்பட்டிருக்கிறது. எனவே அரசர்க்குரிய பொது அறங்கள் மதுரை காஞ்சி பாடலில் வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அரசனுக்கு போர் வெற்றி மட்டும் போதாது, அரசன் அறத்தில் தலை சிறந்து நிற்க வேண்டும் என்பதே மதுரை காஞ்சியின் முக்கிய நோக்கமாக விளங்குகிறது. அந்த அரசன் சான்றோர் பலரின் நல்ல கருத்துக்களை ஏற்று அதன்படி நடக்க வேண்டும். குடிமக்களுக்கு கிடைக்காத அரிய பொருள்களாயினும் அவற்றை தந்து காக்க வேண்டும், நிறைய கற்க வேண்டும், சுற்றத்தை காக்க வேண்டும். இவை அரசர்க்குரிய அறங்களாக மதுரை காஞ்சி எடுத்துச் சொல்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்புடன்.

இலக்கியச் சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய இலக்கியச் சாரலில் மதுரை காஞ்சி உணர்த்தும் அறங்கள் இது பற்றி தெரிந்து கொண்டு வருகிறோம். இதில் அடுத்ததாக பொருள் நிலையில் ஏற்றம் பெற்று விளங்கும் செல்வர்களுக்கான அறத்தையும்

மதுரை காஞ்சி எடுத்துச் சொல்கிறது. அந்த காலத்தில் செல்வர் பூத்தொழில் ஆடையை அணிந்திருந்தார்கள். அவர்கள் பொன்னால் அமைந்த கைப்பிடியை உடைய உடைவாளை கொண்டிருந்தார்கள். தேர் அவர்களின் வாகனமாக இருந்தது. காற்றை போல குதிரைகளை செலுத்தி செல்வார்கள் இந்த செல்வர்கள். தேர் தட்டில் அவர்களின் ஆடைகள் பரவி இருந்தன. இவர்கள் வீர கழலை அணிந்திருந்தார்கள். வான வன்கை வளம்கெழு செல்வர் நாள்மகிழ் இருக்கை காண்மர் என்று இவர்களின் அறம் பற்றி எடுத்துச் சொல்கிறது மதுரை காஞ்சி. வானம் போல வரையாது வறியவருக்கு வழங்குதல் என்பது செல்வர்களுக்கான அறமே ஆகும். மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்புடன்.

0: ஏமா மருமகளே, வீடா இது? ஏமா இப்படி குப்பை மாதிரி வச்சிருக்க?
1: எல்லாம் உங்க பேரனோட வேலை தான். அவன் தவளை ஆரம்பிச்சிட்டான்ல, அதுல இருந்து வீட்டுல ஒரு பொருள் வச்ச இடத்துல இருக்கிறது இல்ல. எல்லாம் இப்படிதான் சிந்தி சதறி கிடக்கு.
0: குழந்தைனா அப்படித்தான் இருக்கும். அவன் விளையாடி முடிச்சதும் தூத்து பெருக்கி வீட்டை கிளீனா நீ தானே வைக்கணும்.
1: பண்ணலாம் தான் அத்தை. அவன் தூங்கி முழிச்சதுக்கு அப்புறம் அதே தான் மறுபடியும் கொட்டி சிதறி விளையாடுதான். சரி ஆகட்டும், ராத்திரி பாத்துக்கிறேன் அத்தை.
0: எல்லாமே இப்படியே சொல்லிக்கிட்டீரு. குழந்தை தவழ்ற வயசுல கீழே கிடக்கிறத எடுத்து வாயில போடுறது அப்படிங்கறது சாதாரண விஷயமாய் போச்சு. அப்படி இருக்கிறப்ப தூசி குப்பை அவன் விளையாட்டு சாமான்ல இருந்து உடஞ்ச ஒரு பிளாஸ்டிக் எல்லாம் எடுத்து வாயில போட்டானா பிள்ளை நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? அது பத்தின அக்கறை உனக்கு கொஞ்சமாவது இருக்கா இல்லையா?
1: ஆமாத்த, இந்த இப்ப பெருக்கி கிளீனா வச்சிடறேன். இவன் தவளை ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு தான் வேலை அதிகம். இப்ப உடனே பெருக்காட்டி என்னவா?
2: என்னமா கீழே சத்தம்?
3: வீட்டை பெருக்கிட்டு இருக்கேன் மாமா.
4: வளரும் குழந்தைகள் கைகளுக்கு எட்டாதபடி பொருட்களை வைக்க பழகி வீட்டையும் சுத்தமாக வைத்திருந்து குழந்தையின் ஆரோக்கியத்தை காப்போம்.

0: ஒளிபரப்பு.
1: தம்பி வீட்டுல ஒரே கூட்டமா இருக்க, எது விசேஷமா?
2: சார் என்ன சார், உங்க வீட்டுல ரொம்ப பரபரப்பா இருக்கு. விஐபி யாராச்சும் வந்திருக்காங்களா?
1: அண்ணே ரொம்ப பெரிய லைட்டிங் போல, ரொம்ப சாதாரணமா நடந்து போயிட்டு இருக்கீங்களே. சீக்கிரமா ஓடி போய் வீட்டுல போய் பாருங்க. முதல்ல
3: என்ன எல்லாரும் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க? என்னதான் நடக்கு வீட்டுல?
1: இந்த போற வீட்டுக்கு.

0: ஒவ்வொரு பெண் குழந்தையின் வருகையும் ஒரு தேசத்தின் வளர்ச்சி. பெண் குழந்தைகளை காப்போம், பெண்களை மதிப்போம்.
1: இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில்

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின்

மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய இலக்கிய சாரலில் மதுரை காஞ்சி உணர்த்தும் அறங்கள் இது பற்றி தெரிந்து கொண்டு வருகிறோம். பெண்களுக்கான பல அறங்களும் மதுரை காஞ்சியில் இடம்பெற்றிருக்கிறது. செல்வ மகளிர், குலமகளிர், வரைவில் மகளிர், சூளுற்ற மகளிர், ஊடல் கொண்ட மகளிர் போன்ற பல பெண்களை மதுரை காஞ்சி எடுத்துக்காட்டுகிறது. சங்ககால பெண்கள் பற்றிய சமூக மதிப்பீட்டை இந்த நூல் வழியே நாம் அறிந்து கொள்ளலாம். செல்வ பெண்கள் என்பவர் தங்கள் செல்வ நிலைக்கு ஏற்ப

திருவிழாக்களை மகிழ்வுடன் கண்டுள்ளார்கள். குலமகளிரோ நானுகொல ஏழ்புணர் சிறப்பின் இந்தொடை சீரியாள் தாழ்பெயல் கனைகுரல் கடுப்ப பண்ணு பெயர்ந்து வீழ்துணை தழுகி என்ற நிலையில் குலமகளிருடன் அறத்துடன் நிற்க விளைகிறது மதுரை காஞ்சி. நாணம் என்ற அணியுடன் யாழ் மீட்டி இனிமையான குரலில் பாடி தன் துணையுடன் வாழ்கின்ற வாழ்க்கை அறவாழ்க்கை என்று இதற்கு பொருள் கொள்ளலாம். வரைவு பெறாத மகளிர் வரைவில் மகளிர் என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் செல்வர்களின் வளத்தை தம் பக்கத்தில் பறித்து கொள்ளும் இயல்பினர். இதன் காரணமாக இவர்களை கொண்டி மகளிர் என்றும் மதுரை காஞ்சி அழைக்கிறது. சூழ்பெற்ற மகளிர் இவர்கள் தேவராட்டி என்ற கடவுளை வணங்கும் வழிபாட்டு பெண்ணுடன் கூடி தெய்வங்களுக்கு இனிமையான பொருட்களை படைப்பர். நேர்களே, மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு.

நெஞ்சில் ஒரு துளி மஞ்சம் இல்லை, அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி மஞ்சம் இல்லை.

இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில். அறத்தை நிறுத்தும் வல்லமை அரசனிடம் சங்ககாலத்தில் இருந்துள்ளது. அவனை அறம் தலைப்படுத்த புலவர் பாணர் முதலியோர் இருந்துள்ளனர். பொதுவான அறத்தை நிலைநிறுத்த அறமன்றங்களும் மதமன்றங்களும் சங்க காலத்தில் இருந்திருக்கிறது. மதுரை காஞ்சி மரப்போர் ஆற்றுவதில் ஆர்வம் காட்டிய மன்னனை மடைமாற்றி அறத்தின் பக்கம் சேர்க்கும் நிலைமை தக்கதாக படைக்க பெற்றுள்ளது. மதுரை காஞ்சி அறம் என்பதை முன்னோர் மொழியும் நன்மை மொழிகள் என்பதாக பொருள் கொள்கிறது. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது அறம் என்பது நிரந்தர தன்மை உடையது இல்லை என்பதும் அவ்வப்போது மாறும் போக்கினதாக இருக்கும் என்பதும் தெரிய வருகிறது. நேர்களே, ஒலிக்கும் இந்த பாடலுடன் இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:21.
2: மீண்டும் ஒரு வணக்கம் நேர்களே.
3: புத்தம் புது மலரே என் ஆசை சொல்லவா.
2: இனிய கீதங்களாய் உள்ளத்தை வருட வருகிறது சுகமான ராகங்கள். இனிய ராகங்களாய் செவிகளை வருட வருகிறது சுகமான ராகங்கள்.

0: நேர்கள் தங்களுக்கு விருப்பமான மெலடி பாடல்களை கேட்டு பெற வேண்டுமானால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0462-256-1132 மற்றும் ஒரு எண் 0462-256-1133 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் உங்கள் இம்சையரசன் முத்துக்குமார்.
1: தேனோடை ஓரமே நீராடும் நேரமே புல்லாங்குழன் தள்ளாடுமே பொன்மேனி கேளாய் ராணி.
0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் முதல் பாடல் என்ன பாடல் வர இருக்கிறது, யார் விரும்பி கேட்கிறாங்க அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம்.
2: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமாக இருக்கிறோம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பாலூர்ல இருந்து பிரான்சிஸ் சார்.
0: பாடல் சொல்லு சொல்லு கட்டிக்கொள்ளு தொட்டு கலந்தோரு மட்டு செல்லு. அந்த இனிமையான பாட்டதாக்கு
2: சார்.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு.

0: நேரம் இரவு 10:28. நெல்லை பண்பலை 102.6 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு உள்ளம் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? அலமேலமா நல்லா இருக்கும். எல்லாரும் சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு?
1: ஊர் விட்டு ஊர் வந்து
0: கேட்டுட்டே இணைந்திருங்கள் நெல்லை பண்பலை 102.6 உடன்.

0: இனிய கீதங்களாய் இசைமெட்டு போட்டுக்கொண்டிருக்கிறது நெல்லை பண்பலை 102.6. கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் சுகமான ராகங்கள். நேரம் இரவு 10:34 ஆகிக்கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையவரும் அடுத்த அன்பு நேயர் யாரு, எங்கிருந்து பேசுறாங்க, என்ன பாடல் கேட்கிறாங்க தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் தம்பி.
0: இனிய இரவு வணக்கம் சொல்லும் அக்காவின் பேர் சொல்லிக்கலாமா?
1: மீனா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமாக இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க?
1: எனக்கு இந்த கிராமத்து அத்தியாயம் அப்படிங்கிற படத்துல இருந்து அந்த பாடல்.
0: ஓகே, கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டே இணைந்திருங்கள்.
1: நன்றி
0: நன்றி நன்றி.

0: நெல்லை பண்பலை 102.6 சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 11:39. நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: எனது பாடலை கேட்க ஆவலோடு காத்துக்கொண்டிருக்கும் அன்பான அறிப்பாளர் இன்பரசன் முத்துக்குமார் சார் அவர்களுக்கும் நமது நேயர்கள் அனைவருக்கும் ஒரு இனிய இரவு வந்தனம் சார்.
0: வந்தனம், வந்தனம். சொல்லுங்க சார், என்ன பாடல் கேட்கலாம்?
1: நன்றி,
0: நன்றி.

0: நேரம் இரவு 10:44. சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நெல்லை பண்பலையில். நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் சகோதரருக்கு.
0: சகோதரியின் பெயர் சொல்லிக்கலாமா?
1: தேனில சொன்னதான். அனைவரும் நலமா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமாக இருக்கிறோம் சொல்லுங்க. இதே ஒரு ஆனந்தத்தோட ஒரு மெலடி பாடல், என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு அண்ணா நகர் முதல் தெருவுல இருந்து மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு, அந்த பாட்டு
0: நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டே இணைந்திருங்கள்.

0: நெல்லை பண்பலை 102.6 சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 11:49. நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் வருக, வணக்கம்.
1: அன்பு வணக்கம் சார்.
0: அன்பு வணக்கம் சொல்லும் நபரின் பேர் தெரிஞ்சுக்கலாமா?
1: பூமாரி
0: மேடம், சொல்லுங்க. என்ன பாடல்? நல்லா இருக்கிறோம், சொல்லுங்க. என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு?
1: தங்க மகன்
0: என்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தா,
1: எந்த பாட்டு
0: போடுங்க? பாஷா திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கீங்க இல்லையா? உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டே இணைந்திருங்கள்.

0: நேரம் 10:54. சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6. நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க? உடையாம்புலியிலிருந்து கோசலை மேடம். சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்? ஓகே, பொங்கி வரும் காவேரி திரைப்படத்திலிருந்து நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது. கேட்டுட்டே இணைந்திருங்கள்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் இரவு 11 மணி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் சார்.
0: இணைப்பில் இருக்கீங்க, சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?

0: முக்குடலிலிருந்து செல்வி மேடம், சொல்லுங்க என்ன பாடல் கேட்கலாம்?
1: சோலை புஷ்பங்களை. எங்கே இருக்கேன்?
0: இங்கேயும் ஒரு கங்கை திரைப்படத்திலிருந்து சோலை புஷ்பங்களை பாடல் கேட்டிருக்கீங்க. உங்களோடு சேர்ந்து நாங்களும் அந்த பாடலை கேட்டு ரசிக்கிறோம். கேட்டுட்டே இணைந்திருங்கள்.

நேரம் இரவு 11:05 ஆயாச்சுங்க. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கே வந்தாச்சுங்க. நிறைவாக ஒலிக்கும் பாடல் வான்மதி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. ஒலிக்கும் பாடலுடன் நிறைவு பெறுகிறது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். உங்களோடு இணைந்திருந்தேன் நான், உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார் சொரிமுத்து.

நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸின் இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒலிபரப்பு மீண்டும் நாளை காலை மணி 5:50 இனிதே ஆரம்பமாகும். எமது வழக்கமான மற்ற நிகழ்ச்சிகளை பண்பலை 102.6 MHz இல் தொடர்ந்து கேட்டு மகிழலாம். வணக்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் திரைகானம். சிந்துநதிப்பூ திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. பாடலை பாடியிருப்பவர்கள் கே.ஜே. யேசுதாஸ், ஆஷா லதா.

ஒலிக்கும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் குரலில் டூயட் திரைப்படத்திலிருந்து.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் இரவின் மடியில். இதில் துள்ளாத மனமும் துள்ளும் பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்படங்களிலிருந்து பாடல் ஒலிக்கிறது. முதலில் துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேயர்கள் இரவின் மடியில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை. இதில் நீ பாதி நான் பாதி திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேயர்கள் நினைவில் நின்றவை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை நீ பாதி நான் பாதி திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி நாடோடி தென்றல் திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

நினைவில் நின்றவை நிகழ்ச்சியின் நிறைவாக தேவர் மகன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. பாடலை பாடியிருப்பவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், கமலஹாசன்.

கொழுத்தா அவன் தோல் உரிப்பவன்டா, தமிழச்சி பால் குடிச்சவன்டா, ஆட விஷயங்கள் பல அறிஞ்சவண்ணா, விவரங்கள் பல புரிஞ்சவண்ணா, பண்டைக்கு வந்தா சவால் விட்டா, தடியத்தான் புடிச்சுத்தான், கை விரல்ல சுத்துற சுத்துல அண்ணாச்சி ஒண்ணனா.

ஆத்திரம் பிறந்தா அப்ப இவன் யாருன்னு புரியும். அட பட பட பெண்ண ஆட்டி கெட்டு மாப்பொடி பட ஒன்னு ஒரு கட்டு பாத்திரி பச்சா கத்திரி பச்சா ஒதுங்கிக்க ஒளிஞ்சிக்க ஓ இடுப்புல போடுற போடுல ஒக்காத்தி ஒன்ன நான் முக்காடு போட வைப்பேன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் என்ற இதய கணே மற்றும் பல்லாண்டு வாழ்க திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்க இருக்கிறோம். முதலாவதாக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா, எஸ்பி பாலசுப்ரமணியம், சாய்பாபா, உஷா ஊத்தப் மற்றும் குழுவினர் பாடிய பாடல்களை தொடர்ந்து கேட்கலாம் இதய கணே திரைப்படத்திலிருந்து.

தளிர்மேனியில் விரல் பட்டதும் குளிர் போனதே, குளிர் போனதும் மழை தூங்கலின் புகை

நிலவுமே.

நேரம் நள்ளிரவு 2:41 25 நொடிகள். நேர்கள் இதுவரை கேட்டது நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் இதயக்கணி திரைப்படத்திலிருந்து பாடல்கள். தொடர்ந்து கேஜே யேசுதாஸ், டி எம் சவுந்தரராஜன், வாணி ஜெயராம், டி கே கலா குரல்களில் பல்லாண்டு வாழ்க திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

0: At the 20th Asian Games 2026 in Japan, Indian athletes will begin their medal campaign across several sports this morning. Tech ball player Quimsy D'Souza will compete in the bronze medal match against Japan's Yuini Sakamoto at 6:30 a.m. Indian time. Later, Indian shooters Elave Nilwalaravan, Sonam Muskar and Vidarsa Vinod will aim for podium finishes in the women's 10-meter air rifle event at 6:15 a.m. Indian time. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி, நேரம் அதிகாலை 4:10. சென்னை வானொலி 100.1 MHz FM கோல்டு வழங்கும் பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இன்று வண்ண இ பெருமாள் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். யமச்சந்திரன் அவர்கள் தவில்

0: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் வண்ணயி பெருமாள் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். யமச்சந்திரன் அவர்கள் தவில். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே வைஷ்ணவி.

0: புலரின் பொழுதின் தொடக்கமாக சீர்காழி கோவிந்தராஜன் குரலில் திருவருள் திரைப்படத்திலிருந்து பாடல்.
1: முத்து திருப்புகளை செப்பிவிட்ட அருணகிரி முருகனை கண்ட இடம் அண்ணாமலை திருவண்ணாமலை. நித்தம் தவம் கிடந்து பக்தி பெருக்கோடு தேவன் முருகனை கண்ட இடம் மருதமலை. நித்தம் தவம் கிடந்து பக்தி பெருக்கோடு தேவன் முருகனை கண்ட

மலைகளில் சிறந்த மலை மருதமலை. மலைகளில் சிறந்த மலை மருதமலை, சிவன் மகன் வந்து விளையாடும் அழகு மலை. சிவன் மகன் வந்து விளையாடும் அழகு மலை.

காலை 5:22 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி புலரும் பொழுது. தொடர்ந்து டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குழுவினர் பாடிய பாடல் சமயபுரத்தாளே சாட்சி படத்திலிருந்து.

உரியவர் கருணும் பெரிய பாளைய திருநகர் வாழும் தாயல்லவோ. பஞ்சேலை உடுத்திய பேர்க்கு காப்பாய் நிற்கும் தயவல்லவோ. உரியவர் கருணும் பெரிய பாளைய திருநகர் வாழும் தாயல்லவோ. கேட்டை களையும் கோட்டை மாறியாய் சேலத்தில் வளரும் சோழர் அல்லவோ. கேட்டை களையும் கோட்டை மாறியாய் சேலத்தில் வளரும் சோழர் அல்லவோ. பார்ப்புடன் பொங்கல் படைப்பவர் புதம் போல விழியம்மன் அவள் அல்லவோ. சமயபுரத்து நாயகியே.

அடித்தேர் கொண்டு அழகாய் வலம் வரும் ஏற்காடு அமர்ந்த அருள் அல்லவோ, திரு ஏற்காடு அமர்ந்த அருள் அல்லவோ. ஆலயம்மன் என திருப்பெயர் விளங்க அருமறைபாடும் பொருள் அல்லவோ.